நேரம் 5:44. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எஸ் ஜானகி அவர்களின் குரலில்

திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 14 2026 அக்டோபர் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. தொடர்வது குரளமுதம்.

0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.
1: பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
0: பிறப்பின் அடிப்படையில் எல்லா மனிதரும் சமமானவரே. ஆயினும் செய்கின்ற தொழில்களின் வேறுபாட்டால் சிறப்புகள் மாறி அமையும். குறள் எண் 972 அதிகாரம் பெருமை.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் தொலைபேசி வாயிலாக விவாதித்தார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100வது தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேருவதற்காக இந்திய குடிமக்கள் தாமாக முன்வந்து தங்களுடைய குடியுரிமையை இழக்க வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். உலகத்திறன் போட்டிகளில் பதக்கங்களை வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக்கடைகளில் EKYC மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்ததாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வாலிபால் பிரிவில் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஸ்குவாஷ் அரையிறுதி ஆட்டத்தில் ஆடவர் பிரிவில் இந்தியா மலேசியாவையும், மகளிர் பிரிவில் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் நேர்களே, நேரம் 6:58 ஆகிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. அண்ட் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி நேரம்.

விடியும் இந்த காலை பொழுது உங்களுக்கு நல்ல நாளாக விடியட்டும், இனிய நாளாக அமையட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம முதல் பாடல் கேட்கலாம். முதல் பாடல் விநாயக ரகவல் என்ற ஆல்பத்திலிருந்து, சித்தி விநாயகனே என்று தொடங்கும் அந்த பாடல் கே. வீரமணி பாடியிருக்காங்க, கேட்கலாமா?

மயிலை உரையும் கபாலீஸ்வரர் குறித்த பாடல் கேட்டும் தொடர்ந்து அங்குறையும் அவரது உடனுரை கற்பகவல்லியின் பெருமைகளை பாடும் அடுத்த பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் கற்பகவல்லியின் பொற்பதங்கள் படிந்தால் என்று தொடங்கும் அடுத்த பாடல்

நேரம் 6:18. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். தொடர்ந்து பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருக்கும் பாடல் அனந்தபுரத்து திரு அனந்தபுரம் என்று தொடங்கும் இந்த பாடல் வாணி ஜெயராமின் குரலில். கேட்கலாமா?

0: 101.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 6:23. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: பக்தி நேரம்.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். திருவண்ணாமலை உரை அண்ணாமலை யானை குறித்து வரும் இந்த பாடல் கேட்கலாமா?

ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ஆறு மணி 28 நிமிஷம் ஆயிடுச்சு. நேரத்தில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஏசுவை துதிசை என்ற இசை தொகுப்பிலிருந்து அடுத்த பாடல். பாடலை பாடியிருப்பவர் ஏ பி கோமலா அவர்கள்.

0: 列車がホーム。
1: レインボー FM 101.4タイムチェック。
2: நிலையத்தில் நேரம் 6:32 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம கேட்க இருக்கும் பாடல் ராகவேந்திரர் பாடல்கள் என்ற தொகுப்பில் இருந்து சித்ரா பாடி அந்த பாடல்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பாடல் கந்தனை எண்ணியே என்று தொடங்கும் அந்த பாடல் வாராஸ்ரீயின் வரிகளில் சோபனாவின் குரலில் முருகன் பாடல்கள் என்ற பக்தி தொகுப்பில் இருந்து.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நானா உன் கண்ணு? உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்.

0: அப்படிங்கறத வேற பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படி ஃபோன் தான் பாப்பேன். எப்ப பாரு ஃபோன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, ஃபோன் ஃபோன் ஃபோன். ஃபோனே டயர்ட் ஆகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சு சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
0: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நேரம் 6:50. நிறைவு பாடலாக அனுமனின் சன்னதி என்று தொடங்கும் அந்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் கேட்கலாம்.

0: நேரம் காலை 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தெய்வமணி அம்மா அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் காலம் கண் போன்றது ஒத்துக்குவீங்க. எதையும் மீட்டு கொண்டு வரலாம், நேரத்தை கொண்டு வர முடியுமா? இன்று காலை போன 6-7 மணி வரையான 1 மணி நேரத்தை திரும்ப கொண்டு வர முடியுமா? நிச்சயம் முடியாது. காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு ஓடுறாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஓர் இடத்துல நிற்கிறது இல்லை, ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்படி ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்காக? எல்லாம் இந்த ஒருசான் வயிற்றுக்காகத்தான். ஆனால் அந்த சாப்பாட்டை கூட ஒழுங்காக சாப்பிடாம பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாமல் ஓடுறவங்களையும் பார்க்குறோம். எதுக்கு இந்த ஓட்டம்? எந்த இலக்கை நோக்கி, எந்த எல்லையை நோக்கி இந்த ஓட்டம்னு கேட்டால் பதில் சொல்ல பலருக்கும் சிரமமாக தான் இருக்கும். நேரம் போதவில்லை என்று சிலர், நேரம் போகவில்லை என்று நினைப்போர் சிலர். போகவில்லைன்னு சொல்கிறவங்க உருப்படியான காரியங்களில் ஈடுபடாமல் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபட்டு பொன்னான நேரத்தை பொழுதை கழிப்பது தான் வேதனை. அவசர யுகத்தில் நேர நிர்வாகம் என்பது மிகவும் முக்கியமானது. தெய்வமணியம்மா, உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இந்த கடுதாசி எழுதுகிறவர் உட்பட எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். எப்படி திட்டமிட்டு நேரத்தை செலவு செய்கிறோங்கிறதுல தான் இருக்கு. அருவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செய்யின் திருக்குறள். காலமறிந்து செயல்பட்டால் முடியாத செயல் என்பது இல்லைன்னு காலம் நேரத்தை பற்றி வள்ளுவர் குறிப்பிடுறார். இன்றைய பணத்தை நாளைய தேவைக்காக சேமிப்பது போல நாளை செய்ய வேண்டியவற்றை இன்று செய்ய துவங்குவதன் மூலம் நேரத்தை நன்முறையில் சேமிக்கவும் மிச்சமாகும் நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழிக்கவும் இயலும். ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பதுன்னு ஒரு சொலவடை உண்டு. ஒரே நேரத்தில் 1க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்வதன் மூலம் நேரத்தை மிக திறம்பட கையாளலாம். உதாரணம் பாருங்க, பூங்காவில் குழந்தைகள் கூட ஓடி விளையாடுவது உடற்பயிற்சிக்கு உடற்பயிற்சியும் ஆச்சு, விளையாட்டுக்கு விளையாட்டும் ஆச்சு. தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டே வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம். துணிகளுக்கு இஸ்திரி போடலாம், காய்கறி நறுக்கலாம், வீடு சுத்தம் செய்யலாம், பயணத்தின் போது புத்தகம் படிக்கலாம், அல்லது தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களை தொடர்பு கொண்டு பேசலாம். இப்படி எத்தனையோ செயல்கள் இருக்குது. பொதுவாக எந்த ஒரு வேலை செய்தாலும் அது ரொம்ப முக்கியமான வேலை தானான்னு அப்பப்போ சரிபார்க்கணும். எந்த செயலில் நேர விரயம் ஏற்படுதோ அதை கவனமாக விழிப்புடன் இருந்து தவிர்த்திடணும். செய்ய வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு பட்டியலிட்டு அவற்றின் முக்கியத்துவத்திற்கேற்ப நேரம் ஒதுக்கணும். மிகவும் அவசியமானதை முதல்ல செய்திடணும். பிறரிடம் ஒப்படைக்க முடிந்த செயல்களை, வேலைகளை, சின்ன சின்ன வேலைகளை அடுத்தவர்கள்ட்ட ஒப்படைப்பதன் மூலம் உங்கள் நேரம் மிச்சப்படும். இன்றைக்கி முடிக்க வேண்டிய வேலைகளை திட்டமிட்டு இன்றைக்கே முடிச்சிடணும். நாளைக்கு செய்துக்கலாம்னு தள்ளி போடக்கூடாது. அதே போல் தெய்வமணி அம்மா, எடுத்த பொருட்களை எடுத்த இடத்துல வைக்கணும். ஒரு பொருளை எடுத்துட்டு பயன்படுத்திட்டு இன்னொரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு தேவைப்படும் போது தேடுறது நேர விரயத்துக்கு வழிவகுக்கும். உடற்பயிற்சிக்கும் தியானத்துக்கும் கட்டாயம் நேரம் ஒதுக்கணும். வாரம் 1 முறையோ அல்லது மாதம் 1 முறை எங்காவது சுற்றுலா போயிட்டு வரலாம். இது நமக்கு, நமது உடலுக்கு, மனதுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தினமும் ஒரே வேலையை செய்யும் போது ஒரு சிரமம், ஒரு தொய்வு ஏற்படும் இல்லையா? அந்த தொய்வை போக்குவதற்கான ஒரு மாற்றம்தான் இந்த சுற்றுலா என்பது. காலையில் அன்றாடம் எழுந்திருக்கும் போதே

0: இன்னைக்கு என்னென்ன வேலைன்னு திட்டமிட்டு அதை முறையா கையாளணும். சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 7:01 ஆயிடுச்சுக்குது. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் எஃப்எம் ரெயின்போ 101.4 அண்ட் இந்த நிகழ்ச்சி

வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. அண்ட் இன்னைக்கு வந்து அக்டோபர் 1, அண்ட் இந்த அக்டோபர் 1 வந்து நிறைய தினங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம். ஸோ எடுத்துக்காட்டுக்க சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச முதியோர்கள் தினம், இன்னைக்கு வந்து சர்வதேச இசை தினம், அண்ட் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு, அண்ட் நேஷ்னல் வாலண்டரி பிளட் டொனேஷன் டே அதுவும் இன்னைக்கு தான், ரைட்டு. ஸோ இப்படி நிறைய நாட்கள் இன்னைக்கு இருக்குது அப்படின்றதுனால இதில் ஏதாவது ஒரு நாளை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டு அது சம்பந்தமாக இன்னைக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சனை கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வாட் யூ சே? ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சர்வதேச முதியோர்கள் தினம் இன்னைக்கு அப்படின்றதுனால, இன்னைக்கு நம்ம கேட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் நம்ம நாட்டில் வந்து 90 வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள், குறிப்பாக 90 வயசு, ஓகே. ஸோ இந்த 90 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்களில் அவங்க வந்து மூத்த குடிமக்களோட நலன் மற்றும் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கிற வகையில் நம்மளோட இந்திய அரசாங்கம் இந்த 90 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த மூத்த குடிமக்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களோட இந்த சேவையை, அவங்களோட இந்த பங்களிப்பை அங்கீகரிக்கிற வகையில் ஒரு விருது ஒன்று வழங்கிறாங்க. ஸோ அந்த விருது வழங்குறாங்க இல்லையா, அது வந்து இந்த அக்டோபர் 1 தான் இந்த விருது வழங்கப்படும். அதாவது சர்வதேச மூத்த குடிமக்கள் தினம் ஆர் முதியோர்கள் தினம், இன்னைக்கு தான் வந்து அந்த விருது வழங்குறாங்க. அந்த விருது என்ன அப்படின்றதா இன்னைக்கு நம்மளோட கேள்வி. ஓகே. ஸோ மூத்த குடிமக்களோட நலன் மற்றும் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கிற வகையில் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் விருது. இந்த விருது வந்து 90 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும். ஸோ அது என்ன விருது அப்படின்றத யார் கரெக்டாக கண்டுபிடிச்சு இன்றைக்கி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட முகநூல் பக்கத்தில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஏற்கனவே இந்த கேள்வியை நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களோட விடைகளை என் கூட பகிர்ந்துக்கலாம், ரைட்டா? ஸோ கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம். ஏ ரஹ்மானோட இசையில் இந்த பாடல், கிளிண்டன் தேவன் மற்றும் டொமினிக் பாடி அந்த பாடல், வைரமுத்துவோட வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இன்றைக்கி பார்க்கலாம் யார் யாரெல்லாம் வந்து விடை பகிர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4, இங்கே எல்லாமே தூளிர்.

வணக்கம். சில நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் சரி 7:10 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த கேள்வி, இந்திய அரசாங்கத்தால் மூத்த குடிமக்கள் அவங்க வந்து இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் விருது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம். அண்ட் நமக்கு வந்து இன்றைக்கி விடை அனுப்பியிருக்கிறவங்க யார் யாருன்னு பார்க்கலாம். பூபாலன் பாலா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கம் சொல்லிட்டு விடை அனுப்பியிருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மணலி பெரிய சேக்காடுலேருந்து ஜெயக்குமார் அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. சந்திரசேகர் அவங்களும் விடை அனுப்பிட்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஆர்ஜேவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார், ஜி சந்திரசேகர், தீபக் மற்றும் பத்மினி புதுவை அம்பாள் நகர்லேருந்து நமக்காக விடை அனுப்பிச்சிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நன்றி. கண்ணன் அவர்கள் மேட்டுப்பட்டியிலிருந்து காலை வணக்கம் சொல்லிட்டு பதில் அனுப்பிச்சிருக்காங்க. அல்லிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் அவங்களும் விடை அனுப்பிச்சிருக்காங்க. வீரதுரை அவங்களும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேசிய விருது என்னங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. சிவனருண் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களும் வந்து விடை அனுப்பி, இல்லை பெரிய சேக்காடு ஜெயக்குமார் விடை அனுப்பலை, இன்னும் சிவனருண் விடை அனுப்பிட்டாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்தது பாலா ஜெயசந்தர் சைதையிலிருந்து அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் அவர்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்க, வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றி. அண்டு விடை அனுப்பிட்டு இருக்கிறவங்க நீங்களும் வந்து அந்த விடையை பார்த்து அனுப்பினாலும் சரி, இல்லை நீங்கள் தேடி பார்த்து அனுப்பினாலும் சரி, உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி நான் அந்த க்வெஸ்சனை ரிப்பீட் பண்ணுறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய அரசாங்கம், மூத்த குடிமக்கள் அவர்களும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் வருடா வருடம் இந்த அக்டோபர் 1 ஒரு விருது அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அது என்ன விருது அப்படின்றதா இன்றைக்கான கேள்வி. ஸோ விடைகளை நீங்களும் நம்மளோட முகநூல் பக்கத்தில் போஸ்ட் பண்ணலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். காதல் வைரஸ் திரைப்படத்தில் இந்த உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரணி பாடி அந்த பாடல், வாலியோட வரிகளில் யாரகுமாரோட இசையில். ஸ்டே டியூன்ட்.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. 7:18 ஆயிடுச்சுக்குது. இன்றைக்கி நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூத்த குடிமக்களின் நலன் மற்றும் சமூகத்திற்கு அவர்கள் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய அரசாங்கத்தால் ஆண்டுதோறும் அக்டோபர் 1 வழங்கப்படும் அந்த விருது எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ விடைகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பாபு முள்ளக்காடலேருந்து விடை அனுப்பியிருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்க வந்து விடை அனுப்பியிருக்காங்க. ஹேமலதா வந்து ஃபோட்டோ போட்டு நமக்கு காலை வணக்கம் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டு. புருஷவாக்கம் ரீஜா மனோகரன் அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. மகராஜ் கீர்த்தன் புரி கோஸ்வாமி, ஓகே, அவங்க வந்து

குட் மார்னிங் சார் போட்டிருக்காங்க. சார் நான் சார் இல்லை மேடம், ஓகே ஆர் ரமா அவர்கள் இனிய சுவையான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் ஆர்ஜி அவர்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் விடையனுப்பியிருக்காங்க, தியாகராயகர் நகர்லேருந்து விடையனுப்பியிருக்காங்க அவங்க. அண்ட் பத்மா சுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தது புருஷவாக்கம் ரீஜா மனோகரன், அவங்க வந்து காலை வணக்கம் நலமா சகோதரின்னு கேட்டிருக்காங்க. மிக்க நலம், நீங்களும் நலம் என்று நம்புகிறேன். அதற்கடுத்தது வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே விடையக்காலம். திருமலை சேலேருந்து அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரங்கராஜன் அவர்கள் தித்தி இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் நல்லா இருக்கு, அந்த அருமையான தகவல்களும் உபயோகமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர்களும் விடையனுப்பியிருக்காங்க. தென் பன்னீர்செல்வம் அவங்களும் வந்து விடை சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து ராமானுஜம் அவங்களும் வந்து நமக்காக விடையனுப்பியிருக்காங்க. மாலித வேணுணாச்சலம் வணக்கம், பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தாமலேரி முத்தூர் மெக்கானிக் சரவணன் காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ விடைகள் வந்த வண்ணம் உள்ளன. எது சரியான விடை என்பது மிக விரைவில் நாமும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததான் நம்ம பாடல் கேட்க போறோம். அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் குழுவினர் பாடிய அந்த பாடல் பேட்ட திரைப்படத்திலிருந்து தனுஷோட வரிகள்ல அனிருத்தோட இசையில வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூளே.

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓஹோ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓஹோ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

7:25 ஆயிட்டிருக்குது. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கான விடைகளும் வந்த வண்ணம் உள்ளன. அதற்கிடையில் அடுத்து ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். ஜிவி பிரகாஷ்குமார் மற்றும் யாமினி கண்டசாலா பாடிய அந்த பாடல் நாமுத்துக்குமாரோட வரிகளில், ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில். கேட்கலாமா? இணைந்தீர்கள்?

0: நேரம் காலை 7:30. தொடர்வது சாய்பாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சாய்பால்.
1: முகத்தில் பருவா சாய்பால், சரியா திறங்கோ சாய்பால், இதையில் அடையா சாய்பால், சேர்த்து புண்ணா சாய்பால் சாய்பால்.
2: அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு நாள் தன்னோட கோச்சு வண்டியில் தலைநகரான வாஷிங்டனுக்கு போயிட்டுருக்கிறார். கோச்சு வண்டி ஒரு சாலையில் போயிட்டுருக்கு. அந்த சாலைக்கு ஒரு பக்கத்தில் பயங்கரமான சதுப்பு நிலம். சதுப்பு நிலம்னா அது புதைகுழி, புதை மணலுங்கிறோம்ல அது மாதிரி. அந்த சதுப்பு நிலத்தில் யாராவது மாட்டிக்கிட்டால் அவ்வளவுதான், ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே அமுக்கிவிடும், தப்பிச்சு கரையிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலம் அது. ஆப்ரஹாம் லிங்கன் ஏதோ ஒரு முக்கியமான அரசாங்க வேலையாக போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார். அதனால் அந்த சமயத்தில் அவர் விலை உசந்த ஆடைகளை அணிஞ்சிருக்கிறார். அப்படி அவர் அந்த கோச்சு வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு காட்சி அவர் கண்ணில் பட்டுட்டுது. என்ன தெரியுமா? ரோட்டுக்கு பக்கத்தில் இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு இளம் பன்றிக்குட்டி சிக்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது, பரிதாபமாக கத்திக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தார் லிங்கன். அவருக்கு என்ன மாதிரி ஆயிட்டுது. உடனே வண்டியை நிறுத்த சொன்னார், கீழே இறங்கினார். தன்னோட விலை உசந்த ஆடைகளை பற்றி லட்சியம் பண்ணவே இல்லை, தனக்கே ஆபத்து வரலாம்ங்கிறத பற்றியும் கவலைப்படலை, தான் ஒரு குடியரசுத் தலைவருங்கிறத பற்றியும் அவர் நினச்சி பார்க்கல. நேராக அந்த சதுப்பு நிலம் பக்கமாக போனார். அந்த சேத்தில் இறங்கி பன்றிக்குட்டியை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக கோச்சு வண்டியில் ஏறி வெள்ள மாளிகைக்கு வந்து சேர்ந்தார். ட்ரெஸ்ஸு உடம்பு பூரா சேறு சகதி. பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவர் நேராக ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிறதுக்காக போனார். கோச்சு வண்டி ஓட்டிகிட்டு வந்தவங்கிட்ட போய் எல்லோரும் கேட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் வர்ற வழியில் நடந்த விவரத்தை சொன்னார். ஆப்ரஹாம் லிங்கனுடைய இந்த இறக்க குணத்தை எல்லோரும் பாராட்டினாங்களாம், புகழ்ந்தாங்களாம். ஆனால் இதுக்கு லிங்கன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தயவு பண்ணி இந்த புகழ்ச்சியான பேச்சையெல்லாம் ஒதுக்குங்க, அதெல்லாம் வேணாம். அந்த சின்ன பிராணி சகதியில் மாட்டிக்கிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தது, அதை பார்த்தேன். உடனே என்னுடைய இதயத்தில் ஒரு முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு, அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சேன், அவ்வளவுதான். உண்மையில் அந்த பிராணிக்கு நான் வந்து உதவினேங்கிறத விட எனக்கு ஏற்பட்ட இன்னலை போக்கிக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் பொருத்தம். அப்படி இருக்கிறப்போ இதில் புகழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரா ஆப்ரஹாம் லிங்கன். எவ்வளவு யதார்த்தமான வார்த்தைகள் பாருங்கள். இந்த காலத்தில் நம்மளையும் பல பேர் அப்படி உண்டு. நீச்சல் தெரியாத ஒரு ஆள் தண்ணியில் இறங்கிட்டான். தண்ணி ஆழங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டான், வாழ் வாழ்ன்னு கத்துறான். கரையில் நின்றுட்டு இருந்த ஒருத்தர் இதை பார்த்தார். உடனே அவருக்கு இதயத்தில் முள் தச்சது மாதிரி ஒரு உணர்வு, உடனே குபீர்னு தண்ணியில் பாஞ்சார். அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்தார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் காப்பாற்றின அந்த ஆளை பாராட்டி புகழ்ந்தார். என்ன புகழாதீங்க சார் அப்படின்னார் அவர். ஏன்னு கேட்டார் இவர். நான் அந்த ஆளை ஏன் காப்பாற்றினேன்னு தெரியுமா? அவன் நேத்துக்கு என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான். இவன் தண்ணியில் போட்டான்னா நான் கொடுத்த கடனும் தண்ணியில் போடும், அதனால தான் விழுந்து காப்பாற்றினேன் அப்படின்னா அந்த ஆள்.
1: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சாய்பால்.
0: சாய்பாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோ சாய்பால்.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: வெல்கம் பேக் டு வணக்கம் சென்னை. 7:35 ஆயிட்டு இருக்குது. நம்ம இன்னைக்கு கேட்ட இந்த கேள்விக்கு யார் யாரெல்லாம் விடை அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மணலி பெரிசா கோட்லேருந்து ஜெயக்குமார் அவர்கள், ஓகே, ஸோ தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள் வழங்கிய அந்த தகவலில் வந்து மிகவும் அருமையாக கருத்துள்ளதாகவும் சிந்திக்கவும் வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வைராஜா, அது என்னப்பா வைராஜா? ஓகே, நான்மாடக்கூடல்லேருந்து வைராஜா, ஓகே, வை அவரோட இனிஷியல் போல் இருக்கு. அவரும் வந்து நமக்காக விடை அனுப்பியிருக்காங்க. சக்தி அவங்க இனிய காலை வணக்கம், வடக்குரும்பூர்லேருந்து நமக்காக அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. ஸ்ரீபிரியா, வேதிகா, ஹரிணி இவங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு விடை அனுப்பியிருக்காங்க. நாகராஜ் பி கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியிலேருந்து, வினோபா நகர்லேருந்து, சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி, முத்துராணி காலீஸ்வரி எல்லாரும் சேர்ந்து நமக்கு விடை அனுப்பியிருக்காங்க. ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டியிலேருந்து நமக்காக அவங்களும் விடை அனுப்பியிருக்காங்க. நரேஷ்குமார் வைஷு, ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் சொல்லியிருக்காங்க. எனக்கும் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, விடை அனுப்பியிருக்காங்க. தருமபுரியிலேருந்து அண்ட் குணாலன் அண்ணாமலை அவர்கள் அவங்களும் வந்து விடை அனுப்பியிருக்காங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வி மோகன் அவர்கள், அன்புக்கும் பண்புக்கும் உதாரணமாய் திகழும் ஆர்ஜி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு, சேச்சா காலையிலேயே குளிருதுங்க, ரைட் ரைட், உங்களுக்கும் உங்களுடன் பணிபுரியும் எல்லோருக்கும் சே இது அல்லவா, எல்லாரையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்கள் மூலமாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்க, நீங்கள் சொன்ன காலை வணக்கத்தை எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன். இரண்டாவதாக, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேர்களுக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் இப்படிக்கு மோகன் சென்னை 84 விடைய சொல்லுவாங்கன்னு பார்த்தா பெருசாக ஓப்பனிங் தான் கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம்லேருந்து நமக்காக விடைய அனுப்பியிருக்காங்க. ரைட், அடுத்தடுத்தது விடைகளை கேட்கறதுக்கு முன்னாடி, அன்னபூர்ணி திரைப்படத்துலேயே நமக்காக பாடல் வந்துட்டுருக்குது. ஹரிணி பாடி அந்த பாடல் தமிழோட இசையில வைக்கோட வரிகளில், ஓகே, ஸோ ஸ்டேட்டியூண்டாருங்க. தொடர்ந்து யாரெல்லாம் விடைய அனுப்பியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம்.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நேரம் சரியா 7:40 ஆயிடுச்சுக்குது. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன அப்படின்னா, இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு விருது, இந்த விருது யாருக்கெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களோட நலனுக்கும் இந்த சமூகத்திற்கு அவங்க கொடுக்குற பங்களிப்பையும் வந்து சிறப்பான பங்களிப்பையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் அந்த விருதுகள் வழங்கிட்டு வருது. குறிப்பாக 90 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதிகர்களுக்கு அவங்களோட இந்த பங்களிப்பை அங்கீகரித்து இந்த விருது வழங்கப்படுது. அந்த விருதோட பெயர் என்ன? அந்த விருது ஒவ்வொரு வருடமும் சர்வதேச முதியவர்கள் தினமான இந்த அக்டோபர் 1 வழங்குறாங்க. ஸோ அந்த விருதோட பெயர் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ விடைகள் வந்த வண்ணம் உள்ளன அப்படின்னு சொன்னால், சுஜாதா சந்திரசேகர் அவங்களும் வந்து குட் மார்னிங் வாசி மேம், ஆல் தி சாங்ஸ் குட் வைப் இன் தி மார்னிங் அப்படின்னு இருக்காங்க. தேங்க்யூ. சோமசுந்தரன் பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி. அண்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ராமானுஜம் அவர்கள். அண்டு நந்து ஜயா திருத்தணியிலேருந்து நமக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விடையனுப்பியிருக்காங்க. ஹரிஹரன் அவர்களும் விடையனுப்பியிருக்காங்க. அண்ட் வேறு யார் யாரெல்லாம் நமக்கு விடை அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலை பட்டாபி அவர்கள் விடை அனுப்பிட்டு, யார் யாரெல்லாம்? மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவிமாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோர் இணைந்துள்ளோம் அப்படின்னு இருக்காங்க. நன்றி நன்றி. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு விடை அனுப்பியிருக்காங்க. அண்ட் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்களும் வந்து விடையனுப்பிட்டுருக்காங்க. ஓகே, 7:42 ஆயிட்டுருக்குது. பாடல் கேட்க வேண்டிய நேரம் இது. இப்போ மே மாதம் திரைப்படத்துலேருந்து ஏ ரஹ்மானோட இசையில நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். வைரமுத்தோட வரிகளில் இந்த பாடல். ஸோ ஸ்டே டியூன்ட். அண்ட் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூள்.

எஸ்பிபியோட குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல இந்த பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 7:47. தொடர்ந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போகிறது ஸ்வேதா மோகன் பாடி அந்த பாடல், ஷியான் ரோல்டனோட இசையில் தனுஷோட வரிகளில், பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து.

ஓகே, 7:52 ஆயிடுச்சு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இட் மீன்ஸ் நம்ம வந்து நம்ம கேட்ட கேள்விக்கான விட என்ன, சரியான விட என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபைனலாக வேறு யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கலாம். கொரக்காத்தூர்லேருந்து கே கே ஞானமுருகன் விட என்ன பேருக்காங்க. மணலி பெரியசாக்கோடு ஜெயக்குமார் அவர்கள், பாடல் எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. நல்ல பெருமாள் அவர்களுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க. நாகர்கோயிலேருந்து சுதன் அவர்களும் வந்து விட எனப்பிருந்திருக்காங்க. அண்ட் வேறு யார் வேறு யார் வேறு யார் ஓகே. ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நான் நம்ம விடையெல்லாம் படிச்சுட்டேன். ஸோ எஸ், நீங்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த வயோஸ்ரேஷ்ட சம்மான் அப்படின்ற அந்த விருது, அந்த விருது பேர் தான் வந்து கரெக்டு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 இன்று, அதாவது சர்வதேச மூத்த குடிமக்கள் ஆர் சர்வதேச முதியோர்கள் தினமான இன்று இந்த விருது வழங்கப்படும். அண்ட் இந்த விருந்தை அந்த விருதை வழங்குபவர் நம்மளோட இந்திய தேசத்தின் ஹானரபிள் பிரசிடென்ட் அவர்கள், அவங்க ஜனாதிபதி அவர்கள் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதை வழங்குறாங்க. ரைட். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கேட்ட கேள்விக்கு சரியான விடையளித்த அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, காலை வணக்கம் சொன்னவங்க, நமக்கு வந்து பாடல் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க, அண்ட் மித்தபடி நிகழ்ச்சியை ரசித்தவங்க எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து இப்போதைக்கு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். மீண்டும் 8:02 உங்கள் எல்லாரையும் ரஷா ரெயின்போவில் சூப்பர் சூப்பரான வெரைட்டியான சாங்ஸோட வந்து சந்திக்கிறேன். ஓகே. ஸோ அது வரைக்கும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருங்க, அண்ட் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுங்க. என்ன அந்த சந்தோஷம் மற்றும் என்னைக்கும் நிலையானது. நிறைவு பாடலாக நம்ம கேட்க போகிறது, இன்றைக்கி முதியோர் தினம் இல்லையா, ஸோ எந்த வயதிலும் நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம் அப்படின்றத சொல்கிற மாதிரியான ஒரு அழகான பாடல். ஜீன்ஸ் திரைப்படத்திலேருந்து இந்த பாடல் சோனு நிகம் மற்றும் ஹரணி பாடியிருக்காங்க. ஏழகமான இசையில வைரமுத்தோட வரிகளில்

0: நேரம் காலை 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமை அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணையத்தின் 100 ஆண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் EKYC-யை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியை ஒட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும் மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

8:03 ஆயிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி சென்னையின் எஃப்எம் ரெயின்போ 101.4. அண்ட் இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் காலையில் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக உங்களோட அலுவலகங்களுக்கு, பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவசரமாக கிளம்பிட்டுருக்க நேர்களாகட்டும், அல்லது நீங்களே வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கடைகளுக்கு போகிறதுக்கு, அல்லது உங்களோட பிஸ்னஸை தேடி உங்களோட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகவானும் இந்த காலை நேரத்தில் பரபரப்பாக இயங்கிக்கிட்டுருக்கிற எல்லா நேர்களுக்கும் உடனே ஞாபகப்படுத்திக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும், நீங்கள் என்ன செய்தாலும், அதில் முழு முனைப்பு அதில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் எண்ணி துணிகிற அந்த வேலையாகட்டும், இல்லை அந்த முயற்சி எதுவாகட்டும், அது வந்து கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் என்றைக்கும் இழந்துடாதீங்க.

ரைட். இந்த மாதிரி அப்பப்போ குட்டி குட்டி கருத்தூசிகளோட குட்டி குட்டி அட்வைஸோட இன்னைக்கு நிறைய பாடல்கள் கேட்கலாம். முதல் பாடல் திருடா திருடா திரைப்படத்திலையும் நமக்காக கே எஸ் சித்ரா, மனோ அண்ட் உன்னிமேனன் பாடி அந்த பாடல், ஏ ரஹ்மான் அண்ட் வைரமுத்தோட காம்பினேஷன்ல கேட்கலாமா?

0: பெண்கள் காரை வளமான தோளுக்கு,
1: அங்க செருப்பு தார கழிவாழ காலுக்கு,
0: அவளங்கள் தாரை பால் போதும் பல்லுக்கு,

8:11 ஆயிட்டு இருக்குது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரஷ்யா ரெயின்போ. அண்ட் இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய கருத்தூசிகள் சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த சிவிக் சென்ஸ் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சிவிக் சென்ஸை பற்றி நிறைய நம்ம பேசுவோம். என்னப்பா இது பப்ளிக் பிளேஸில் இந்த ஒரு பேசிக் சிவிக் சென்ஸ் கூட இல்லாமல் நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசுவோங்க. ஆனால் அந்த சிவிக் சென்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு டைம் வரும் பாருங்கள், அந்த டயத்தில் அதை நம்மளே மீறிடுவோம். இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி ஊருக்கு மட்டும் உபதேசம் அப்படின்னு இல்லாமல், அந்த உபதேசங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அடுத்தவங்களுக்கு மட்டும் சொல்லாமல் நமக்கான நேரம் வரும்போது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ரைட்டு தானே? ரைட்டுன்னு என் கூட வந்து ஆமாம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஆமான்னு சொல்லாதவங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கங்க.

0: 91.4 இங்க எல்லாமே தோல்வி.
1: ஓகே, ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அண்ட் வழக்கம் போல் நான் வந்து இந்த காலையின வேலையில் எல்லாருக்கும் சொல்கிற அந்த அட்வைஸ் தான், நீங்கள் வந்து வெளியில் கிளம்ப போகிறீங்க அப்படின்னா, உங்கள் வண்டி வாகனங்களில் நீங்கள் போக போகிறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் சீட் பெல்ட் போட்டுக்க மறந்துடாதீங்க. காரில் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, டூ வீலரில் போகிறவங்களா இருந்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் போட்டுக்க மறந்துடாதீங்க. டூ வீலரில் பின்னாடி பயணம் பண்ணக்கூடிய பயணியும் மறக்காமல் கண்டிப்பாக கட்டாயம் அந்த ஹெல்மெட் போடணும். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், ஏதோ ஒன்று நடக்க வேண்டாம், பட் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா எப்போதுமே ஃபஸ்ட்டு பின்னாடி உட்காந்துருக்கவங்க தான் வந்து டக்குன்னு கீழே விழுவாங்க. அண்ட் விழும்போது த மோஸ்ட் ப்ராபபிலிட்டி எது அப்படின்னாக்கா தலையில் அடிபடுவதற்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடியது அந்த தலைக்கவசம் மட்டும்தான். அண்ட் நீங்களே வந்து வெளியில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட டிராஃபிக் போலீஸ் வந்து போக்குவரத்து துறையிலேருந்து அவங்களே அந்த போல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. தலைக்கவசம் உங்கள் தலைக்கு தாங்க, உங்கள் வண்டியில் இருக்க பெட்ரோல் டேங்குக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பெட்ரோல் டேங்குக்கெலாம் நீங்கள் தலைக்கவசத்தை மாட்டி விடாமல் உங்கள் தலைக்கு மாட்டிக்கிட்டு பத்திரமா சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். ரைட், அடுத்து வந்து ஒரு சிறிய இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பாடல் வந்து நமக்கு நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலேருந்து மனோ கிருஷ்ணராஜ் பாடி அந்த பாடல், தேவாவோட இசையில கே சுபாஷோட வரிகளில் வந்துட்டு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குங்க.
2: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
3: ஒரு மழை துளி என்னை
2: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு

மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 8:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: சந்தியா
1: ஜானி சந்தியா சந்தியா ஜானி சந்தியாவின் கார் என்ன பங்களா என்ன நம்ம ஆளுகிட்ட இருப்பது சந்தியாவின் கலர் என்ன பிள்ள நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு வள்ளியும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம் பார்த்தோம். சந்தியா வெறும் பணக்காரி சாரியாள ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டா சார் பணக்காராவாரு சாரால நம்ம பெரியாளாவும் நம்ப

0: நா கொஞ்சம் சீக்கிரம் நா
1: ரஷ் ஆர் ரெயின்போ சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
2: எட்டு மணி 27 நிமிஷம் ஆயிட்டு இருக்குது. அண்ட் ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து ஒரு பாடல் ஒன்று போட போகிறேன். ஆடுகளும் திரைப்படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி பி சரண் மற்றும் பிரசாந்த் திரிபாடி அந்த பாடல். ஸ்நேகனோட வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில். எஸ்பிபி அண்ட் எஸ்பிபி சரண் அப்படின்னு சொன்னோன்னே என்ன பாடலுங்கிறத கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ் நீங்கள் கெஸ் பண்ண அந்த பாடல் கரெக்டாக தான். அந்த பாடலை இப்போ கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே தூள்.

0: ஹாரன் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் ரூட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்,
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்,
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்,
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும், 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்,
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம் டா.
1: அட அட, போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாம். ரைட்,
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: அக்கறையாக சொல்கிற எல்லாத்தையும் நீங்கள் வந்து மறுக்காமல் மறக்காமல் கேட்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு 8:34 ரஷ்யா ரெயின்போவில் அடுத்த பாடல் போட போகிறேன். அடுத்த பாடல் நமக்காக பென்னிதயால் மற்றும் சுனிதி சௌஹான் பாடியிருக்காங்க. யுகபாரதியோட வரிகளில், அனிருத்தோட இசையில், திரைப்படம் மான் கராத்தையில். இது கேட்கலாமா?

0: என்ன
1: சொல்ற குயில
2: என்ன
0: காரணமா இருக்கு?

0: அறிவு கண்ணை திறந்து
1: வச்சுட்டேன். துருப்பிடிச்ச இரும்பட்டியா பீரோ திறக்கிறதுக்கு
2: கடைசியில எங்களையே அட்வைஸ் பண்ண வச்சுட்டீங்களே.
3: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
4: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
3: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: மெய்த்துள்ள
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் நடத்த

0: உன்னால இங்க எல்லாமே துளு.
1: ரெயின்போ எஃப்எம் 104.4 ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சி நம்ம அடுத்து கேட்க போற பாடல் அடங்க மறு திரைப்படத்திற்காக சத்யபிரகாஷ் மற்றும் சின்மையை பாடிய அந்த பாடல் சாம் சிஎஸோட வரிகளில் சாம் சிஎஸோட இசையில். ஓகே கேட்கலாமா?

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

8:46 ஆயிடுச்சுக்குது. நீங்கள் இணைந்திருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. அண்ட் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற அடுத்த பாடல் ஹாய் நானா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். அவவே கூட வரிகளில் ஹெஷம் அப்துல் வஹாபோட இசையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். பத்ரா ரஜின் மற்றும் வினித் ஸ்ரீனிவாசன் பாடியிருக்காங்க. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுளுமா.

8:51 ஆயிடுக்குது. ரஷா ரெயின்போ நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் அனிருத் ரவிச்சந்திரோட இசையில் அவரோட குரலில் விக்னேஷ் சிவன் பாடிய அந்த பாடல் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்திலேருந்து.

ஆல்ரைட், 8:56 ஆயாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஓகே, கடைசி பாடலாக நம்ம வந்து பராசக்தி திரைப்படத்துலேருந்து இந்த பாடலை போட்டுட்டு நான் வந்து அப்படி ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்துடுறேங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, நல்ல பிள்ளையாக வந்து வீட்டில் இருக்கிறவங்க போய் சாப்பிட்டு வந்துடுங்க. ரைட்டா, அண்ட் நீங்கள் சாப்பிட்டு அப்படியே வந்து இடைப்பாற நேரத்தில் உங்களை எல்லாரையும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்காக நம்ம தம்பி ரெயின்போ ரேப்பில் வந்து கலக்கணான பாடல்கள் கொடுக்கறதுக்கு நம்ம தம்பி விவேகானந்தன் வந்துட்டார். ஓகே, ஸோ இந்த பாடலை பாடியிருக்காங்க ஷியான் ரோல்டன் மற்றும் தி என் ஜிவி பிரகாஷோட இசையில். இந்த பாடலோட டடா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே வாசவி. ஸ்டே டியூன், இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே தூளை.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல்லி அபிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்தபோது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா்.

மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையத்தின் நூற்றாண்டு தின கொண்டாட்டத்தில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி அன்று நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. காந்தி ஜெயந்தி தினமான நாளை சென்னை மாவட்டத்தில் மதுபானம் விற்கக்கூடாது என்றும், மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. நாமக்கல்லில் இன்று முதல் வரும் 18ஆம் தேதி வரை புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் சிவாஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஜூடோ மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மன்சி அலாவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 57 கிலோ எடைப்பிரிவில் யாமினி மௌரியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 9:03 நிமிடம் ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல 101.4. நான் உங்க ஆர்ஜே வைக் தான் பேசிருக்கேன். ஏன் கூட சேர்ந்து கேட்கவிருக்கீங்க
2: ரெயின்போ ராப். Rainbow rap.
1: நேர்களே, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு என் கூட சேர்ந்து மன்னிக்கும் 58 நிமிஷத்துக்கு, ஏன்னா இதோட அதாவது 2 நிமிஷம் முடிஞ்சுல, இப்போ நம்ம 3rd நிமிஷம்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு 58 நிமிஷத்துக்கு என் கூட சேர்ந்து வந்து ரெயின்போ ராப் தான் கேட்க வைக்கீங்க. ரெயின்போ ராப்பில் நான் உங்களுக்காக வந்து பல பாடல்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. இன்றைக்கி என்ன தான் வேலைக்கிழமை இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இருக்குது, கொஞ்சம் பொறுத்துருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருப்பீங்க. அந்த 2 நாள் வரத்துக்கு முன்னாடி நான் உங்களை வந்து குதூகலப்படுத்தணும் இல்லையா, சந்தோஷப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன். எஸ், உங்களுக்காக முதலாவதாக வரவிருக்கக்கூடிய பாடல் அசல் கோளாறு சுப்பலட்சுமி அனிருத் மூவரும் இணைந்து பாடிய விஷ்ணு எட்வன் அசல் கோளாருடைய வரிகளில் அனிருத்தோடைய இசையில் கூலி திரைப்படத்துலேருந்து ஒரு செம்மையான வைபான ஒரு சாங் வந்துகிட்டே இருக்குது. மோனிகா பாடல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வித் தரேன் எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போ மேசமதுவில்லை.

Rainbow Rap. Rainbow Rap. வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோ. நேரம் சரியா 9:08 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக்காம பேசுகிறேன். ஏன் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. அதாவது ஒரு காலையில் இந்த சூரியன் வந்து உதிக்கும் இல்லையா, அப்படியே லைக் சூரியனோட அந்த எழுச்சி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சூரியன் உதிக்கும் போது ஃபுல்லாகவே நம்மளுடைய உலகம் எல்லாமே வந்து வெளிச்சம் ஆகிடுது, சில பல இடங்கள் எல்லாமே. அதே மாதிரி தான் ஒரு சூரியன் எப்படி உதிக்கும் போது ஒரு வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறதும், இந்த ஒரு காலை பொழுதோட விடியலுமே கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸை நோக்கி பயணிக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்பிக்கை தெரிவிக்கிறேன். நீங்களும் அதை வந்து கண்டிப்பாக நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், நிறைய பேர் வந்து சிந்திக்கலாம், நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம், ஆனால் இன்னமும் எதுவுமே நடக்காமல் இருக்கே அப்படின்ட்டு. ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லுவேன், ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் அந்த ப்ராசஸ் வந்து ட்ரஸ்ட் பண்ணிங்க, நீங்கள் உங்களோட விஷயத்துக்காக உண்மையான உழைப்பெல்லாம் செலுத்துறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் அட்டகாசம் திரைப்படத்தில் ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கேன். வைரமுத்துடைய வரிகளில் பரத்வாஜுடைய இசையில் மனோவுடைய குரலில் அட்டகாசம் திரைப்படத்தில் திக்கு சீமையிலி அப்படின்ற பாடல் உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்குது. ரெயின்போ ஆப்பில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல்லை.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 9:14 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூர். எஸ் நேர்களே, ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில திப்பு மற்றும் ஷோபா ஷெஹர் இருவரும் இணைந்து பாடிய கொடம்பக்கம் ஏரியா அப்படின்ற பாடலாம் சிவகாசி திரைப்படத்தில் உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூர்.

0: ஆறு புள்ளி நாலு இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap. Rainbow Rap.

வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோ கலக்கல். நேரம் சரியா 9:21 ஆயிட்டிருக்கு. கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள். 101.4 நான் உங்கள் ஆர்ஜே வைக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி தமிழில் ஒரு அழகான ஒரு செய்யுங்க இருக்குது, யாதனை நம்பி வீழும் நெஞ்சம் தன்னை நம்பி ஏழாதோ அப்படின்ட்டு. யார் யாரையும் நம்பி கீழே விழுந்த உன்னால் உன்னை நம்பி மேலே வர முடியாதா அப்படின்ட்டு எஸ் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொல்லிக்கிட்டு அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில், கே எஸ் ரவிக்குமாரோடைய இயக்கத்தில், பென்னி ராயலுடைய குரலில் அதன் திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

நேயர்களே, ஆதவன் தலைப்பில் இருந்து ஒரு அழகான பாடல் பார்த்தீங்க. அடுத்ததாக ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் அறிவியோடைய குரலில், அறிவியோடைய வரிகளில், கோவிந்த் வசந்தோடைய இசையில், ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: புள்ளினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap. Rainbow Rap. வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரி 9:37 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமது இல்லை 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசியிருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ராப்பில் அடுத்த பாடல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்களுக்காக வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி இந்த ஒரு திருக்குறள் வந்து கரெக்டாக வந்து எங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி தரும் அப்படின்ற ஒரு திருக்குறள் சமீபத்தில் நம்மளுடைய இந்திய நாட்டுக்காக வந்து தங்கம் வென்று கொடுத்த வித்யா ராமராஜ் அவங்களுடைய அவங்கள பற்றி தான் வந்து இப்போது பேச போகிறேன். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஒரு 40 இயர்ஸில் அதாவது பெண்களில் ஓட்டப்பந்தய வீரர் அப்படி சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் வந்து ஞாபகம் வர்றது திருமிகு பிடி உஷா அவர்கள் தான். இன்றைக்கி அவங்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி வித்யா ராமராஜ் அவங்க வந்து சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக பிடி உஷா அவர்களுடைய வழியில் ஸோ இவங்களுடைய பெயரும் வந்து நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து பதியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் வந்து பெருமை சேர்த்துருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிட்டு ஸோ உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த இதிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இவங்க மெடல் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 40 வருஷம் ரெக்கார்டாக வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதை வந்து சாதாரணமாக வந்து இன்றைக்கும் நேற்று வந்து எனக்கு கண்டிப்பாக நடந்தது கிடையாது. மேபி அந்த பதக்கம் வென்றதை நம்ம இன்றைக்கி நேற்று பார்த்துருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் உழைப்பு இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியாமல் போயிருக்கலாம். எவ்வளோ தியாகங்கள் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் வந்து அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ நம்மளோட நாட்டுக்காகவும் அவங்களுக்காகவும் அப்படின்ட்டு. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி ஓடும்போது நம்மளோட அச்சீவ்மெண்ட்டை நோக்கி நம்ம ஓடும்போது ஸோ நடுவில் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் நடுவில் எவ்வளோ பெரிய பாதிப்புகள் நடுவில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தடங்களாக வந்து நின்னாலுமே அது எல்லாமே தக தெரிஞ்சால் மட்டும்தான் இத்தகைய ஒரு வெற்றியை வந்து நம்மளால் வந்து சுவைக்க முடியும், இத்தகைய ஒரு வெற்றியை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நீங்களும் உங்களுடைய கனவுகளை நோக்கி ஓட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சி அதாவது தொடர்ச்சியாக வந்து பண்ணிகிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரே நாளில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய மலையை வந்து தூக்கிட்டு வந்து நிறுத்திட முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்தி கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் சொல்கிறேன் கன்சிஸ்டன்சி. ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க, டெய்லியுமே விடாமல் உங்களோட கனவுகளை நோக்கி ஓடுங்க, கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு வந்து பயனை தரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக அடுத்ததாக என்ன பாடல் போட இருக்கு அப்படின்னா அருண்ராஜா காமராஜாவுடைய வரிகள் அனிருத்தோடைய இசையில் ஷில்பா ராவ் மற்றும் அனிருத் இருவரும் மனித பாடிய ஜெயிலில் திரைப்படம் காவலையா அப்படின்ற பாடல் தான் உங்களுக்காக போட்டுகிட்டே இருக்கேன். வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க, கண்டிப்பாக எழுந்து நின்று வைபா டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இந்த பாட்டை ப்ளே பண்ணுறேன். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல்லு.

0: Rainbow Rap. Rainbow Rap.
1: நேர்களே, ஜெயலலிதா திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் பார்த்தீங்க. அடுத்ததாக ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கபிலனுடைய வரிகளில், மணிஷ் சர்மாவுடைய இசையில், சங்கர் மகாதேவனுடைய குரலில் ஒரு அழகான பாடல் யூத் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. இது வந்து புது யூத்தில் பழைய யூத் அப்படின்னு சொல்கிற ஒரு யூத்து தான். எஸ், அழுத்தொட்ட பூபதி நானார் அப்படின்ற படம் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ப்ளே பண்ண போகிறேன், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே செம்மது உள்ளு.

எஸ் நேர்களே, யுத்தரை பற்றின ஒரு அழகான பாடல் வந்து கேட்டிங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவேற்கக்கூடிய பாடல் சாய் அபியங்கருடைய இசையில் பால் டப்பாவுடைய வரிகளில் சாய் அபியங்கர் பால் டப்பாவும் தீப்தி மூவரும் இணைந்து பாடிய டியூட் திரைப்படத்தின் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியோன்னு சிறேன் 104 இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள்.

நேர்களே, டியூட் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டீங்க. அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் ஜிவி பிரகாஷுடைய இசையில் கென் கருணாஸுடைய வரிகளில், கென் கருணாஸுடைய குரலில், யூத் திரைப்படத்திலிருந்து, அதாவது இது வந்து புதுப்படம், இந்த புது யூத் திரைப்படத்திலேருந்து முட்டைக்கலக்கு இந்த படத்தை உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியோ நிறுத்துறேன் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதுள்ளு. ஏ மஞ்ச

Rainbow Rap. Rainbow Rap. எஸ் நேர்களே, ஷோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஒன் ஹவர் நான் ப்ளே பண்ண பாட்டெல்லாமே கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ் நானும் இந்த ஷோட உங்ககிட்டருந்து விடைபெற நேரம் வந்தாச்சு அப்படின்னா சொல்ல மாட்டேன். போயிட்டு திரும்ப 10:02 உங்களை வந்து சந்திக்கிறேன் வாசவி அவங்களுடைய அவங்க கூட. ஸோ கடைசியாக உங்களுக்காக என்ன பாடல் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷோடைய வரிகள், அனிருத்தோடைய இசையில், அனிருத், நதிஷா, மாளவிகா மூவரும் இணைந்து பாடிய திரைப்படத்துலேருந்து அழகான படத்தில் உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியூன் திரேன் வேஃபம் 101.4 எல்லாமே எப்போவுமே செம்மது உள்ளே.

Come on, girls.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடரவிருப்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். துபாயிலிருந்து டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானத்தை மற்றொரு விமானி மோதச் செய்ய முயற்சித்த போது அதை எதிர்த்து போராடி முறியடித்து பயணிகளை காப்பாற்றிய இந்தியாவைச் சேர்ந்த விமான கேப்டன் ஸ்மித் மச்சாரால் நாடு பெருமையடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் பிறந்த தினத்தையொட்டி பிரதமர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்து இந்திய குடிமக்கள் தங்களுடைய குடியுரிமையை இழந்துவிட வேண்டாம் என்று வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது. தில்லி பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்ட மகளிர் கல்லூரி மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து கல்லூரி முதல்வர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து விவாதித்தார். காந்தி ஜெயந்தி தினமான நாளை நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில்

மக்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழம்பெரும் நடிகர் சிவாஜி கணேசனின் 99வது பிறந்த தினத்தையொட்டி அவரது மகத்தான கலைப்பணியை நினைவுகூர்ந்து போற்றி வணங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அன்னாரது சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு வெங்கடரமணன், திரு வன்னியரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தேசிய தன்னார்வ இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் நியாய விலைக் கடைகளில் இகேஒய்சியை மேற்கொள்ளாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. காந்தி ஜெயந்தியையொட்டி தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கும், சென்னை சென்ட்ரலில் இருந்து போத்தனூருக்கும், தாம்பரத்திலிருந்து மானாமதுரைக்கும் இன்று சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் துறை சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பாய்மர படகு பிரிவு போட்டியில் இந்தியாவின் மனு பிரான்சிஸ், நோபல் குர்சிகன்கள் இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்திய அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: பத்து மணி 3 நிமிஷம் ஆயிடுச்சுக்குது. உங்க எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெரி குட் மார்னிங் சொல்லிக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே வாசவி அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி சென்னையின் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில வாசவியோட இணைவது
1: ஆர்ஜே விவேக்.
0: எஸ் விவேக், இன்னைக்கு நம்ம வந்து கேம் ஷோ என்ன பண்ண போறோம் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க ரெடியா இருக்கீங்களா கேமுக்கு? ஏன்னா அப்பப்ப கேள்வி
1: ரெடியா இருக்கு, இது லிஸ்ட்லயே இல்லைங்க.
0: லிஸ்ட்லயே இல்ல, அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா அப்பப்போ வந்து லிசனர்ஸுக்கு தெரியல அப்படின்னா நீங்க தான் லிசனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். கேள்வி கேட்கும் இடத்தில் மட்டும்தான் நான் இருக்கிறேன். ஓகேவா?
1: நேர்களே, நான் உங்களுக்காக வந்து க்வெஸ்சன் பேப்பர் அவுட் பண்ணி விட்டுறேன்.
0: நேர்ல அந்த க்வெஸ்சன் பேப்பர் நானே விவேக் இன்னும் கொடுக்கல தெரியுமா? ஓகே, சோ விவேக் லிசனர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி லைன்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன கேம்ன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம வழக்கமாக ஆடுற கேம் தாங்க, அதாவது நான் வழக்கமாக ஆடுற கேம் தாங்க. ஒரு சொல் நான் அந்த சொல்ல மனசுக்குள்ள நினச்சிருப்பேன், அதோட முதல் எழுத்தை நான் சொல்லிடுவேன், அதற்கு 3 க்ளூ அதுவும் நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த க்ளூஸை வச்சுட்டு அந்த முதல் எழுத்தையும் வச்சுட்டு நீங்கள் அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா அடிஷ்னல் க்ளூ ஒன்று கொடுப்பேன், அது எத்தனை எழுத்து வார்த்தை அப்படின்றது கொடுப்பேன். எவ்வளோ ஈஸியான க்ளூ பார்த்தீங்களா?
1: ரொம்ப ஈஸியாக இருக்குங்க.
0: ஓகே ரைட், முதல் நேயர் இணையறாங்க. வணக்கம், யார் இங்கேருந்து?
2: ஹலோ, நான் நாவலூர்ல இருந்து மோனிஷா பேசுறேன்.
0: ஹாய் மோனிஷா, குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன் மோனிஷா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓகே மோனிஷா, நீங்க ரெடியா?
2: நான் ரெடி.
0: ஓகே, சோ உங்களுக்கு உண்டான வார்த்தை அதோட முதல் எழுத்து வந்து சா. ஓகேவா? அதற்கான 3 க்ளூஸ் என்னன்னா, உலர்ந்தது, குப்பை
2: குப்பை
0: குப்பை, அப்புறம் மரம் மரம் ட்ரீ இருக்குல்ல அது.
2: எத்தனை எழுத்து?
0: நம்ம எடுத்தோடனே வந்து அடிஷனல் க்ளூ கேக்குறீங்களே, ட்ரை பண்ணி பாருங்க. சால் ஆரம்பிக்கும் சா.
1: அது சாப்பிட பொருளுங்களா?
0: குப்பைன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி சாப்பிட பொருளா இருக்கும்?
1: குப்பைங்க. ஓகே, சாப்பாடு
2: எல்லாம் சொல்லலாம்னு வந்தாலும் குப்பைன்னு சொன்ன உடனே நான் நிப்பாட்டிட்டேன்.
0: உலர்ந்தது, குப்பை, இத வந்து குப்பையாகத்தான் கருதுவோம் நம்ம. ஆனால் ஆக்சுவலி நம்ம நம்ம மனித இனத்தை விட இது வந்து குப்பையா இருந்தாலும் இதற்கான உபயோகங்கள் நிறைய இருக்கு.
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன்,
0: அக்கா அக்கா போ.
1: எஸ் கண்டுபிடிங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு
0: ரொம்ப சிம்பிள்.

0: ஆனா இது நிறைய விஷயத்துக்கு பயன்படும்,
1: நிறைய விஷயத்துக்கு ஆக்சுவலி பயன்படும். இதை குப்பைன்னு நம்ம வந்து நிறைய இடங்கள்ல ஒதுக்கினாலும் இதை வந்து நம்ம ரொம்ப உபயோகமா, ரொம்ப ஆக்கப்பூர்வமா நம்ம வந்து உபயோகிக்கலாம்.
0: கால் துடைக்கிறதுக்கெல்லாம் உபயோகிக்கலாம் இல்லைங்களா?
1: உலர்ந்தது குப்பை மரம்.
0: சாம்பல் நாலு வார்த்தை வருது, சாரி நாலு எழுத்து வருது இல்லையா? அது
1: இது மூன்று எழுத்து.
2: நான்
1: மூன்று
0: எழுத்து இல்லைங்களா?
1: மூன்று எழுத்து
0: சொன்னாங்க. எஸ்
1: நான் சொல்லிட்டேனா?
0: அது வந்து இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
1: சரி, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். ரொம்ப நேரம் இணைப்புல இருக்காங்க. ஓகே, நன்றி நன்றி மோனிஷா. அடுத்த நேரம் வணக்கம், யாருங்க இந்த?
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்,
3: நான் சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன் மேடம்.
1: நூர் முகமது.
3: சருகு.
1: சருகு. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: கரெக்டா விடைங்களா?
1: கரெக்டான விடை. சூப்பர்,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
1: வாழ்த்துக்கள் நூர் முகமது சார். நன்றி நன்றி. அடுத்த நேரம் வணக்கம், யாருங்க இந்த?
4: டிநகர்ல இருந்து ரமாதேவி பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்மா. ஓகே, உங்களுக்கான வார்த்தை, உங்களுக்கான வார்த்தையும் சா அப்படின்ற எழுத்துல இருந்து ஆரம்பிக்குது.
4: இதுவும் சாதானா?
1: சாதா. க்ளூஸ் வந்து சாலை, குறுக்கு, பொந்து. அப்பே நினைச்ச இந்த மூணாவது சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பொந்து சந்து அப்படின்ட்டாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சூப்பர் மேம்,
4: தேங்க்யூ
1: தேங்க்யூ. ஓகே, ஸோ விவேக் என்ன பண்ணலாம், அடுத்த குவெஸ்டின் போடலாமா இல்ல பாட்டு
0: போடலாமா? போறதுக்கு முன்னாடி பாடல கேட்டு வந்தலாம் நினைக்கிறேன்.
1: கேட்டு வந்துடலாம். ஓகே ரைட். சோ சங்கர், பிரவீன், கிளின்டன் அண்ட் ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காங்க அலைப்பாதை திரைப்படத்துல இருந்து இந்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள். ஸோ நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் சொல்ல வேண்டியது கடமை. முன்னாடி சொல்கிற கடையில் லிஸ்னஸ் பண்ணிட்டாங்க, பட் இப்போ சொல்லிடுறேன். 2986-0238-2952-0554-044 அப்படின்ற ஸ்டடி கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே எப்போ மெஸ்ஸா மதுவில்லை.

0: பத்து மணி 11 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இணைந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. ஓகே, ஸோ விவேக், நம்ம அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம்?
1: அடுத்து என்ன கேள்விக்குன்னா, நான் எடுத்து வச்சிருக்கேன் க்வெஸ்சன் பேப்பரை, திருடிட்டேன் உங்ககிட்ட இருந்து.
0: பார்த்தீங்களா தம்பி, என்னெல்லாம் வேலை பார்க்குற அப்படின்னு. சரி, ஓகே, இப்போ வந்து விவேக் க்வெஸ்சன் வெளியிடுவார். வணக்கம், யார் இங்கேருந்து?
2: சென்னை நூம்பல்லிருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம், உங்களுக்கான க்வெஸ்சன் இருக்கு.
2: முதல் எழுத்து கடைசி எழுத்து ரெண்டும் சொல்ல மாட்டீங்களா?
1: ரெண்டு சொன்னாலே வார்த்தையே முடிஞ்சிருங்களே.
0: ஆமாங்க,
2: அப்படிதான நிகழ்ச்சி இது வரைக்கும். இல்லைன்னா எத்தனை எழுத்து அப்படின்னா தெரியலன்னா எப்படி மேடம் சொல்ல முடியும்?
0: நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுனாக்கா நம்ம கொடுத்துருவோம் அடுத்த குழுவையும்.
2: சரி, சொல்லுங்க மேடம்.
1: ஆசிரியர் முதல் குழு, ஓகேங்களா? இரண்டாவது ஆசிரியர்,
0: டீச்சர்,
1: டீச்சர், டீச்சர். இரண்டாவது குழு தேர்வு,
2: தேர்வு.
1: ஓகே, மூன்றாவது குழு வந்து கல்வி வளாகங்கள்.
2: முதல் எழுத்து சார், அது சொல்லுங்க.
1: முதல் எழுத்துங்களா? முதல் எழுத்து சொன்னா கண்டுபிடிச்சு.
0: இல்ல, முதல் எழுத்து சொல்லணுங்க. முதல் எழுத்து சொல்லணும். முதல் எழுத்து, முதல் எழுத்து வந்து மா.
2: மாவா?
0: ஆமா,
2: சரியா சொல்லுங்க மேம். அது குழு கொடுங்க மேடம் மறுபடியும்.
1: ஆசிரியர், தேர்வு, கல்வி வளாகங்கள்.
0: மா என்ற எழுத்துல இருந்து ஆரம்பிக்கும். சரி, உங்களுக்காக வந்து
1: கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரொம்ப நான் மா சொல்லவே வந்து ரொம்ப தயக்கப்பட்டு சொல்றேன். இன்னொரு குழுவா கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி
2: தான். இல்ல, எவ்வளவு எழுத்துன்னு சொல்லுங்க மேடம், கடைசி சொல்லுங்க மேடம். நாங்கெல்லாம் கொஞ்சம் டியூப்லைட் மாதிரி.
0: சரி, இது வந்து ஐந்து எழுத்து சொல்.
2: ஓகே மேடம்,
0: முதல் எழுத்து மா.
2: கடைசி எழுத்து மேடம்?
0: இல்ல, அது சொல்ல மாட்டேன்.
1: சொன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க
0: மேம். தேர்வு, தேர்வு, ஆசிரியர், இது ரெண்டுத்தையும் நீங்க தொடர்பு பண்ணி மால
2: பதிக்கலாம்.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சூப்பர், சூப்பர், நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் இங்க இருந்து?
1: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: திவ்யா ரவி,
3: பெரும்பாக்கத்திலிருந்து. வித்யா ரவி,
0: வித்யா, வித்யா ரவி. ஓகே,
3: இருவருக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்
0: மேம். ஓகே, ஸோ உங்களுக்கான வார்த்தை கு என்ற எழுத்திலிருந்து ஆரம்பிக்கும். கு, கு, குற்றம் சொல்றோம்ல அந்த கு.
3: குயில் கூவா?
0: ஆ, குயில் கூ,
1: அதேதான்.
0: ஓகேவா? ஸோ க்ளூஸ் வந்து தண்ணீர், குழாய், குழாய். ஓகே, மூன்றாவது க்ளூ வந்து வரிசை.
3: வரிசையா?
0: வரிசை,
1: குழாய், தண்ணீர், வரிசை,
0: வரிசை.
1: ஓ மை காட்,
0: இது வரிசையில மட்டும்தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் வரிசை அண்ட் தண்ணீர் அப்படின்னாலே இது எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும்.
1: எஸ்,
0: என்னவா இருக்கும்?
3: குடம்.
0: சூப்பர், சூப்பர், சூப்பர், சரியான விடை. நன்றி, நன்றி மேம் அழைத்ததுக்கு. தேங்க்யூ, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம், சித்நகர். ராஜேஷ்.
0: ராஜேஷ், ஓகே. ஸோ ராஜேஷ், உங்களுக்கான சொல், அடுத்த சொல் வந்து பூ என்ற, அதாவது குரில் பூ. ஓகேவா? இதுல இருந்து ஆரம்பிக்குது.
4: சொல்லுங்க.
0: ஓகே, க்ளூஸ் வந்து நகை.
1: Oh my God.
0: அழகு. அடுத்தது மகிழ்ச்சி.
1: நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் உண்மையாகவே எனக்கு இந்த ஆன்சர் தெரியாதா? நான் இப்போ நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேங்க. சரி, நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாதி வார்த்தை வந்து அவங்க சொன்னதுலேயே இருக்கு.
0: இந்த குழுவை மட்டும் சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சி சொல்லிட்டீங்களே.

0: நேயர்கள் கண்டுபிடிச்சா சந்தோஷம் தானே?
1: கண்டிப்பா.
0: ஹலோ, இருக்கீங்களா?
1: யோசிச்சுட்டு இருக்க.
2: ஆ, இருக்கு.
0: புன்னகை,
1: புன்னகை, புன்னகை. செம்ம செம்ம செம்ம. சூப்பர் சார், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ 10:16 ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த க்ளூஸை வச்சு இது வரைக்கும் அந்த நேர்கள் எல்லாருமே கரெக்டான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலை கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2956-0338-2952-0554. ரைட். ஸோ வெளியூர் நேர்கள் 0444 அப்படின்ற அந்த ஸ்டுடியோ கூட ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் முகவரி திரைப்படத்திலேருந்து தேவோட இசையில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேட்டியூடு இது ரெயின்போ FM 101.4.
0: இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: நாலு, இங்க எல்லாமே தூளு.
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
2: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:23 மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுல 101.4 கேட் செட் கோ தான் கேட்டிருக்கீங்க. எங்க கூட சேர்ந்து, அதாவது நாங்க யார் ரெண்டு பேர் இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆர்ஜே விவேக் மற்றும்
4: ஆர்ஜே வாசவி.
3: எஸ் வாசவி, அடுத்த நேர்களுக்கு போயிட்டு கேள்வி கேட்கணும், ரொம்ப அவரோட காத்திருக்கேன். ப்ளீஸ்
4: காத்துட்டு இருக்கேன், தம்பி ரொம்ப கஷ்டமா எடுத்து வச்சிருக்காராமா. ஓகே ரைட், வணக்கம். யார் இங்க இருந்துங்க?
5: வணக்கம்மா.
4: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
3: உங்களுக்கான குழு வந்து எதிர்ப்பு
5: ஒரு வணக்கம் வந்து சுடுவா சொல்லுங்க, ஒரு வணக்கம் அதிகமாக நான் குடுத்து.
4: ரைட்டுங்க, சூப்பர் சூப்பர், நன்றி நன்றிமா, நன்றி. ஓகே,
3: உங்களுக்கான குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்ப்பு, அப்புறம் ஆர்ப்பாட்டம், மூணாவது குழு வந்து இப்ப வாசுவி அவங்க சொல்லுவாங்க பாருங்க.
4: தவறு, இது மிகவும் தவறு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ தவறு, ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு,
3: எதிர்ப்பு,
4: இது மூணுத்தையும் நீங்க வந்து யோசிச்சு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்க போறீங்க. அதோட முதல் எழுத்து வந்து கா. என்னவா இருக்கும்? ஏதாவது ஒரு குளூவா? எங்க மூணு சொன்னவங்க வரிசலா?
3: எதிர்ப்பு, ஆர்ப்பாட்டம், தவறு,
4: தவறு.
3: இந்த விடையுடைய முதல் எழுத்து வந்து க.
4: என்னதுங்க?
3: ஆர்ப்பாட்டத்துக்கும் கலையரங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
4: கலையரங்கத்துல ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க.

0: நிகழ்ச்சிகள் அரங்கேற்றுவாங்க இல்லீங்களா?
1: வேற என்ன, வேற என்ன வார்த்தைகள்?
2: கலையரங்கம், ஆர்ப்பாட்டம்.
1: கலையரங்கம் இல்ல, அந்த வார்த்தையை மறந்துருங்க. தவறு, ஆர்ப்பாட்டம், அதுக்கப்புறம் எதிர்ப்பு. சரி, ஓகே, நம்ம அடுத்த நேரத்தை கேட்டுடலாமா? தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சியை. ரைட், நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யாருங்க இந்த? ஓகே சார், சொல்லுங்க சார். நன்றி, அழைத்ததற்கு நன்றி. சொல்லுங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அந்த வார்த்தையை? அந்த குறிப்பு முதல் எழுத்து வந்து கா.
3: குறில நெடியமா?
1: குறில், குறில்.
3: குறில் கா.
1: ஆமா. தவறு, ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு.
3: கடைசி எழுத்து சொல்ல மாட்டீங்களா?
1: கடைசி எழுத்து இம் உங்களுக்காக போங்க.
3: சரி, குறிப்பு.
1: குறிப்பு அதான், தவறு, ஆர்ப்பாட்டம், எதிர்ப்பு.
0: எதிர்ப்பு. எனக்கு வேற டெக்கு டெக்குன்னு அந்த குழு சொல்லும் போதே வந்து அந்த வாயில வந்துடுற அந்த வார்த்தை.
1: ஆர்ப்பாட்டம், என்ன ஆர்ப்பாட்டம் நடக்கும்? சரி, ஜெயசீலன் சார், அழைத்ததுக்கு நன்றி. நம்ம அடுத்த நேர்க்க வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யாருங்க இந்த?
0: ஹலோ.
1: ஆல் ரைட், ஓகே. நம்ம வந்து ஐ திங்க் இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா இருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க போல இருக்கு.
0: மக்கள் நினைக்கிறாங்க.
1: கொஞ்சம் நேரம் எடுத்து நீங்க யோசிச்சுட்டு வாங்க. இப்போ என்னன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்கை தொடர்ந்து நம்மளோட ஜப்பான்ல நடக்கக்கூடிய அந்த ஏஷியன் கேம்ஸோட லைவ் அப்டேட்ஸ் வரும். ஸோ அப்டேட்ஸை தொடர்ந்து நம்ம வந்து இந்த கேள்விக்கான விட யார் சொல்றாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: நீங்க எல்லாமே தோல்.
1: கீதா காமாடில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓஹோ, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க. ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: Thank you. Goodbye.
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: நேர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல். ஆல் ரைட், நேரம் 10:36 ஆயிட்டு இருக்குது. நம்ம இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி

0: எஸ் கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் சொற்களை வச்சு தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு சொல்ல வந்து மனசில் நினச்சிருப்பேன். ஓகே, நானும் விவேக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொல்ல வந்து மனசில் நினச்சிருப்போம். அந்த சொல்லுக்கு மூன்று க்ளூ கொடுத்துருவோம். அந்த க்ளூவும் நான் வந்து அந்த சொல்லோட முதல் எழுத்து என்ன அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஸோ இதை வச்சு நீங்கள் அது என்ன சொல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த நேர் யாருன்னு பார்த்தலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார். உங்களுக்கான குழு வந்து இப்போ வாசவி அவங்க சொல்லுவாங்க.
0: எஸ், உங்களுக்கான குழு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லி இருந்தோம்ல, நம்ம அந்த வார்த்தையை
1: ஆமால
0: தவறு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு, இந்த மூன்று க்ளூயை வச்சு நீங்க வந்து அந்த சொல்ல கண்டுபிடிங்க. முதல் எழுத்து கா.
2: கண்டனம்.
0: செம்ம சார்.
1: வாவ், மடை கண்டுபிடிச்சீங்களா? இப்பதான் கண்டுபிடிச்சீங்களா சார்?
0: உங்களுக்கான சொல் முதல் எழுத்து வந்து பூ, குறில் பூ. ஓகேவா? க்ளூஸ் வந்து பச்சை, குளிர்ச்சி.
1: கண்டுபிடிச்சிட்ட
0: நேர்கள் கூட தம்பி போட்டி போடுற அப்படி. சூப்பர் மேம், தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துக்கு. அடுத்த நேர் வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம்.
3: மதுரை மாவட்டம் மணிநேரம்.
0: சண்முகசுந்தரம் சார், ரெடியா இருக்கீங்களா? ஆயத்தமா இருக்கார். ஓகே, சோ உங்களுக்கான மூன்று க்ளூஸ் பறவை, குளம், பறவை அதுக்கு அடுத்தது குளம், அதுக்கு அடுத்தது மீன். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியான சொல் அப்படின்றதுனால இதோட முதல் எழுத்து நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு மூன்று எழுத்து சொல்.
3: சரணாலயம் அந்த மாதிரி வருமா? என்ன
0: ஃபர்ஸ்ட்? மூன்று மூன்று எழுத்து தான்.
1: பறவை, குளம், மீன்.
3: பறவை, குளம், மீன். இது வந்து ஒரு ஏரி இந்த மாதிரி இருக்குமா? ஏரி, குளம், குபேர்.
1: இருக்கும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். இது
0: இது ஒரு பறவை. அடுத்த ரெண்டு க்ளூஸ் வந்து குளம், மீன்.
1: இப்போ முதல்ல எழுத்து கேப்பாருங்க.
3: மரங்கொத்தி, குருவி.
1: சொல்லலடா குருவி.
0: சரி விடுங்க, சரி விடுங்க, நம்ம பிரேக் எடுத்துட்டு நேர்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு வரோம். ஓகே, நீங்க ஸ்டே டியூன்ட் இருங்க சார். நன்றி நன்றி அழைத்ததற்கு. தேங்க் யூ. நேரம் 10:40. நேர்களை இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCRT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். விவேக், என்ன சொல்றீங்க? அந்த பறவை, குளம்.
1: எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதுவும் இவ்வளவு குழு கூட ஓகே. அது வந்து ஒரு பாட்டு, ஃபேமிலியரான பாட்டுன்னு சொல்லிட்டு, அது யாருடைய பாடல் சொல்லிட்டேன்.
0: இருந்தும் இது ஒரு பறவைன்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து ஒரே ஒரு நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாட்டுக்கு போயிடலாம். ரைட்டா?
1: எஸ், கண்டிப்பா.
0: ஓகே, வணக்கம். யாரங்க இருந்துங்க?
1: யாரங்க இருங்க, யாரங்க இருங்க, யாரங்க இருங்க.
0: அதாவது நல்லா கேக்குது.
1: எஸ், ஒரு டைம் பேச எங்களுக்கே திரும்பி

0: அடுத்த முறை கேக்குது.
1: சரியான விடை சொன்ன நேரோட பேர் நாங்க சொல்லுங்க.
2: கவிதா இல்ல வாசவி மேடம்.
3: ஈஸியா
2: உங்களுக்கு, ரொம்ப ஈஸி மேடம்.

0: திருக்குறள் பயணம் இது ரெண்டுத்தையும் பண்ணாலே சொல்லிரலாம். அடுத்தது சில்லறை.
1: சில்லறை ஆனா இப்ப சில்லறைக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்ல,
0: சம்பந்தமே இல்ல. பட்
1: எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
0: சொல்லுங்கம்மா.
2: அந்த வழி புடி பண்ணுங்களா?
0: இல்ல, ஃபுல் பண்ண வேண்டாம். இந்த மூணு க்ளூவையும் வச்சு நீங்க அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை வந்து உங்களுக்கா சொல்ல, ஒன்னு ரெண்டு மூணு நாலு எழுத்து வார்த்தை.
1: ஒரு வாகனம்.
0: சரிதா?
2: இன்னைக்கு
0: அடுத்து ஒரு பாடல் ஒன்னு கேட்டு வந்துடலாம். வாரணமாயிரம் திரைப்படத்திலே நமக்காக பாடல் பாடி இருக்கிறது பெண்ணிதையால் நரேஷ் ஐயர் அண்ட் சோலார் சாய் பாடியிருக்காங்க. ஹரிஷ் ஜெயராஜோட இசையில நாமத்துப்பூரோட வரிகளை பாடலை கேட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே செமதுல.
0: எஸ்
3: மச்சி மச்சி மறுக்கி மறுக்கி அண்ணன் நகர மல்லு கச்சி அரிதா சக்கி போரே சைக்கிள் காப்பில் ஆச்சு இப்போ டெமு கச்சி போரிய.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: அண்ணே வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுன்னே.
2: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
1: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
2: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
1: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்கள மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 10:50 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செம தூர் 101.4 கெட் செட் கோதான் கேட்டுருக்கீங்க வாசவி.
1: எஸ் விவேக்,
0: அடுத்த காலர் போயிடலாங்களா?
1: எஸ் கண்டிப்பா. வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: சைதாப்பேட்டை அயன்
1: ராகவன். சைதாப்பேட்டையில இருந்து
2: அயன் ராகவன்.
1: அயன் ராகவன், ஓகே ராகவன் சார், உங்களுக்கான வார்த்தை அதற்கான க்ளூஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். வெளிச்சம், வீதி, மின்வெட்டு. ஓகேவா? மின்வெட்டு. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொல்லோட முதல் எழுத்து மீ, குறில் மீ.
0: எஸ்.
2: வெளிச்சம்,
1: வீதி, வெளிச்சம், வீதி, மின்வெட்டு.
2: மின்வெட்டு.
0: கோபப்படுறீங்க.
2: சிக்னலா?
1: சிக்னல் கூட இதுதான் இருக்கும்.
0: வேற
1: க்ளூ வந்து என்னன்னா, நாங்க கொடுத்த அந்த க்ளூஸ்லயே இந்த வார்த்தையோட ஒரு பகுதி இருக்கு.
0: எஸ்.

0: சாலையா?
1: சாலை இல்ல, நான் சொல்றது வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் கொடுத்த க்ளூஸ் வந்து வெளிச்சம், வீதி, மின்வெட்டு. சரியா? நான் அடுத்த அடிஷனல் க்ளூ என்ன சொன்னேன், நான் சொன்ன இந்த க்ளூஸ்லயே நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய வார்த்தையோட ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு. அந்த வார்த்தை, அந்த வார்த்தையோட
0: முதல் எழுத்து என்ன
2: சொன்னீங்க?
0: மிதிவண்டியா?
1: மிதிவண்டி இல்ல, மிதிவண்டிக்கு வெளிச்சத்துக்கு சம்பந்தம் இல்லையே. மின்சாரம் இல்லையம்மா, அதாவது சொல்லலாம். ஆனா வீதிக்கும் மின்சாரத்துக்கும் நம்ம வந்து அப்படியே சொல்ல, ஆனா மின்சாரம் இல்லங்க. ஃபைனலி நான் சொல்ல வரது அதான், மின்சாரம் அந்த வார்த்தை கிடையாது. சரி, உங்களுக்கு வந்து லாஸ்ட் லாஸ்ட் எழுத்து நான் ஒரு க்ளூவா கொடுத்துறேன். அந்த சொல்லோட கடைசி எழுத்து வந்து கு.
3: கு கு.
1: இப்போ சொல்லிரணும்.
0: வணக்கம்
2: சார், எப்படி இருக்கீங்க?
1: உங்க பேர் சொல்லிடுங்க சார். உங்களுக்கான அடுத்த வார்த்தை, இதோட முதல் எழுத்து வந்து சு. சு, குறில் சு. சு, ஓகேங்களா? க்ளூஸ் வந்து பாரம், ஓகேவா? அடுத்த க்ளூ வந்து
4: உங்களுக்கான
1: க்ளூஸ் வந்து பாரம், கருங்கல், மூட்டை.
4: அதான் ஒரு பாட்டே இருக்குதான், சுமை தாங்கி தாய்ந்தா சுமை என்ன மேடம்.
1: இப்படி இல்ல, நான் வந்து இவ்வளவு பல்பு பண்ணது இல்ல
2: சொல்றேன். இதுதான் போயிட்டாரு.
4: கிராமத்துல நிறைய இருக்கும்,
1: நிறைய
2: இப்பவும் இருக்குங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கேன் இவ்வளவு விஷயங்கள், ஆனா நானும் கண்ணால பார்த்தது கிடையாது. ரைட், ஓகே. சோ இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து செம கலக்கலா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நேர்கள் கூட, ஐ மீன் ஒரு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் கூட மக்கள் விட்டு வைக்கல, நம்மளா சொல்ல எல்லாமே அவங்க
2: சொல்லிட்டாங்க.
1: சொல்ல வச்சுட்டோம், கரெக்ட், உண்மை அதுதான். ஸோ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள், அண்ட் விடை சொன்னவங்களுக்கும் வாழ்த்துக்கள். கால் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லிக்கிறது.
2: நான் உங்கள் ஆர்ஜி விவேக் அப்படின்னு சொல்ல மாட்டேன், வாசுவி அவர்கள் மட்டும் தான் விடைபெறுறேன். நான் உங்களுக்கு மீண்டும் வந்து ஒரு 14
1: இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுவேன்,
2: இந்த நிகழ்ச்சி தான் விடைபெறுவோம்.
1: ஸோ 11 o'clock நீங்கள் வந்து விவேக்கோட கண்டினியூ பண்ணலாம். அண்ட் டில் தென் ஸ்டே டியூன்ட். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலா பாய்ஸ் திரைப்படத்துல இந்திய ரகுமானோட இசையில ஒரு துள்ளலான பாடல் கார்த்திக் திப்பு அண்ட் டிமி பாடியிருக்காங்க பாவஜியோட வரிகள்ல. ஸ்டே டியூன்ட்.

0: நேயர்களே, நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெற்றிக்கான இலக்கை எட்டும் வரை ஒவ்வொருவரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் தெரிவித்துள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கைக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று

முன்வரை 14 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 11:03 மணி ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுலு. எஸ், 101.4 உங்களுடன் ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி உங்களுடன் ரெயின்போவில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி தான் நீங்கள் வந்து நினைஞ்சிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சின்றதால உங்களுக்கு பண்ணை சார்ந்து, அதாவது விவசாயம் சார்ந்து ஏதேனும் சந்தேகங்களாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003838 மற்றும் 2952054. உங்களை சந்தேகத்தெல்லாம் தீர்க்கிறதுக்காக நம்மளுடைய சரவணன் சார் அவர்கள் வந்து நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம் தம்பி,
1: எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது தம்பி விவேக் சொன்னது போல் இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வாரந்தோறும் வியாழக்கிழமை என்று உங்களுடன் நாங்கள் இணைகிறோம். ஒரு கொஞ்சம் அதிகமாக சொல்லிட்டாரோ நான் யோசிக்கிறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு நான் வரல, உங்கள் கூட பேசுகிறதுக்கு வந்திருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா நானும் அதை கேட்டுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சால் ஏதாவது ரெண்டு சொல்கிறேன், இல்லாட்டா உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நேயர் வந்து மஞ்சள் பற்றி கேட்டிருந்தார். அது நமக்கு அவ்வளோ சரியான ஒரு விளக்கம் கிடைக்கல. ஆனால் இன்னொரு நேயர் கடைசியே நேராக வந்து அவருக்கு ஒரு ஒரு பதிலே சொல்லிட்டார். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி பதப்படுத்துறது, அதுக்கப்புறம் எப்படி அதை அரைச்சி எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விளக்கமாக ஒரு நேயர் வந்து கடைசியாக அவருக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் இது ஒரு கருத்து பரிமாற்ற நிகழ்ச்சியாக நம்ம வச்சுக்கலாம். நிகழ்ச்சி இணையக்கூடிய முதல் நேயர் யார்? புது நேயராக இருக்கட்டும்.
1: வணக்கம். வணக்கம்.
2: வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க கோவமாக. இன்னும் தெரில.
1: எஸ் எஸ்
2: வரட்டும், திருப்பி வருவாங்க. ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களா? 00444 இது இணைப்பு எண்.
1: 2986003838 மற்றும் 2952054. அடுத்த நேயர் வந்து இணைப்பில்
2: வந்துட்டாங்களா? வரட்டும். யார்? வணக்கம், இது எஃப்எம் ரெயின்போ.
1: இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம்.
2: 101.4
1: உங்கள் லைன் இணைப்பில் தாங்க இருக்குது, நீங்கள் பேசலாம். ஹலோ. சரி, ஓகே. ஹலோ.
2: ஹலோ மை டியர் ராங் நம்பர்னு பாட்டு தான் போடணும் போல இருக்கு. வணக்கம், சொல்லுங்க கோபி. இல்ல கொஞ்சம் நல்லா பேசுங்க, போன் கரெக்டா வச்சு பேசுங்க. டெல்டா மாவட்டங்கள்ல தோட்டக்கலை துறையில கேளுங்க. நீங்க வந்து தஞ்சாவூர்
3: நீங்க
2: தஞ்சாவூர்ல அப்படின்னு கேக்குறதுனால தஞ்சாவூருக்கு பக்கத்துல குறுங்குளம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து ஆமா, அந்த குறுங்குளத்துல ஒரு தோட்டக்கலை பண்ணை இருக்கு, அரசு தோட்டக்கலை பண்ணை. நீங்க அங்க கூட கேட்கலாம்.
3: என்னங்கய்யா?

0: குறுங்குளம்.
1: வடுவூர் பக்கத்தில்.
0: வடுவூருக்கு ஏன் போறீங்க? தஞ்சாவூர்லேருந்து அப்படியே அவுட்டரில் நீங்கள் இந்த இந்த ரோடு இருக்குல்லையா, ஒரத்தநாடு போகிற ரோடு இருக்குது, மெயின் ரோடில் அந்த ரோட்டில் போனீங்கன்னா சை மெயினில் போகக்கூடாது, வல்லத்துலேருந்து வர்ற ரோடு, வல்லத்துலேருந்து ஒரத்தநாடு போகிற ரோட்டில் அரசு தோட்டக்கலை பண்ணி குறுங்குளத்தில் இருக்குது, மருங்குளம் குறுங்குளம். ஆ அதில் அதில் போனோம்னா நம்ம இல்லை மருங்குளத்தில் தான் பண்ண இருக்குது, குறுங்குளத்தில் இல்லை, குறுங்குளத்தில் சர்க்கரையால்
1: இருக்குது,
0: அங்கே கிடைக்கும், அங்கே கேட்டு பாருங்க. நன்றி நன்றியா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யாருங்க சார்?
2: சார் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் தமிழ்ச்செல்வன் சார்.
0: வெள்ளக்கோவில் தமிழ்ச்செல்வன்
2: சொல்லுங்க சார்.
0: அங்கே எப்படி கிடைக்குதுங்க யார் நம்ம எஃப்எம் ரெயின்போ?
2: நல்லா கிடைக்குங்க சார்.
0: எப்படி, எதில் கேட்குறீங்க, ரேடியோலையா?
2: சார் நான் ரேடியோ இல்லைங்க சார், நான் ஆன்லைனில் ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சு அதில் கேட்குறேன் சார்.
0: அதில் ஆப்பில் கேட்குறீங்க, அதான் கேட்குறேன். நியூஸ் ஆன் ஆர் ஆப் இருக்குது, அதில் கேட்பீங்க.
2: இங்கே அதிகமாக சூரியன் எப்பம் தான் கேட்குறாங்க சார், கோடியப்பம் அதுவா கோடையப்பம் கேட்குறாங்க. இப்போ நம்மளது அப்படியே ப்ரிலியம் ஆகிட்டு இருக்குங்க சார், அப்படியே ஆகிட்டு சென்னை ஆகிட்டே இருக்குது நல்ல பக்கம்
0: அப்படியே. ரொம்ப சந்தோஷம். அங்கே திருப்பூருங்கிறதுனால நம்ம கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ கூட இருக்குது 103.
2: ஆமாங்க சார், கோயம்புத்தூர் இருக்குது.
0: ஆமாம் சரி,
2: ஆனால் சென்னை தான் கேட்பேன்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம். தமிழ் செல் உனக்கு என்னுடைய
2: வணக்கம், கால் பண்ணி பேசுவேன் சார் நான்.
0: அப்படியா, அங்கேயும் பேசுறீங்களா?
2: நம்ம இவர் சங்கர் பிரியன் சார் பேசுவார், ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பேசினா.
0: சங்கர் பிரியன் வந்தால் சொல்லிடுறோம்.
2: சரிங்க சார்.
0: தமிழ்ச்செல்வன் என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
2: சார் நிகழ்ச்சி நான் எங்களுக்கு வந்து இங்கே எல்லாம் தென்னமரம் அதிகம் சார், இங்கே தென்னமரம் அதிகம்.
0: ஆமாம்,
2: தென்னமரத்தில் வந்துங்க சார் அந்த வெள்ளப்புழு உழுதுங்க சார், எல்லாம் அது அந்த அந்த புழு உழுது பாருங்க சார், அது உளுந்து அந்த ஒரு ருசி அப்படின்னு சொல்ற மாதிரி காயில் வந்து ஒரு மாதிரி ஆயிருது தேங்காயில.
0: ஆமாம், நீங்கள் சொல்றது கருந்தலை பூச்சி இருக்கும், அதனுடைய புழுவாக கூட இருக்கலாம்.
2: கருந்தலை இல்லைங்க, கருந்தலை அது என்ன தெரியலைங்க சார்,
0: அது வண்டு
2: வண்டை வண்டல்ல சார், இது
0: புழுவா இருக்கும். அது
2: மட்டையில வந்து வெள்ளக்கடை அடியில வந்து வெள்ளை கலர் படிஞ்சிருக்கு சார், வெள்ளை கலரா ஒரு இதாட்ட அடி படக்கும், சின்ன மெல்லிசான வெள்ளை கலர் இருக்குது சார் அது.
0: இல்ல, அது நீங்க சொல்றது வந்து பிளைட்னு சொல்லுவாங்க, ஒரு வகையான அது ஒரு நோய். இன்னொன்னு இந்த வெள்ளப்பூச்சின்னு சொல்லுவாங்க.
2: வெள்ளப்பூச்சிங்க சார், எல்லாம் எங்க ஏரியா ஃபுல்லா
0: நிறைய
2: எல்லா செடியிலும் பரவ ஆரம்பிச்சிச்சு, இப்ப மாஞ்செடியில மத்த எல்லா செடியிலும் பரவ ஆரம்பிச்சிச்சு சார் அது, முதல்ல தென்னமரம் மட்டும் தான் இருந்துச்சு.
0: அப்படியா? ஆமா,
2: எனக்கு என்ன சின்ன சந்தேகம் சார், ரொம்ப நாளா இருந்தேன், இது வந்து பரப்பப்பட்ட ஒரு இதா இதோன்னு ஒரு எனக்கு சந்தேகமா இருக்குங்க சார்.
0: இன்னும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம நாடு வந்து மோசமான நாடா மாறலன்னு நான் நினைக்கிறேங்க.
2: மாறல, ஆனா முதல்ல இல்லைங்க சார், முதல்ல இந்த இந்த பூச்சியே இல்லை, இந்த வெள்ளப்பூச்சிங்கிறது இல்லவேங்க சார், முதல்ல இல்லை,
0: இப்படிதான் முன்னாடி இன்னொரு ஒரு பூச்சி தென்னையில வந்துச்சுங்க.
2: சரிங்க,
0: அது காண போயிடுச்சு, இப்ப அது அடுத்து இது வந்திருக்கு.
2: இது ரொம்ப நாள் ஆச்சுங்க சார், இது வந்து மட்டையே மரத்தையே இது பண்ணிடுது சார், மரத்தையே ஒரு ரத்தத்தை முடிஞ்சிட மாதிரி.
0: ஆமா, மட்டையே காலி பண்ணிடும், மரத்தை அப்படியே ஒரு ஒரு தொகையா காலி பண்ணிட்டு அப்புறம் மரமே காலி ஆயிடும்.
2: இல்ல, அப்படியே மரம் உழுவுறது இல்லைங்க சார், மரம் எல்லாம் எனக்கே உழுவுறது இல்லை, விளைச்சல் குறைஞ்சிருது, மரத்தோட சத்து உறிஞ்சிருதுங்க சார், எல்லா பக்கம் எங்க ஏரியா புள்ள எல்லா பக்கம் இருக்குது, அதுக்கு என்ன மருந்து அடிச்சாலும் பிரயோஜனமே இல்லை.
0: நீங்க வெள்ளக்கோயில் பக்கத்துல ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்கு,
2: வெள்ளக்கோயில் பக்கத்துல சார்,
0: ஒரு உங்கள் திருப்பூர் மாவட்டத்துக்கான ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம்.
2: சரிங்க சார்,
0: அங்கே இருக்குது, அங்கே போனீங்கன்னா அதுக்கான தீர்வு ஒரே நேரத்தில் ஒரு மருந்து அடித்து உடனே ஒன்று சரி பண்ண மாட்டாங்க, முடியாது.
2: ஆ, முடியாது, கண்டிப்பாக முடியாதுங்க. சரி,
0: அதுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த முறைகளை நீங்கள் கடைப்பிடிக்கணும்.
2: சரிங்க சார.
0: பொங்கலூர்னு ஒரு ஊர் இருக்கா?
2: பொங்கலூர், ஆமாங்க சார், பொங்கலூர் கேள்விப்பட்டது.
0: பொங்கலூரில் ஒரு கேவிகே இருக்குது, வேளாண்மை அறிவியல் நிலையம் இருக்குது.
2: சரிங்க சார், ஓகேங்க சார.
0: நீங்கள் அங்கே போனீங்கன்னா இதுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பாக சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள்கிட்ட கேளுங்க. இது இது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் இதுக்கு அத்துப்படியான ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க.
2: சரிங்க சார, சரிங்க,
0: இதை கண்டுபிடிக்கலாம், அதை அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
2: ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றிங்க தமிழ்ச்செல்வன்.
2: தேங்க் சார்.
0: தொடர்ந்து நம்ம சென்னை வானொலியோடு இணைந்து பயணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி இணைக்கூடிய அடுத்த நேயர் கோபி ஆச்சு, இப்போ தமிழ்ச்செல்வன் ஆச்சு. சார்
3: வணக்கம். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
0: மேடம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேங்க சார், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம், ஆனா ட்ரை பண்றதுல சரி டவுட் இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டோம், நம்ம பழைய நேயர்கள்லாம் கொஞ்சம் லைன் கொடுத்துடலான்னு
0: கொடுக்கலாம். இன்னும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் வரலாம் தாராளமா.
3: நல்ல மழை
0: பாருங்க, நீங்க நல்லவங்க இருக்கீங்க.

0: நல்ல மழை சார். ஏன்னா ஆகாஷவாணி சொல்றதுனாலதான் மழை வருது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மினமான மழை வரும்னு சொல்லுவாங்க, அதனால மழை வந்துருது.
1: என்னைக்கு சொல்ல சொல்லணும் அப்படின்னா,
0: ஆமா தினம் சொன்னா தினம் நல்லா இருக்கும். ஆத்துல தண்ணி வந்தாதான் எங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆத்துல இருந்து போன வருஷம் தண்ணியே வரல.
1: உங்க ஊர்ல என்ன ஆறு ஓடுதுங்கம்மா?
0: கோமுகி நதி சார்.
1: கோமுகியா?
0: கச்சிராபாளையம். கோமுகி அணை.
1: கோமுகி
0: அந்த ஆறு எங்க ஊருக்கு போய் விருத்தாசலத்துல போய் கலக்குது.
1: ஓஹோ,
0: கோமுகி நதி.
1: கோமுகி நதி அது இப்ப தண்ணி ஓடுதுங்களால?
0: இல்லைங்க சார், அதோ வரல.
1: இல்ல
0: இந்த வருஷம் போயிட்டு போயிடுச்சு. ஆத்துல தண்ணி அவ்வளவு வரல, கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா இந்த மழை பெஞ்சதுனால இனிமேதான் வெள்ளாம கொஞ்சம் நல்லா வரும்.
1: எப்படிதான் மழை பெஞ்சாலும் ஆத்துலயும் தண்ணி ஓடணும். தண்ணி ஓடனாதான் பூமி குளிரும். பூமி குளிர்ந்து நல்ல மழை,
0: பூமி குளிர்ந்து எல்லா இடமும் தண்ணி ஊறுனாதான் விவசாயத்துக்கு அது
1: நல்லா இருக்கு.
0: அந்த மரப்பயிர்கள் கொஞ்சம் நல்லா
1: இருக்கு.
0: நம்ம
1: சுற்றி
2: அடுத்த நேயர் வந்து இணைப்பில் வராங்க.
1: வந்துட்டாங்களா? யாஸ்.
2: எடுத்துலம்மா.
1: வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசுங்க.
1: வணக்கம். உங்களுடன் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள்.
3: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யாருங்க?
3: குழஞ்சனானையா? சொல்லுங்க.
1: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நல்லா, ரெண்டு மூணு வாரமாக உங்கள் நிமிஷம் கேட்க முடியல.
1: சரிங்க.
3: ஒரு நிகழ்ச்சி போகும்போது சரியா கேட்டோம், நீங்க தொடர்புல ஒரு ஆள்கிட்ட பேசிருந்தீங்க, லைன் ட்ரை பண்ண கிடைக்கல
1: உடனே. சரி, அப்புறம் மறுபடியும் கிடைச்சிச்சு.
3: ஆமா ஆமா, இல்ல இப்ப நான் சொல்றேன், ஒரு மாசம் கழிச்சு வந்திருக்கேன் நிகழ்ச்சி.
1: அப்படியா? சரிங்க சரிங்க.
3: நிகழ்ச்சி வந்து பேசி ஒரு மாசம் ஆகும்
1: இருக்கும்.
3: ஆமா ஐயா, ஒண்ணு இல்ல, அந்த பழகுருடி கதை தான் உங்களை கேக்குறேன். அந்த எலுமிச்சம் பழம் பாத்தீங்கன்னா, இப்ப சாய்ந்து திரும்பி குறுத்து பூ வைக்கிடுங்க ஐயா.
1: சரி,
3: நிமத்து நாள் அதாவது பழைக்குமா இல்ல அப்படியே இருக்கவே மேல மண்ணை போட்டு அந்த இடத்தையும் அந்த செடியை வளர்க்கலாமான்னு ஒரு ஐடியா சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
3: அடுத்தது இன்னும் ஒரு கேள்வி கேட்டுறப்ப வாங்க சொல்லுங்க. அடுத்தபடி கேட்டீங்கன்னா, இந்த தென்னை ஒரு நாலு தென்னை கோயில் வச்சிருக்கிறோம். சரியான சரியான முறையில காய் காய்க்கல, ஆனா காய்ச்சாலும் அதாவது இதாயிடுது. உள்ள பாத்தீங்கன்னா குறுந்த மாதிரி
1: இதாகி
3: உந்துருது மட்டை. அதனால ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நான் வானொலியில கேட்டுக்கேன்.
1: சரிங்க. முதல்ல எலுமிச்சை, எலுமிச்சை எங்கே இருந்தாலும் அது அந்த தண்டில் கீறி பார்த்தீங்கன்னா அதில் பச்சை இருக்கான்னு பாருங்கள். பச்சை இருந்துச்சுன்னா செடி உசுரோடு இருக்குன்னு அர்த்தம், நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த செடியை சுற்றி தண்டு பகுதியில் ஒரு கிண்ணம் மாதிரி பதி ஒரு வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு கரையை கட்டி விட்டிங்கன்னா அதில் தண்ணி ஊற்றினா நிற்கணும். அந்த மாதிரி கரை கட்டும் போது என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் சாணி குப்பை மண்புழு உரம் இயற்கை உரம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இது மாதிரி உரத்தெல்லாம் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துங்க. இது ரெண்டு இந்த இந்த மாதிரி இருக்கணும். மேலே வெயில் படணும். மத்தியானம் 12 மணிக்கு உங்களுடைய எலுமிச்சை செடி மேலே வெயில் நல்லா படுதான்னு பாருங்கள். அந்த மாதிரி இருக்குதா? இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த எலுமிச்சை செடியை தொடர்ந்து பராமரிக்கலாம். இப்போ பூ வருதுன்றீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து, கண்ணு வச்ச 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து பூவை நீங்கள் அனுமதிக்கலாம். அனுமதிச்சிங்கன்னா அது பிஞ்சு காய் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். இது எலுமிச்சை. அடுத்தது தென்னைக்கு வர்றேன். தென்னையில் வந்து குறும்ப உதிருது, அல்லது குறும்ப ரொம்ப உள்ள தேங்காய் ரொம்ப சிறுசாக இருக்குங்கிறீங்க. இதுக்கு 2-3 காரணம் சொல்லுவாங்க. சத்து பற்றாக்குறை இருக்கும். முக்கியமான காரணம் சத்து பற்றாக்குறை தான். ஒரு தென்னை மரத்துக்கு 1 வருஷத்துக்கு 1 கிலோ 300 கிராம் யூரியா வைக்கணும். 2 கிலோ அல்லது 2.5 கிலோ சூப்பர் பாஸ்பேட் வைக்கணும். 2.5 கிலோ மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் வைக்கணும். இது வந்து உர அளவு. இதை ரெண்டாக பிரித்து கூட 2 முறை வைக்கலாம். ஜூன் மாதத்தில் 1 முறை, டிசம்பர் மாதத்தில் 1 முறை, அல்லது மழை பெய்யக்கூடிய நேரத்தில் வைக்கலாம். இது இல்லாமல் ஒரு தென்னை மரத்துக்கு 1 வருஷத்துக்கு

0: ஒரு கிலோ தென்னை நுண்ணூட்ட கலவை மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்போ வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லேயும் கிடைக்கிது, தனியார் உரக்கடைகள்லேயும் கிடைக்கிது. நம்பகமான இடத்துல வாங்கி மழை பெய்யக்கூடிய நேரத்தில் இயற்கை எருவோட கலந்து இதை வச்சிட்டிங்கன்னா, வச்சு தண்ணி நல்லா ஊற்றி விட்றணும். ஊற்றிட்டிங்கன்னா இதனுடைய பலனை அடுத்த 4 மாதம் 5 மாதத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும், கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா, இது ரெண்டுத்தையும் செஞ்சு பாருங்கள். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கவே கூடாது. தண்ணீர் பற்றாக்குறை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு தென்னை மரத்துக்கு கிட்டத்தட்ட 60-80 லிட்டர் தண்ணி கிடைக்கணும். அந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. தண்ணி கிடச்சிதுன்னா, இந்த சத்துக்கள் கிடச்சிதுன்னா, அந்த குறும்பை உதிராது, உள்ள தேங்காய் குறும்பையாக இருக்காது, நல்லா பெருசாக இருக்கும், திக்காக இருக்கும். இதை கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் ஒவ்வொரு மறை மழை பெய்யும் போதும், ஜூன் மாதத்தில் ஒரு பருவமழை, நவம்பர் டிசம்பரில் ஒரு பருவமழை பெய்யும் போதும் இந்த உரம் வைக்கணுங்கிறத ஒரு நினைவில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் தென்னை மரம் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும். குழஞ்சநாயன் ஐயா, சரிங்களா?
1: அடுத்த கலர்,
0: அடுத்த கலரா? இந்த கலர் முடிச்சுட்டு ஒரு பாட்டு தரீங்களா?
1: கண்டிப்பா. எனக்கும் பிரேக் வேணும் சார்.
0: உங்களுக்கும் பிரேக் வேணும், எடுத்துங்க, எடுத்து 18 நிமிஷத்துக்கு. யார்? வணக்கம்,
1: இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம்,
0: யாருங்க?
2: ராமநாதபுரம் சாத்தன்கோயில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: வச்சுக்கணும்.
0: ஆமா முருகன் ஐயா, என்ன சொல்ல போறீங்க
2: சார்? அந்த வேம்பு கேட்டிருந்தோம்ல, எடுத்து வேற எதுவும் வைக்கிறது, அது வந்து எடுத்துட்டேன் சார. எடுத்துட்டு புதுசா வந்து
0: வச்சிருக்கேன்.
2: அது புதுசா வந்து வச்சிருக்கிறப்ப திரும்ப வந்து தண்ணி எத்தனை சார் புது வேம்புக்கு இந்த மாதிரி கரெக்டா வரும்?
0: ஈரம் இருக்கான்னு பாத்துங்க. உங்க மண்ணுல அந்த வேம்பு வச்சிருக்கிற இடத்துல பக்கத்துல லேசா உங்க கையால நோண்டி பாருங்க. மேல இருந்தா மேல காஞ்சிதான் இருக்கும். அப்படியே கையால் விரலால் நோண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே ஈரம் இருக்கும். ஈரம் இருந்துச்சுன்னா தண்ணி இருக்குன்னு அர்த்தம். ஈரம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி வைக்கணும்னு அர்த்தம்.
2: ஆனால் அதுக்கு நேரம் ரொம்ப கடுமையாக ரொம்ப வெயில் வரும் சார். அதுபோல் அந்த வெயில்னால எதுவும் இதாயிருமான்னு பார்க்குற.
0: அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தினமும் ஒரு அரை பக்கெட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. அப்படியும் போடுங்க, கீழையும் தண்ணி கொடுத்தாலும் போதுமானது. எவ்வளவு பெரிய செடி வேப்ப செடி இப்போ வச்சிருக்கிறது நீங்க? எத்தனை அடி உயரம் இருக்கும்?
2: அதை கொஞ்சம் நல்ல காய விட கொஞ்சம் ஈரப்பதமாக பாத்துக்கறேன். இப்ப
0: பாத்துக்கு, எத்தனை அடி உயரமா இருக்கு இப்ப வேப்ப மரம்?
2: இப்ப சிறுசா சார், இப்ப வச்சு டவுல் கேட்டா அப்பதான் வச்சு ஒரு 2 வாரம் தான் இருக்குது.
0: அதான் இப்ப என்ன உயரம் இருக்கும், எத்தனை அடி இருக்கும்? 2 அடி இருக்குமா?
2: போதுமானது.
0: பயப்பட வேண்டாம்.
2: அக்டோபர்ல
0: மழை சொல்லிருக்காங்க, மழை பெய்யும். மழை பெய்யும் போது இன்னும் நல்லா வந்துடும். எங்களுக்கு மழை இல்ல, நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்துரும், உங்களுக்கு வரும்.
2: ஆமா சார், நம்பிக்கையோட இருந்தா கண்டிப்பா மழை கண்டிப்பா பெய்யும்.
0: ஆமா ஆமா,
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம்.

நேரம் 11:21. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரத்தர நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: அண்ணே வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுனே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: அம்மா அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு, ஏன் தடுமாறிட்டே போறா?
3: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
4: அம்மா அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
3: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
4: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 102.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேரம் 11:29. நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்கில் நேரம் சரியாக 11:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ எஸ் எம் அது 101.4 உங்களுடைய ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கேன். எஸ் உங்களுடைய ரெயின்போவில் பண்ணிக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி தான் வந்து நம்ம இணைஞ்சிருக்கோம் சார்.
1: அடுத்த நிகழ்ச்சி யார்?

0: கண்டிப்பாக சார். ஸோ அடுத்த
1: வணக்கம்.
0: கலர் வந்து இணைப்பில் இருக்காங்க.
1: இருக்காங்களா?
0: வணக்கம், கட் ஆகிட்டாங்க சார்.
1: சார் எப்பயும் ஒரு நடை வந்துட்டு உடனே போயிடுவோம்.
0: ஆமாம் சார், மிஸ் கால் விடுறாங்க சார். ஆனால் நம்மளால் கால் பேக் பண்ண முடியாது அப்படின்ட்டு தெரியல நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு.
1: சொல்லுங்க.
0: நான் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் உங்களுக்கு நினச்சேன். நான் உண்மையாகவே வீட்டில் வந்து இந்த இன்டோர் பிளான்ஸ் எல்லாமே நான் வளர்க்குறேன் சார்.
1: சரி.
0: ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு செடி வந்து ரொம்ப வாடியாக இருந்தது. ஸோ நான் வந்து அந்த இன்டோர் பிளான்ஸ்க்கு ஒரு நாலு நாளைக்கு ஒன்ஸ் லைட்டாக தண்ணி ஊற்றுவேன்.
1: சரி.
0: ஸோ அவ்வளோதான், மைல்டாக சன்லைட் வர மாதிரி. அந்த தண்டில் வந்து இலைக்கு கீழே அந்த தண்டில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருந்தது சார். வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருந்தது.
1: வெள்ளைப்பூச்சி.
0: அது பூச்சி என்னன்னு தெரியல, பஞ்சு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி சோர்வாக இருந்த மாதிரி இருந்தது, பளிச்சுன்னு அது மாதிரி இருந்தது. நான் அது சரி என்ன பண்ணுறது தெரியாமல் நான் அது தண்ணியில் வந்து மொத்தமாக வாஷ் பண்ணி அதை எல்லாமே ரிமூவ் பண்ணி இது பண்ணிட்டேன் சார். அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுறது தெரியல, மேபி திரும்ப வருமா. அப்பயும் அந்த மைல்டான சின்ன சின்ன இது இருக்குது. ஏன்னா தண்டு உள்ள அந்த நுனியில் இது பண்ணும்போது உட்காரும் போது சப்போஸ் அந்த கிளை அந்த இலை உடஞ்சிச்சுன்னா அது இதுவாயிடுமோ அப்படின்ட்டு அப்படின்னாலும் அதெல்லாம் விட்டுட்டேன். அதுக்கு ஏதாவது மருந்துகள் ஏதாவது இருக்குங்களா?
1: என்ன செடி அது
0: சார்? அது இன்டோர் பிளான்ட் தான் சார். இன்டோர் பிளான்ட்
1: தான்.
0: ஆமாம் சார்.
1: ஆமாம், இது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இன்டோர் பிளான்ட்ஸுக்கும் தண்ணி வேணும். அப்பப்போ தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கணும். அது ஈரம் இருக்கான்னு பார்த்துங்க அந்த மண்ணில். ஒன்று. இன்னொன்று, ஒரு நாளைக்கு ஒரு நடை வெயில் எடுத்து வெளியில் எடுத்து வைங்க, வெயில் படுற மாதிரி. ரெண்டு.
0: ஓகே.
1: இப்போ நீங்கள் பண்ண வேலை கரெக்டான வேலை, அது அது அழகாக தொடச்சி விட்டுருக்குறீங்க, தொடச்சி எடுத்துட்டீங்க. நுனியில் இருக்கிறத உங்களால் எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. அது உடஞ்சி போயிடுமோ, இலை உடஞ்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? அதையும் அப்படியே எடுத்துடலாம், தப்பு இல்லை. தொடச்சி எடுத்துடலாம். இல்லைன்னா இன்னொன்று என்ன பண்ணுங்க, வீட்டில் கெரசின் வச்சுருந்தீங்கன்னா கெரசினை வந்து ஒரு பழைய துணியில் தொடச்சி லேசாக நினச்சிக்கிட்டுங்க. நினச்சிக்கிட்டு பிழியக்கூடாது. ரொம்ப லேசாக அந்த கெரசின் வந்து அந்த இதில் இருக்கணும், துணியில் இருக்கணும், அவ்வளோதான். அதை எடுத்துக்கிட்டு எங்கெல்லாம் அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அங்கெல்லாம் அப்படி லேசாக தடை விடுங்க.
0: அது பூச்சிங்களா சார்? அது
1: பூச்சி தான், மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க.
0: ஓ ஓகே.
1: அதனால் அந்த மாவு பூச்சி இருக்கிற இடத்துலலாம் இப்படி தடை விட்டிங்கன்னா
0: ஓகே,
1: அந்த கெரோசினுடைய வாசனைக்கு அது வராது.
0: எதனால் வருது வருது சார்?
1: அது ஒரு பூச்சி, அது அது சர்வைவல்காக அது வருது. நாம் எப்படி மூணு வேளை சாப்பிட்றதுக்காக ஓடுறோமோ ஒடியாடுறோமோ சம்பாதிக்கிறோமோ
0: ஓகே,
1: அது மாதிரி அது வந்து கண்டிப்பாக சாப்பிடணும் இல்லையா? அதுக்கு தேவையானதுக்கு அது வருது.
0: ஓகே சார்.
1: அதுக்கு தேவையானது எடுத்து தானே ஆகணும். அதுவும் ஒரு ஜீவன் தானே இந்த உலகத்தில், அது வாழறதுக்கு அதுக்கும் ஒரு உரிமை உண்டு.
0: ஓகே சார், நன்றி
1: நன்றி.
0: அடுத்த கால போயிடலாம்.
1: போயிடலாமே.
0: வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ.
2: வணக்கங்க.
1: வணக்கங்க, யாருங்க?
2: நான் பார்த்த சாரதி, அகரம் ரோடு சேலையூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: எங்க வீட்டுல எலுமிச்சை மரம் ஒண்ணு பெருசா இருக்குது. ஆனா இது வரைக்கும் அது கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. அது பூக்களை வளர காணும், நல்லா வெளிச்சம் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் தான் இருக்கு.
1: சரிங்க,
2: அது ஒண்ணு. அப்ப ரெண்டாவது என்ன, கொய்யாவும் இருக்குது. கொய்யாவும் நல்ல மரம் நல்லா வளர்ந்துருக்குது, வெளிச்சம் இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இது வரைக்கும் பூ இல்ல, காய்க்கும் இல்ல. அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு.
1: சரிங்க.
2: அப்புறம் இந்த அடுக்கு அடுக்கு பவளமல்லிம்பாங்க சரிங்க, அடுக்கு அடுக்கு பழமல்லிங்கிறது.
1: சரி.
2: அது பச பச நன்னா வருது, எல்லாம் வருது. அப்ப கொஞ்ச நாள் கிச்சானா அப்படியே எல்லாம் அப்படி புரிஞ்சு போய் எல்லாம் உயிர்ந்து போடுறது. இந்த மூணு இதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
1: இந்த எலுமிச்ச மரமும் அந்த கொய்யா மரமும் எங்க இருந்து வாங்கிட்டு வச்சீங்க?
2: இப்ப நினைவு இல்லை, கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு.
1: ஓஹோ. அது வந்து ஒட்டு செடியா அல்லது அதுவா முளைச்சு வந்த செடியா?
2: ஒட்டு செடி இல்ல, அது வந்து இந்த செடி தான்.
1: சாதாரண செடி அதுதான்.
2: அது நல்ல ஒசரம் வந்திருக்கு, வெளிச்சம் இருக்கு, இது இருக்கு. ஆனா அது
1: காய்க்காது,
2: ஒண்ணும் இல்ல, இலையும் இல்ல ஜாஸ்தி அதிகம்.
1: ஆமா, அது அது அதனுடைய குணம் அவ்வளவுதாங்க ஐயா. காய்ச்சதுன்னா சந்தோஷம், காய்க்கலன்னா நம்ம வருத்தப்படக்கூடாது.
2: சரி.
1: இது ஆமா, முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுங்க, நல்ல எலுமிச்ச மரம் ஒட்டு கண்ணு அல்லது அதே மாதிரி கொய்யாவிலையும் நல்ல ஒட்டு கண்ணு கிடைச்சதுன்னா அதை வாங்கிட்டு வந்து இதை உங்க இப்போ வச்சிருக்கிற மரத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு பழைய மரத்தை எடுத்துடுறது நல்லது. கருப்பு கருப்பா கருப்பு கருப்பா இருக்கும். அது வந்து ஒரு பூச்சினுடைய எக்ஸ்கிரீட்டா, அது கழிச்சல், அது கழிச்சதுதான் அந்த கருப்பு கருப்பா இருக்கும். இந்த நந்தியாவட்ட மரம் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, இந்த பூ இருக்கிற இடத்துல என்ன பண்ணுங்க, பூவை பறிச்சுட்டு லேசா ஒரு வேப்பண்ணை கரைசல் தெளிச்சு விடுங்க.
2: ஒட்டுக்கண்ணா
1: ரெண்டுமே அப்படின்னா நீங்க ரெண்டு கண்ணு

0: ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஒன்று இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு பரிசோதனை பண்ணி பாருங்க. எப்படி அந்த மரத்தினால நமக்கு பலன் இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கொய்யா மரத்துலையும் என்ன பண்ணுங்க, குறுக்கும் நெடுக்குமா போற கிளைகளை வெட்டி விடுங்க. ஒன்று அதே மாதிரி எலுமிச்ச மரத்துலையும் வெட்டி விடுங்க. ஒரு தாய் வளர் வயித்துல பிறந்த பிள்ளைகளை ஒண்ணு நல்லா இருக்கு, ஒண்ணு நல்லா இருக்க மாட்டேங்குது, அது போலதான். அதனால இது என்ன பண்ணுங்க, இயற்கை தான், இயற்கையின் நியதி அது. அதனால கீழே இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு ரெண்டு அடி விட்டு ரெண்டுத்தையும் கட் பண்ணி விடுங்க நல்லா.
1: அப்புறம் இது ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க சார், நம்ம
0: கேக்டஸ்
1: செடிக்கு

0: வளரும் அது.
1: ஆனால் அது 8 வருஷம் ஆயிடுச்சு.
0: 8 வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் அதெல்லாம் ஒட்டு கன்றுகள் இல்லைங்க. அதனால என்ன பண்ணீங்கன்னா, நீங்க நீங்க நினைக்கிற காய்கள் எல்லாம் கிடைக்காது. அதனால ஒரு தாய் வளர் வயிற்றுல பிறந்த பிள்ளைகளை ஒன்று நல்லா இருக்கு, ஒன்று நல்லா இருக்க மாட்டேங்குது, அது போல தான். அதனால இது என்ன
1: பண்ணுங்க,
0: இயற்கை தான், இயற்கையின் நியதி அது. அதனால கீழே இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு 2 அடி 2 அடி விட்டு ரெண்டுத்தையும் கட் பண்ணி விடுங்க நல்லா.
1: அப்புறம் இது ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க சார், நம்ம கேக்டஸ்
0: என்ன செடி,
1: பிராண்ட
0: செடி,
1: அதுவும் நல்லா வருது. அப்புறம் என்ன அது வளர்ச்சி நின்னு போறீங்க,
0: தொட்டியில் வச்சிருக்கீங்களா தரையில் வச்சிருக்கீங்களா?
1: தரையில், மண்ணில.
0: அது படற அளவுக்கு இடம் இருக்கான்னு பாத்துங்க.
1: ஆனா பக்கத்து வீட்டுல நல்ல காடு மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு. எங்க வீட்டுல வந்து வளருது, அப்புறம் நின்னு போகும். ஓரளவுக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வளருது, அப்புறம் நின்னு போகுது.
0: அந்த பிரண்டை வேர் பகுதியில என்ன பண்ணுங்க, லேசா கொத்தி விடுங்க மண்ணை.
1: வேர் பகுதி
0: இருக்கு, அந்த இடத்துல லேசா கொத்தி விட்டு தண்ணி விடுங்க. முடிஞ்சதுன்னா கொஞ்சம் ஏதாவது சாணி குப்பை கிடைச்சதுன்னா போட்டு விடலாம். அதுல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பசுமாட்டு சாணி அல்லது மாட்டு சாணி கிடைச்சுன்னா நல்லா காய வச்சு இடிச்சு போடுங்க. புது சாணி போடாதீங்க, சுடும். காய வச்சு மக்கின சாணியா இருந்தா நல்லா இருக்கும், நமக்கு சாணி தான் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, புது சாணியை போடக்கூடாது, சுடும். சாணியை கொண்டாந்து அப்படி மூலையில போட்டு வைங்க, அது காஞ்சிரும். காஞ்ச பிறகு அப்படியே இடிச்சு போட்டு விட்டுரும். இது செஞ்சு பாருங்க, நிச்சயமா அந்த பிரண்ட செடி நல்லா வளரும்.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க. வணக்கம்.
1: ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு இணைப்பு கிடைக்கவே இல்லாம ரொம்ப நாளுக்கு.
0: எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம். 11:44 அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யாருங்க ஐயா?
2: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன்
2: சார். உங்களுக்கு
0: யாருங்க?
2: காஞ்சிபுரம் மாடசாமி டெய்லர்.
0: மாடசாமி ஐயா சொல்லுங்க.
2: உங்கள்கிட்ட பேசணும்னு இது பண்ண ஃப்ரெண்ட சொன்னல சார், ஃப்ரெண்ட அது இப்ப நல்லா இது வருது சார்.
0: என்ன பண்ணீங்க பிரண்டைக்கு?
2: அதாவது தண்ணி தான் நீங்க நல்லா ஊத்து சொல்லிருக்கீங்க, பல்லம் எடுத்து தண்ணி தான் ஊத்து சொல்லிருக்கீங்க.
0: ஆமா, ரவுண்ட் கிண்ண எடுத்து தண்ணி ஊத்த சொன்னேன். அப்புறம்
2: ஆமா ஆமா நல்லா வந்துட்டு இருக்கு. அதை உங்கள்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ண முடியல.
0: இயற்கை குப்பையை போட்டா கொஞ்சம் நல்லா வளரும். நீங்களும் போடலாம், ஒரு பார்த்தசாரதியாவும் போட்டோம். எந்த செடியா இருந்தாலும் சத்துக்கள் தேவை தானே, அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்தோம்னா அதை எடுத்துட்டு நல்லா வளரும். மனிதன் ஏமாற்றுவோம்.
2: நன்றிங்கய்யா.
0: யார் தச்ச சட்டை? எங்க மாடசாமி ஐயா தச்ச சட்டை. நிகழ்ச்சியில் அடுத்த நேயரா சொல்லுங்க. யார் யார் அவர் எங்கிருந்து? ஹலோ.
3: வணக்கம் சார். பட்டாபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் ஐயா.
3: சார், நான் உங்களுக்கு காலேஜ் பண்ண ரொம்ப நல்லா சார். நான் கேரளால சொன்னேன் பாத்தீங்களா, மாங்காய் மரம்லாம் கொஞ்சம் இதுவா
0: இருக்குன்னு.
3: நான் அடுத்த மாசம் போறேன் சார். அதான் வெட்டி விட்டுலாங்களா?
0: செப்டம்பர் அக்டோபர்ல வெட்டி விடணும். வெட்டி விடுங்க.
3: நாங்கள் ஜனவரில இருந்து பூ பூக்க ஆரம்பிக்கும்.
0: ஆமா ஆமா, நீங்க இப்போ வெட்டணும்.
3: அப்போ வெட்டி விட்டுலாம்.
0: வெட்டி விடு. பழைய கிளைகளா இருந்தா அதை வெட்டி விடுங்க. போன வருஷம் நல்லா காய்ச்ச கிளைகளா இருந்தா அதையும் வெட்டி விடுங்க. மரத்துக்கு அடியில போய் நின்னு மேல மத்தியானம் 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன்
3: தெரியணும்.
0: அந்த மாதிரி வெட்டி விடுங்க. குறுக்கு நெடுக்கமா போற கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டீங்கன்னா புது கிளைகள் புது தளிர் அதுல பூ பிஞ்சு காய் கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. மாமரத்துக்கு வந்து கவாத்து பண்றதுக்கு இது சரியான நேரம். ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. செப்டம்பர்லேயே செய்யணும் இல்லை அக்டோபர்லேயே செஞ்சு முடிச்சிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரியில் காய்கள் பூக்கள் காய்கள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு எப்பயும் போல மார்ச் ஏப்ரலில் நல்ல விளைச்சல் மாங்காய் கிடைக்கும்.
4: அடுத்த காலர்.
0: அடுத்த காலர் யார்?
5: கலா பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் கலாம்மா, நல்லா இருக்கீங்களா?

0: காலேஜ் சார் லைன் கிடைக்கல சார். இருந்துச்சு சொன்னீங்க அதெல்லாம் போட்டு சார் சூப்பரா படம் அந்த காய் புள்ள செடி புள்ள அடி பெரி பெரிய படம் அங்கேயே நீங்க சொன்னீங்க எரு போடுங்க அப்புறம் திருத்தலாம் பூச்சி போறதுக்கு கிருஷ்ணால அந்த இது எனக்கு சொன்னீங்களா அதெல்லாம் தெரிச்சு விட்டோம். ஆனா காய் இப்போதான் காய் இது சார். அதே மாதிரி கொய்யா கூட கொய்யா மரத்துக்கு மாமரத்துக்கு சொன்னேன்
1: அதெல்லாம்
0: பூச்சில நீங்க சொன்ன பத்தி ஃபாலோ பண்ணு சார். பூச்சில பூச்சில
1: நிறையா இருக்குது நல்லா இருக்கு
0: சார். அந்த சார் தினம் சொல்லி தினம் தெரியல இப்பெல்லாம் காய்ச்சி சார் காய் உடி சார் செடிக்கலாம் காய் உடி சார்
1: வச்சிருக்கா.
0: ஆஹ் காய் ரெண்டு வருஷம் ஃபுல் ஆயிடுச்சு காய் உடிச்சு ஆனா மரம் ஆயிட்டா இருக்கு.
1: எவ்வளவு உயரம் போயிருக்கு?
0: ஒரு என்ன ஒரு 20 அடி இருக்கும் சார்.
1: அதுக்குள்ள 20 அடி போயிடுச்சு.
0: ஆமா சார் தமிழா இருக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க தமிழ்லாம் அஞ்சு தந்தை எனக்கு தொடர்பு சொன்னா ஆனா கொஞ்சம் கம்மியாக
1: நினைக்கிறேன்.
0: நன்றி
1: நல்லா பாத்துங்க. தினமும் காலையில எழுந்திரிச்சு ஒரு முறை தோட்டத்தை அப்படி சுத்தி வந்துடணும்.
0: ஆமா சார் நான் பார்த்தா நாளைக்கு சார் என் தம்பி பாப்பா ஆனா நானு டவுட்டா பாப்பேன் அவனா அதெல்லாம் கட்ட பராமரிச்சு திரும்ப 5 மணிக்கு வேலை முடிச்சு வருவேன் அதுக்கு தண்ணி விடுவேன். ஆனா இப்ப வந்து டெய்லி மழை வருதுல தண்ணி விடுற சான்ஸ் இல்ல. அந்த பூ முதல் அந்த ரோஜ் அதான் தொட்டு வச்சு மாத்தி மாத்தி வெளியே அடி சார் உள்ள வச்சிருவேன் அப்புறம் சாமி சார் வெளியே இருப்பேன் இருந்தது. ஆனா ஒரே சின்ன டவுட் சார் இங்க செம்பருத்தி தான் அப்படியே ஒரு மாதிரி இலையா சுண்டிக்கிட்டு மாதிரி சார் அப்படியே இலையா சுண்டிக்கிட்டு மாதிரி அந்த செம்பருத்தி செம்பருத்தி தான்
1: செம்பருத்தியா.
0: ஆமா சார் அடுக்கு தாழ் அது வந்து அம்மனுக்கு விசேஷம் நாள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பூ போடுவாங்க ஆனா வச்சா வச்சா தம்பி இலைங்க அப்படி சுருங்கிட்டு அப்படியே அது ஒண்ணும் என்ன போதும் ஒன்னும் புரியல சார்.
1: இலைய சுருங்கி இருக்கிற இலைய விரிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள ஏதாவது பூச்சி புழு இருக்கான்னு புழுதான் இருக்கும் அல்லது புழு இல்லைன்னா அதனுடைய கழிவு இருக்கும் கருப்பு கருப்பா சின்ன சின்னதா கழிவு இருக்கும் அது மாதிரி இருக்கான்னு பாருங்க. இருந்துச்சுன்னா ஒரு வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை. நன்றிம்மா நன்றிம்மா. 11:50.
2: ஆமாம் சார் 30 செகண்ட் இருக்கு.
1: 30 செகண்ட் இருக்கு சரி.
2: அடுத்த காலர்
1: யார் அடுத்தது?
2: வணக்கம். ஹலோ இணைப்பில் வராங்க ஆனால் பேச மாட்டேன்றாங்க.
1: ஹலோ ராங் பர்னு நாம பாட்டு போட்டுருவோம் அப்புறம்.
2: எஸ் சார்.
1: ஹலோ
2: இல்லை சார் இணைப்பில் கட் ஆகிட்டாங்க சார்.
1: கட் ஆகிட்டாங்க.
2: இதோ வராங்க திரும்பி வராங்க.
1: வர்றாங்க.
2: வணக்கம்.
1: வந்துட்டோம் இல்ல வணக்கம்
3: ஐயா.
1: ஐயா
3: நான் செல்லதுரை பேசுறேங்க ஐயா.
1: செல்லதுரை ஐயா நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க ஐயா.
1: உன்னோட கடைசி காலரா வந்தீங்க?
3: ஆமாங்க ஐயா. ஒரு 3 செகண்ட் தாங்க ஐயா இருந்தது.
1: அந்த மஞ்சள்ல எப்படி பதப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு போனீங்க.
3: ஆமா ஆமா.
1: மங்கப்பட்டி கரரே
3: மழை போன 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் நல்ல மழை பெஞ்சிருச்சுங்க ஐயா.
1: பெஞ்சதா?
3: ஆமாங்க ஐயா.
1: பரவாயில்லையே.
3: பரவாயில்லை.
1: பூமி குளிர்ந்துச்சா?
3: குளிந்துருச்சுங்கய்யா. குளிர்ந்த அளவுக்கு மழைங்க. ஒரு வாரமாவே நல்ல மழையா தான் பெஞ்சுது.
1: பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல?
3: ஆமாங்க ஐயா.
1: சூப்பர். மழை பெஞ்சா நல்லது தானே?
3: ஆமாங்க ஐயா. நேற்று கூட லேசான தூரலுங்கய்யா. 4 மாசத்துக்கு பிறகு போன வாரம் தாங்கய்யா
1: நல்ல மழை. ஆமா இப்பதான் மழை சீசன் ஆரம்பிக்குது.
3: ஆமாங்க ஐயா.
1: அதனால நல்ல மழை பெய்யட்டும்.
3: நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா காவேரியில தண்ணி திறந்து விட்டா மழை வந்து.
1: அதேதான் நடக்குது பாத்தீங்களா.
3: மேகங்கள் எல்லாம் அங்கங்க இதாகவும்
1: குளிர்ச்சியாகவும் மழை பெய்யுது. ஆமா
3: இந்த மஞ்சள் சாகுபடி தாங்க அன்னைக்கு சொல்லலாம்னு விரிவா சொல்லலாம்னு பார்த்தா இதாயிடுச்சு.
1: டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டா அது எப்படிங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க அந்த மஞ்சளை? மஞ்சளை வந்து அறுவடை பண்றீங்க எத்தனை 10 மாசத்துக்கு அப்புறம் வருமா?
3: 10 மாசம் 12 மாசங்கள்லங்க.
1: அப்ப அது வந்து அறுவடைக்கு தயாருங்கிறத மேல இருக்கிற
3: தோகெல்லாம் அடிஞ்சு விழுந்து
1: அடிஞ்சு விடும். அப்ப நம்ம அறுவடைக்கு தயார் எடுத்துக்கலாமா?
3: அறுவடை பண்ணுங்கய்யா.
1: எடுத்து
3: நல்லா எடுத்த உடனே விவச்சிருந்தீங்க அது ஒரு 1 மாசம் 2 மாசம் வதங்க போடக்கூடாதுங்கய்யா.
1: எடுத்த உடனே இன்னைக்கு எடுத்து நாளைக்கு
3: இப்போ ஒரு 10 நாள் ஆகுது ஆயிருங்கய்யா ஒரு ஏக்கர் வெட்டு முடியறதுக்குள்ள.
1: சரி
3: அந்த 10 நாள் முடிஞ்ச உடனே விவச்சிடணும். 2 மாசம் 3 மாசம் கழிச்சு விவச்சோம்னா அதோட தன்மை மாறுங்கய்யா. விதைக்கு வச்சுட்டு மீதி எல்லாம் விவச்சிருந்துங்க.
1: நீங்க சொன்னீங்க அழகா சொன்னீங்க. அதாவது அந்த ட்ரம்ல போட்டு தண்ணியில நிறைய ஊத்தி
3: சாணி போடலாம் விளக்கெண்ணெய் ஊத்தலாம் கலருக்கு
1: ஊத்தி அந்த கிழங்க உள்ள போட்டுறணும் இல்லையா?
3: போட்டுட்டுங்கய்யா. தீவு மாத்துக்கு விளக்கு மாத்து குச்சி
1: குத்துனா நல்லா உள்ள

0: போகணும், பஞ்சு மாதிரி போகணும்.
1: மேல வந்து இந்த நார் சாக்கு இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா,
1: ட்ரம்ல நல்லா நார் சாக்கு போட்டுட்டு ஒரு நல்லா எரிச்சு விட்டோம்னாவே 40-35 நிமிஷம் வேகணுங்க. அடுப்பு விடாம எரிஞ்சா
0: ஆமா
1: அந்த அளவுக்கு இது பண்ணாதாங்க. இது பண்ண
0: கிண்டி விடணுமா?
1: கிண்டி விடுறதுலாம் தேவையில்லை,
0: தேவையில்லை, அப்படியே வேக வேண்டியதுதான்.
1: ஆமா, நார் சாக்கு எடுத்து ஒரு ட்ரம்முக்கு 4 மஞ்சளை குத்தி பார்த்தோம்னா அப்படியே வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி சரி சறுக்கணும், இறங்கணும். அப்படி இறங்கிருச்சுன்னா அந்த மஞ்சள் வெந்துருச்சு, கொஞ்சம் டைட்டா போனுச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷம் வேக விட்டு
0: வேக விட்டு அதுக்கப்புறம் எடுத்து காய வச்சிடணும்.
1: காய வச்சு நம்ம காலத்துல சிமெண்ட் கலம் இருந்தா காய வச்சிட்டோம்னா ஒரு 12-16 நாளுக்குள்ள எடுத்துடலாங்க.
0: அத்தனை நாள் காயணுமா?
1: ஆமாங்க, வெயில அடிக்கிறத பொறுத்து இருக்குங்க.
0: அப்ப தினமும் காய வைக்கணும்.
1: அப்படியே நீங்க வயல்ல கிண்டி விட்டு அப்படியே இருக்க வேண்டியதாங்க.
0: ராத்திரில முட்டு குவிக்க வேண்டாமா?
1: அதெல்லாம் குமிக்க கூடாதுங்க, நொந்து போயிடும்.
0: ஓஹோ, அப்படியே கிடக்க வேண்டியதான்.
1: ஆமாங்க ஐயா.
0: மழை கிழ பெஞ்சதுன்னா?
1: மழை பெஞ்சாங்க சிரமம். ஆமாங்க ஐயா. அக்கா ஒருத்தர் உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறாங்க.
0: யார் அந்த அக்கா? வணக்கம்மா, யாருங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க?
2: மாலா சிதம்பரம் சார், சோபனா வரங்க சார்.
0: மாலா சிதம்பரம், என்ன ஊருங்க?
2: சோபனா வரங்க சார்.
0: சோபனா வரோம்.
2: ஆமாங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கோம். அந்த ஊர்ல ஒருத்தர் அருமையான ஒரு மாட்டு பண்ண வச்சிருந்தாருமா, பேர் மறந்து போச்சு. அவர் பேரு
2: சிதம்பரங்களா?
0: அப்படிதான் நினைக்கிறேன், பேர் மறந்து போச்சு எனக்கு.
2: மாரியம்மன் கோயில் நடத்துறோம், துண்டு வாங்கி போறது கூட நீங்க கூட பாராட்டுனீங்க சார். எல்லாரும் போனோம், இது பண்ணோம், ஆனா நீங்க துண்டு துவாட்டிக்கிற மாதிரி ஒரு குடுத்து ஞாபகம் கொடுத்துருக்கீங்க, சொன்னீங்க சார்.
0: எப்போ சொன்னது, எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்க, மறக்கல.
2: ஆமா சார், கண்டிப்பா சார். கூட ஆட்சி அப்படி பேச்சு செல்வம் சொன்னாங்க இல்லைங்க சார், அவங்க ஒரு சின்ன குழந்தைங்களை வச்சு நிகழ்ச்சி நடத்துனாங்க, 9 மணிக்கு நடத்துவாங்க. அந்த இதை நான் இன்னும் மறக்காம ஆட்சி அபிராமி வந்ததுன்னா அது மாதிரி பேச்சு பேர் சொல்லிதான் சார் கூப்பிடுவேன். பேட்டி செல்வமணி பேசிட்டு இருக்காங்க, உடனே ட்ரை பண்ணி ஒரு பாட்டு கேட்கணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்க ரிங்கு போது எடுக்கல, கிடைக்கவே இல்லைங்க சார்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போல கேப்பீங்களா?
2: ஆமாங்க சார், ஆரம்பம் எங்க அப்பா விட்டு வந்த காலத்துல இருந்து நம்ம வான இது விபதி பாரதி உத்தியோக ஒளி வரப்புன்னு சொல்லி போடுவீங்க இல்லைங்க சார்.
0: ஆமா,
2: அப்ப அந்த நாடக ஒளி அதெல்லாம் கேட்பேங்க சார், நல்லா கேட்பேங்க சார்.
0: ஒரு 5 நிமிஷம் நாடகம் நைட்ல போகும்.
2: ஆமாங்க சார், 8:30 போட்டு 8:30 வரது முடிப்பாங்க, அப்புறம் 3 மணிக்கு திருச்சியில போடுவாங்க சார்,
0: ஒளிச்சித்திரம் போடுவாங்க. இப்போ இங்க சென்னையில போடுறாங்க,
2: அதெல்லாம் கேட்பேங்க சார் விரும்பி.
0: ஏ அப்பா,
2: எங்க அப்பா வீட்டுல இருந்து சார் வந்து எப்படி நான் கேட்டுட்டே இருப்பேங்க சார். இங்க வந்து எனக்கு வானொலி தாங்க சார் ரொம்ப உறுதுணையா, நான் பாட்டுக்கு எல்லாரும் வயல் வேலை பார்க்க போயிருவாங்க, எல்லாரும் நான் வீட்டுல இருந்து எல்லா மாடுகளையும் பாத்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு நல்லா விரும்பி கேட்டுட்டே இருப்பேங்க சார்.
0: ஆமா,
2: வயல வேசிஞ்சா கூட இடுப்பு சொருகிட்டு நான் பாட்டு கேட்டுட்டே இருப்பேங்க சார்.
0: அப்படியா?
2: ஆமாங்க சார்,
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
2: நகர்புறத்துக்கும்
0: உள்ள வித்தியாசம் எவ்வளவு பாசமா அன்பா கூப்பிட்டு.
2: அது மாதிரி உண்மையுமே சார், கம்மஞ்சு வரு கல்யாணம் சூப்பரா செய்வீங்க சார். வாங்க சார்,
0: நீங்க சொன்னதுனால நானும் சொல்லிடுறேன். இன்னைக்கு காலையில நானும் கூழ் குடிச்சிட்டு வந்தேன்.
2: அப்படிங்களா சார்?
0: கவுனி அரிசி கூழ் குடிச்சிட்டு வந்தேன்
2: நானு. சரி சரிங்க சார்.
0: ஆமா, மதம் மதன் இருக்கு.
2: ஆ சரிங்க சார்,
0: ரொம்ப சந்தோஷமா.
2: ரொம்ப சந்தோஷம்,
0: நன்றி நன்றி. மாட்டு பண்ணை எல்லாம் நல்லபடியா
2: மாமரம் இருக்குங்க சார், பண்ணி விடலாங்களா சார்? ஒரு 5-6 மரம் இருக்குங்க.
0: காய்க்கும். இன்னொன்று கூட சொல்லுவாங்க, மங்கும் காலத்துக்கு மாங்கா, பொங்கும் காலத்துக்கு புளியங்காம்பாங்க. அதனால அது மாதிரி இருக்கு, நிறைய சொலவடைகள்லாம் இருக்கு நமக்கு.
2: சரிங்க சார்.
0: எல்லாம் அந்த காலத்துல நம்ம மக்கள் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி.
2: ஆமா ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார்.
0: ரொம்ப நன்றி,
2: நன்றி.
0: நான்

0: மாதுரைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திருச்சி வானொலி நேர கொண்டாந்து சென்னை வானொலியில சேர்த்து விட்டு
1: போயிருக்கேன்.
0: ஆமா,
1: நான் பேசுறத கேட்டு கேட்டு அந்த அண்ணன் கேட்டு எங்க காடு தேடி தேடிட்டே வந்துட்டாங்க.
0: அப்படியா?
1: அதுல இருந்து எங்க வீட்டுல விசேஷம்னா நாங்களும் கூப்பிடுவோம், அவங்க வீட்டுல விசேஷம்னா எங்களும் கூப்பிடுவாங்க, நாங்களும் போவோம் வருவாங்க சார்.
0: வந்தா போனா தானே உறவே?
1: ஆமாங்க. இல்லைங்க சார், இருந்தாலும் சார் நம்ம எங்க தம்ப தள்ளி இருக்கிறோம், அவங்க தள்ளி இருக்காங்க. இருந்தாலும் நம்ம பக்கத்துல பழகினால வந்து பாத்துட்டு போவாங்க, நாங்களும் ஏதாவது விட்டு போனா போய் பாத்துட்டு வருவாங்க சார்.
0: சரிமா சரிமா.
1: மாடு நாங்க அவங்ககிட்ட இருந்து வாங்குறோம், அவங்ககிட்ட இருந்து எங்கிட்டயும் வாங்குவாங்க. நாங்க இது பண்ணிட்டு அவங்க கொடுத்த மாடு இன்னும் வச்சிருக்கோங்க சார்.
0: கொடுத்துதானே வாங்க
1: போட்டு ஒரு கண்ணுட்டி சனையா இருக்குங்க சார். ஆமாங்க சார்.
0: ரொம்ப சந்தோஷமா.
1: மழை பெஞ்சாலும் எங்க ஊர்ல மழை பெஞ்சுதான் நானும் கேட்பேன், அவங்க பெஞ்சாலும் அவங்களும் மழை பெஞ்சாலும்னு கேப்பாங்க சார். பொண்ணு போட்டு கேப்பாங்க சார்.
0: பரவாயில்லையே.
1: ஆமாங்க சார்.
0: சரிமா சரிமா. ரொம்ப சந்தோஷம். அவர் தோட்டத்துக்கு அவரு பண்ணைக்கு நான் போயிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, மாட்டு
2: பண்ணை.
0: ரொம்ப சந்தோஷம் செல்லதுரை.
2: ஒரு மாடு வாங்கலான்னு
0: வந்தீங்க, மாடு வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நேர் கூட பேச வச்சுட்டு ஒரு மாடு வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாமா?
3: கண்டிப்பாக சார்.
0: ஆமாம், இன்றைக்கி உங்களோட நிகழ்ச்சியில் பற்றி நான் நிறைய நேயர்கள் ஒரு 10-12 பேர் பேசிட்டாங்க நம்மகிட்ட, அவங்களுடைய கருத்துக்களை நம்மோட பரிமாறிட்டாங்க. நல்ல பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட நல் உள்ளங்களுக்கும், அது மட்டும் இல்லை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இன்னொன்று கூட சொல்லணும். நம்ம அடிக்கடி இப்போ எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் பேசுங்கன்ட்டு. அதனால் அது மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை கட் அண்ட் ரைட்டாக ஃபாலோ பண்ணுற நேயர்கள் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து, இப்போது இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெறுவோர்.
3: நான் உங்கள் ஆர்ஜே விவேக் மற்றும்
0: பி சரவணன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
3: நான் மட்டும் திரும்பியும் ஒரு மணிக்கு வந்துடும் சார்.
0: வந்துடுவீங்களா? நீங்கள் வாங்க, உங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா நீங்கள் பண்ணியே ஆகணும். நாங்கள் எங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தான் எங்களுக்கு வாய்ப்பு, நாங்கள் அடுத்த வாரம் வர்றோம்.
3: நன்றி
0: நன்றி.
4: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: நேயர்களே, இன்னும் சில நொடிகள் தொடரவிருப்பது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனித நேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 12 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
6: நேயர்களே,

0: நேரம் 12:01. இனி தொடர்வது
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில். இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்திய அரசின் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலம் செயல்படுத்தப்படும் முக்கிய முயற்சிகளில் ஒன்றாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தி அவர்கள் தன்னிறைவை பெற்ற தொழில் முனைவோராக உருவாக்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட நிலையான குடும்ப வருமானத்தை பெறுவதற்கு தேவையான பயிற்சிகள், நிதி உதவி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வசதிகள் வழங்கப்படுகின்றன. லட்சாதிபதி சகோதரி திட்டத்தில் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் அல்லது அதற்கு மேற்பட்ட குடும்ப வருமானம் பெறவும், குறைந்தது 4 விவசாய பருவங்கள் அல்லது தொழில் சுழற்சிகளில் அந்த வருமானம் தொடர்ந்து கிடைத்திருக்கவும், சராசரி மாத வருமானம் 10,000 ரூபாயை விட அதிகமாக இருத்தல் என்பதையும், அந்த வருமானம் நிலையான முறையில் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த லட்சாதிபதி சகோதரி திட்டம் செயல்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மைத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, தோட்டக்கலைத்துறை, மீன்வளத்துறை, உணவு பதப்படுத்துதல் துறை, வங்கிகள், நபார்ட், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா அமைப்புகளுடன் இணைந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. லட்சாதிபதி சகோதரி திட்டமானது கிராமப்புற பெண்களுக்கு தன்னம்பிக்கை, பொருளாதார சுதந்திரம், தலைமைத்துவ திறன், சமூக அக்கறை, வளங்களை திறம்பட பயன்படுத்துதல், தொழில் முனைவு மனப்பான்மை, சேமிப்பு பழக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. இதன் மூலம் கிராமப்புற பெண்களின் வருமானத்தை உயர்த்தி அவர்கள் தன்னிறைவு பெற்ற தொழில் முனைவோராக வளர்ந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பதே இதன் நோக்கமாகும். கிராமப்புறங்களில் உள்ள சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்களுக்கு டிஜிட்டல் முறையில் அதிகாரம் அளிக்கும் நோக்கில் ஷி லீப்ஸ் என்ற புதிய செயலி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த செயலியானது சுய உதவி குழுக்கள், கிராம அமைப்புகள், கூட்டமைப்புகளின் பல்வேறு செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க உதவுகிறது. இந்த டிஜிட்டல் தளம் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற பெண் தொழில் முனைவோருக்கு முழுமையான அதிகாரம் அளித்தல், பெண்களால் நடத்தப்படும் புத்தொழில் நிறுவனங்களை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கங்களாக கொண்டுள்ளது. கிராமப்புற உற்பத்தியாளர்களை முறையான மதிப்பு கட்டமைப்புகளுடன் இணைத்தல், சுய உதவி குழு உறுப்பினர்களின் குடும்பங்களின் நிதிநிலையை மேம்படுத்துதல், கிராமப்புற தொழில் முனைவோர் குறித்து தரவுகளை ஒருங்கிணைத்தல் ஆகிய நடவடிக்கைகளும் இந்த செயலியின் வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த செயலி 34 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் சேவைகளை வழங்க உள்ளது. இது பொருளாதார நடவடிக்கைகளை நிகழ்நேரத்தில் கண்காணித்து உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான கொள்கை முடிவுகளை எடுக்க பேருதவியாக இருக்கும். பெண்களின் வருமான வளர்ச்சி, தொழில் திறனை கண்காணிப்பதன் மூலம் லட்சாதிபதி சகோதரி திட்டத்தை இச்செயலி வலுப்படுத்தும். மத்திய அரசு லட்சாதிபதி சகோதரி திட்டத்தின் இலக்கினை 3 கோடியிலிருந்து 6 கோடி பெண்களாக அண்மையில் உயர்த்தியுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் லட்சாதிபதி பெண்களின் நல்வாழ்விற்காக 10,00,000 கோடி ரூபாய் நிதி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. இது பெண்களின் மேம்பாட்டிற்கான மத்திய அரசின் முயற்சியாகும். டிஜிட்டல் உள்கட்டமைப்பு, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து உள்ளடக்கிய நிலையான கிராமப்புற மேம்பாட்டிற்கான முக்கிய உந்து சக்தியாக ஷீ லீப்ஸ் திகழும். லட்சாதிபதி சகோதரி திட்டம் என்பது ஒரு வருமான உயர்வு திட்டம் மட்டுமல்ல, இது கிராமப்புற பெண்களின் சமூக, பொருளாதார மற்றும் தொழில் முனைவு முன்னேற்றத்தை உறுதி செய்யும் ஒரு முழுமையான பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பு முயற்சியாகும். சுய உதவி குழுக்கள், திறன் மேம்பாடு, நிதி ஆதரவு, சந்தை இணைப்பு மற்றும் அரசு தனியார் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றின் மூலம் பெண்கள் நிலையான வருமானத்தை ஈட்டி தன்னம்பிக்கை மிக்க தலைவர்களாகவும் தங்கள் சமூகத்திற்கு முன் உதாரணமாகவும் உருவாக லட்சாதிபதி சகோதரி திட்டம் வழிவகுக்கிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று லட்சாதிபதி சகோதரி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

வணக்கம் நேயர்களே, நேரம் இப்போ 12:08 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் நேயர்களே, ரெயின்போ பண்பலை 101.4 இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். என்ன டாபிக் அப்படின்னா, நம்ம எல்லாரையுமே யாராவது ஒருத்தர் பார்த்த உடனே ஒருவேளை இவங்க ஹெட் வெயிட்டா இருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க ரொம்ப சீன் போடுவாங்களோ, இந்த மாதிரிலாம் நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கும். ஸோ உங்களை பார்த்த உடனே மற்றவங்களுக்கு வரக்கூடிய அந்த அபிப்பிராயம் என்ன, ஆனால் உண்மையிலே நான் அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்கும்ல, அது என்ன அப்படிங்கிறத ஏன் கூட இன்றைக்கி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298-6000-38 அல்லது 298-5255-54. இந்த எண்களுக்கு இணைப்பு என்னாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க, என் கூட பேசலாம். ஸோ நீங்கள் என் கூட பேசணும் அப்படின்னா மறுபடியும் நம்பர்ஸ் ரிப்பீட் பண்ணுறேன், 2986-00-38, 298-6000-38 அல்லது 298-5255-54. ஓகே, ஸோ நேயர்களே, நீங்கள் எல்லாரும் என் கூட பேசுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க இதே நேரத்தில் உங்களுக்காகவே ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகில் திரைப்படத்திலிருந்து சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். விவேக்கோட வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில். கேட்டீங்கன்னு தருங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதோல.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தாணி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: முதல் காலர் யாரன் பாத்திரலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?

0: சிதம்பரம் புவனையிலிருந்து சுமதி பேசுறமா.
1: சுமதி எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கமா?
1: சூப்பர், சிறப்பா இருக்கேன் அப்படின்னு பயங்கர சத்தத்தோட உற்சாகத்தோட சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க, உங்களை பத்தி மத்தவங்க முதலாவது பார்த்த உடனே ஏற்படக்கூடிய அபிப்பிராயம் என்ன? அந்த பழக்கம் வர வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் தயக்கம் இருக்கும்.
0: ஜாலியா பேசுற சொல்ல தப்பா எடுத்துக்காதவங்கள்ட்ட மட்டும்தான் பேசணும்னு நினைக்கிறேன். இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால நான் கொஞ்சம் பயப்படுவேன்
1: நிறைய பேர் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் கேளுங்க அவங்க என்ன சொல்லுங்க
0: உங்க அக்கா வந்து உங்க அக்கா அந்த மாதிரி பேச மாட்டேங்குது ஒண்ணு மாதிரி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க எங்க குடும்ப சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் நல்ல பிள்ளை மாதிரி பேசாம இருப்பேன். எங்க அக்கா நிறைய
1: ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். யாராவது பழகுன பிறகு சொல்லிருக்காங்களா, நான் ஃபர்ஸ்ட் அப்படி உன்னை நினைச்சேன் ஆனா நீ அப்படி கிடையாதுன்னு சொல்லிருக்காங்களா?
0: நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு மோட்டிவேஷனா பேசுறது தன்னம்பிக்கையா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நார்மலா பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. ஒவ்வொரு விஷயம் இந்த மாதிரி நான் பேச பழக ஆரம்பிச்சேன், இது எப்படி அப்படி யோசி இப்படி பண்ண சொல்லப்ப
1: நன்றிமா. ஓகே, சூப்பரா ஃபர்ஸ்ட் காலர் கிட்ட பேசியாச்சு. ஒரு குட்டி இடைவேளை.

0: எல்லாமே சொன்னது. நேரம் 12:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதியே,
1: என்ன
2: பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பேசிடுவேன் டக்குன்னு எல்லாரு கூடயுமே. பேசுறத விட யாரு என்ன செஞ்சாலும் டக்குன்னு கேட்டுடுவேன், ஏன் இதை மாதிரி நீங்க இப்படி பண்றீங்க, இதை மாதிரி அனாவசிய பேச்சு பேசக்கூடாது அப்படின்னு. அதனால சண்டாரி ஒரு 10 வயசுல இருந்து அது என் பேர் ராஜலட்சுமி, ஆனா ராஜன்னு தான் கூப்பிடுறேன். அது ராஜன்னா எல்லாத்தையும் வம்பு வளர்த்துக்கிட்டு வந்துடும், வம்புகாரி அப்படிங்கிற
1: வம்புகாரி
2: சண்டை சண்டை கோழி மாதிரி
1: சண்டை கோழி சூப்பரா இருக்க பேரு.
2: ஆனா
1: நீங்க உண்மையிலே சண்டை கோழி இல்லையா?
2: சண்டை கோழி கிடையாது, அந்த உண்மைய வந்து ஒத்துக்கீங்க, ஏன் இத மாரி செஞ்சுட்டு போய் பேசுறீங்க, தப்பா ஏன் பண்றீங்க?
1: அதுக்கு அவங்க வச்ச பேரு சண்டை கோழி.
2: ஆமா.

0: சண்டை போடுறதுதான் அவளுக்கு வேலை அப்படி பெரிய பிள்ளைய போய் கூட அது சும்மாவே இருக்காது, ஏதாவது வம்பு வளர்த்து விட்டுடும் அப்படின்னு. அதுக்கப்புறமா அவங்கவுங்க நீங்க சொல்றது மாதிரி அந்த சொன்னவங்களே நீ கரெக்டா தான் நடந்துக்கிற, ஆனா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு முடியல. பாசமா இருக்கிற ஆசையா இருக்கிற ஒரு ஆபத்துனா உடனே அந்த ஸ்பாட்ல வந்து நின்று உன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ற, அதே மாதிரி யாரு என்ன சொன்னாலும் காதுல வாங்கிட்டு மத்தவங்கிட்ட அதை சொல்லாத அதை பாதுகாக்கிறது. அந்த ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லும் பொழுது அது இந்த மனசுல இருக்கிற ஒரு அங்கலப்பு அவங்க சொல்றாங்க, நம்ம அதை லீக் அவுட் பண்ண கூடாது. என்ன பண்றது, அவங்களோட மனநிலைமை வந்து நம்மகிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லயும் சரி உறவு முறையிலையும் சரி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறி வயசுல ஆரம்பிச்சது வந்து ஒரு 25-30 வயசுக்குதான் புரிஞ்சுக்கிட்டாங்க.
1: சூப்பர். ஆனா அது நேரம் ஆகதான் செய்யும், நம்மளுக்கு நாம யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சூப்பர்மா, சூப்பர்.
0: இன்னொன்னு வந்து ஒரே ஒரு விஷயம், என் மாமியாரு அவ சத்தம் போடுவா ஆனா வெறி விட்டு கொடுக்க மாட்டா, சொந்த பந்தங்களை விட்டு கொடுத்துக்காது அரவணைச்சு கொண்டுட்டு போறதுல அவளை போல கெட்டிக்காரியாரு கிடையாது.
1: பாத்தீங்களா,
0: அந்த பேரு ரொம்ப பெரிய விஷயம்.
1: கண்டிப்பா
0: என் மாமியாருக்கிட்ட நான் நல்ல பேர் வாங்க
1: பெரிய விஷயமா. சூப்பர்மா, வாழ்த்துக்கள், நன்றி.
0: ரொம்ப நன்றிமா.
1: நேர்களே, உங்களோட லைஃப்லயும் எல்லாரும் உங்க கூட பழகிறதுக்கு முன்னால எல்லாரும் பார்த்த உடனே ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படிங்கறதுதான் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ உங்களை பத்தி மத்தவங்க கொண்டிருந்த அபிப்பிராயம் என்ன, ஆனா நீங்க அது கிடையாது அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணுங்க. அடுத்த நேர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம். வணக்கம். வணக்கம், யாரு எங்க இருந்து
2: பேசுறீங்க? கலகலப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்க அக்கா எல்லாம் அம்மா வரணும் வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா எல்லாத்தையுமே நான் பேசுவேன், ஆனா எனக்குன்னு வரும்போது நான் எனக்காக எனக்கு பேச தெரியாது, பேசாம இருப்பேன். அப்பதான் அக்கா சொல்லுவா, நீ மட்டும் வீட்டுல எல்லாம் இப்படி எல்லாம் பேசுவல, நீ எதுக்கு இப்படி அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லுவா. ஆனா எனக்கு என்னமோ தெரியலையே வரமாட்டேக்கே அப்படின்னுட்டு நான் சொல்வேன். எனக்கு வரும்போது நான் பேச முடியாது, அதான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் ஒர்க் பண்ற இடத்துலயும் சொல்லுவாங்க, நீங்க தான் டக்கு டக்குன்னு பேசுறீங்களே எங்களுக்கு உங்ககிட்ட பேச பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
1: சூப்பர் சூப்பர்மா, நன்றிமா, நன்றி.
2: ஓகே, தேங்க்யூ.
1: ஓகே, நேர்களே, ஒரு குட்டி பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாடல் கேட்டுட்டு வந்த எல்லாம் 36 வயது நிலை திரைப்படத்துல இருந்து.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் நேயர்களே. சென்னை வானொலி நிலையம் ரெஃப்எம் ரெயின்போ 101.4 தான் இணைஞ்சிருக்கிறீங்க. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஜோனால் இணைஞ்சிருக்கேன். ஸோ நேயர்களே, நீங்கள் என்னோட சேர்ந்து இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளணும்னா உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055545. இன்றைக்கி என்ன டாபிக்மா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்குமே உங்களை பார்த்த உடனே ஒரு அபிப்பிராயம் வந்திருக்கும். அந்த அபிப்பிராயம் என்ன? ஆனா நீங்க அதுவா இருந்திருக்கவே மாட்டீங்க. நான் இப்படி கிடையவே கிடையாது, ஆனா எல்லாரும் என்ன பார்த்த உடனே இப்படின்னு நினைச்சாங்க அப்படின்ற அந்த ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அடுத்த காலர், வணக்கம். வணக்கம். ஓகே, ஸோ நேயர்களே, உங்களை குறித்து மற்றவங்க அப்படி என்ன ஒரு அபிப்பிராயம் வச்சுருந்தாங்க ஆனால் நீங்கள் அது கிடையவே கிடையாது அப்படிங்கிறத வந்து இங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நிறைய காலர்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கூட ஒரு காலர் சொன்னாங்க, நான் வந்து சண்டைக்கோழி அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க, நான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, பார்த்தா அப்படி தெரியும், ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா தட்டி கேட்பேன் அவ்வளவுதான் அப்படின்னாங்க. ஸோ அடுத்த காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். உங்க ரெயின்போ எஃப்எம் உடைய வால்யூம் குறைச்சிக்கிறீங்களா? வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, உங்க வால்யூம் குறைக்க முடியுமா? ஓகே. ஸோ நேயர்களே, நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளும்போது உங்களுடைய ரேடியோட வால்யூமை குறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, உங்களை குறித்து மற்றவங்க அப்படி என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: அனந்த நாயகி, மதுரையில இருந்து.
0: அனந்த நாயகி, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும்.
1: சூப்பர். அப்புறம் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லவா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: அதாவது என்னைய பார்த்ததும் இது திமிரானது, ஹெல்மெட் ஆனது, பேச மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பழகி பார்த்தா தான் தெரியும், பச்சை குழந்தையிலயும் மோசமா இருக்கேன் அப்படிங்கறது மாதிரி. அப்புறம் சொல்லுவாங்க, அவங்களே வாய் விட்டே சொல்லிடுவாங்க. சோ நான் உங்களை பார்க்கும் போது
0: அப்படியா சொல்லிருக்காங்களா?
1: நிறைய என்கிட்ட ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அப்படி நினைச்சோம் முத முத உங்களை பார்க்கல, ஆனா பழகி பார்த்த ஒண்ணு இல்ல தெரியுது, நீங்க எவ்வளவு தூரத்துக்கு இனிமையா சூப்பரா யார்கிட்டயும் எந்த வித பாகுபாடும் இல்லாம பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கேட்டிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நானும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.
0: சூப்பர்மா, சூப்பர், நன்றி.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: ஸோ நேயர்களே, உங்களை பத்தி மத்தவங்க அப்படி என்ன அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க, இவங்க பாத்தீங்களா ஹெட் வெயிட்னு நினைச்சாங்க ஆனா பழகி பார்த்தா தாங்க தெரியும் நான் எவ்வளோ பெரிய குழந்தை அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இதே மாதிரி தான் நம்மளையும் வந்து நிறைய பேர் வந்து நினைப்பாங்க, இப்படி அவங்க அப்படி அப்படின்னு, அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி இருக்கோம் இல்லையா, அதை என் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ நேயர்களே, அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிறிய இடைவேளை.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஹாய் ஸ்நேகிதியே, வெல்கம் பேக் நேர்களே. ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அடுத்ததா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஆயிரா திரைப்படத்திலிருந்து காரிகா என்கின்ற பாடல் தான். சிட் ஸ்ரீராமுடைய குரல்ல, மதன் கார்கி வரிகள்ல, சுந்தராம் இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதோலு.

0: வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. காரிகா அப்படிங்கிற சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணி முடித்த நேரம் 12:45. அடுத்ததான் அவங்களுக்காக இன்னொரு ஒரு சூப்பர் டூப்பர் பாடல் வந்துகிட்டே இருக்கு. டோரா திரைப்படத்துல இருந்து ரா ரா ரா அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்திரோடைய குரல்ல, கார்த்திகோடைய வரிகள்ல, விவேக் மெர்வனோட இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, எல்லாமே சமதோல.
1: அவங்க வேற பிளான் கொடுத்துக்கோ, ஓகேவா?

0: என்ன
1: அது கிடையாதுன்னா நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன் மேம். இப்பதான் பேசுறேன், அப்பெல்லாம் சைலண்டா இருந்தா இப்ப பேசுறேன். இப்ப நினைப்பாங்க சும்மா இவ வந்து கொஞ்சம் வாயாடி அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் எட்டு வெட்டணும்னு நினைப்பாங்க, காது படவே சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது மேம், அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் வணங்கிதான் மேம் நடப்பேன். எனக்கு மரியாதை கொடுக்குறவங்களுக்கு கொடுப்பேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப சந்தோஷம். கிடையாது, ரொம்ப பெரிய ஜோக்கர் தானே அப்படின்னு சொல்லி. ஸோ சில நேரங்களில் நம்மளுடைய வெளி தோற்றம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ணும், ஆனால் ரியாலிட்டியில் நம்ம அப்படி இருக்கவே மாட்டோம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து சூப்பராக அதை பற்றி தான் நிறைய காரியங்கள் கேட்டுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நேர்களே, உங்களுடைய லைஃப்லேயும் மேபி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பற்றி அப்படி ஒரு அபிப்பிராயம் கொண்டிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. விட்டுத்தலுங்க, நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரிந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கோடைய முக்கிய கருத்து. ஐயோ, என்னை பார்த்த உடனே எல்லாரும் இப்படி ஒரு அபிப்பிராயம் கொள்றாங்களே, இதை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மாற்ற முடியாது. எப்போவுமே நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் நீங்களாக இருக்கவே முடியாது கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்குரிய கருத்து. ஸோ நேருக்கிலே மேபி இன்னொரு ஒரு காலர் வந்தாங்க அப்படின்னா நம்ம நிறைவு காலராக அவங்கள அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298

0: 6008 அல்லது 2952055544. ஸோ மறுபடியும் நான் சொல்லிக் கொடுறது அதே ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்க லைஃப்ல நீங்க யாரா இருக்கணுமோ அதுவாகவே இருந்துக்கோங்க. கொஞ்ச நாள் போக போக புரிஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அடுத்த காலர், வணக்கம்.
1: வணக்கம், பட்டாபுரம் கலையரசி மேடம்.
0: கலையரசி அம்மா, நிறைவு காலரா வந்திருக்கீங்க, சூப்பர். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். சொல்லுங்க.
1: பாட்டு பாடுவோம் நம்ம நகர்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீட்டுல, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்துருவோம். அது தீபாவளி பண்ணும்போது அடுத்தவங்க சொல்லிடுவாங்க எங்க வீட்டுக்கு வரணும்ட்டு, அந்த டைம்க்கு அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். அது மாதிரி தொடர்ந்து நடக்கும் கொஞ்ச நாளும் இந்த மார்கழி மாசத்துல. அப்ப வந்து பாடல்கள் தொடர்ந்து பாடிட்டே இருக்கணும், யார் வேணாலும் பாடலாம்.
0: சூப்பர்.
1: அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு லைனா பாடிட்டு வருவோம். விநாயகர்ல ஆரம்பிச்சோம்னா
0: எல்லாமே பாடுவீங்க, ஆனா இனிஷியலா நீங்க இது மட்டும் தான் பாடுவீங்க அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம்.
1: அபிப்பிராயம் நினைப்பாங்க எல்லாரும், யாருமே சிவன் பாட்டுனா கம்னு வந்துருவாங்க. அடுத்தது என்ன பாடணும்னு நம்ம சொல்லிடுவோம் முதல்லயே, விநாயகர் பாட்டுன்னு சொல்லிட்டு பிரபு கணபதி, அது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. கணபதி பாட்டு எத்தனையோ லைனா சொல்லிட்டே வரலாம். டக்குன்னு அடுத்தது அம்மன்னா அம்மனுக்கு போயிடணும். எல்லா சாமியும் பாடுவோம்,
0: நினைச்சுப்பாங்க. ஆனா அப்படி எல்லாம் கிடையாது, நாங்க எல்லா பாட்டுமே பாடுவோம் அப்படின்னு. சோ நம்மள பார்க்கும் போது மத்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு கருத்து கொள்ளுவாங்க, ஒவ்வொரு அபிப்பிராயம் கொள்ளுவாங்க. ஆனா முக்கியமானது என்ன அப்படின்னா, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன அபிப்பிராயம் கொள்றாங்கிறதுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்காக மாத்திக்கிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அபிப்பிராயம் கொள்ளுவாங்க, அதுக்காக நீங்க உங்களை மாத்திக்கிட்டே இருக்க முடியுமா ஒவ்வொருத்தங்களுக்கு ஏத்த மாதிரி? இல்ல தானே. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்க யாருன்னு உங்களுக்கு கேட்டா உங்களுக்கே ஞாபகம் இருக்காது, உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாது. சோ நீங்க யாரா இருக்கிறீங்களோ அதுவாவே இருங்க, மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க, உங்களை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான். சோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக பிளாஸ்ட் திரைப்படத்துல இருந்து அல்பா அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. பென்னி டயாலுடைய குரல்ல, விவேக்கோடைய வரிகள்ல, ரவி பசுரருடைய இசையில. நேர்களே, மீண்டுமா உங்களாரியும் நான் 2 மணிக்கு சந்திக்க போறேன். சோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜி ஜோனால். நீங்கள் நீங்களாக இருக்கட்டும், மற்றவர்கள் புரிந்து தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டுமா உங்களை 2 மணிக்கு சந்திக்கிறேன். பாய் பாய்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளாக்ல கரெக்டாக 1:01 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுலு. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டுருக்கேன். ஏன் கூட சேர்ந்து என்ன கேட்டுருக்கேன் அப்படின்னா, திரைக்காலம் தான் கேட்டிருக்கீங்க. திரைக்காலத்தில் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நீங்கள் ஏன் கூட தான் வந்து பயணிக்க போகிறீங்க. அந்த பயணம் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையும், சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்குறேன். ஸோ இந்த ஒரு மதிய வேலையில் எல்லாருமே இப்போ தான் சாப்பிட்டு வந்து ஹபாட் அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை நான் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக மெமரியாக மாற்றுறதுக்காக உங்களுக்காக பல்வேறு பாடல்கள் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 1960களில் 1970களில் வெளியே வந்த பாடல்கள் மட்டும்தான் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். என்னடா பழைய பாடலாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஆனால் பழைய பாடல்களாக இருந்தாலுமே அந்த பழைய பாடல்களை இப்போ நம்ம வந்து ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரம் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்டோடையே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாடலாம் வந்து போட்டு நான் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி, அதாவது முதல் பாடல் போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு நடிகர் வசனம் பேசுறதுன்றது வேறு, அந்த வசனத்தில் இருக்கிற ஒரு உணர்வை வந்து வெளிக்கொண்டு வர்றதுன்றது வேறு. ஸோ நமக்கு லைக் நடிப்பு, இந்த நடிக்கிறது, இந்த ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்தாலே இப்போ இல்லை எப்பயுமே, ஸோ ஒரே ஒருத்தரோட பேர் மட்டும் அடிக்கடி வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே, ஓ நீ வந்து அவரா அப்படின்ட்டு அவரோட பேர் வந்து நம்ம குறிப்பிட்டு பேசுவோம். எஸ், இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாள் இன்னைக்கு. ஸோ அதனோட ஒட்டி அதோட சிறப்பாக நம்ம வந்து பல்வேறு பாடல்களை வந்து அவருக்காக வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாடலாக உங்களுக்காக வரவேற்கக்கூடியது கண்ணதாசனுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில், எங்க மாமா திரைப்படத்தில் உங்களுக்காக வந்து ஒரு அழகான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ஸ் 101.4. இங்கே எல்லாமே எப்போ மிஸ் ஆகுது.

எஸ் நேர்களே, எங்கள் மாமா திரைப்படத்தில் வந்து ஒரு அழகான பாடல் வந்து கேட்டிங்க. ஆக்சுவலி எப்பயுமே ஒரு பெரிய பெரிய கலைஞர்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு திறமை வந்து நம்மளை வந்து அறிமுகப்படுத்தலாம், அதாவது ஒரு துறைக்கு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் அதுலேருந்து என்ன கற்றுக்கிறோம், நாம் அதை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோம், அதில் வந்து எந்தளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோம் அப்படின்றதா அந்த திறமையை காலம் ஃபுல்லாக நிலைக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறது நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து திகழ்கிறாரு. உங்களுக்காக திரைக்காலத்தில் அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாழும் பழமும் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியோன் எடுத்து 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: போலிங்காலும் இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளப்ல நேரம் சரியா 1:10 மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து திரைக்கானம் தான் கேட்டிருக்கீங்க. எஸ் திரைக்கானத்தில் 1960s 1970s இருக்கிற அழகழகான பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டே இருக்கேன். அதனுடைய வரிசையில் அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் டிஜி லிங்கப்பாவுடைய இசையில் ஜிக்கியுடைய குரலில் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேஜ் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே செமதூளு.

எஸ் நேர்களை ஸ்டுடியோக்கள் நேரம் சரியாக 1:14 நிமிடம் மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே எப்போ மெஸ் முதலும் எஸ் திரைக்காலத்தில் அழகான ஒரு பாடல் வந்து கேட்டு முடிச்சிங்க. அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல், ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் ஒரு சில டைலாக்ஸ் வந்து எப்போயுமே வந்து காலம் எந்த அளவுக்கு இதுவானாலுமே அந்த ஒரே ஒரு டைலாக் மட்டும் நிலச்சிருக்கும். ஸோ அது நீங்கள் இப்போ சொன்னாலுமே சரி, இப்போ இருக்கிற இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா கிட்ட கூட அந்த டைலாக் வந்து இன்னமும் ஞாபகம் இருக்கும், கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் ஸோ அப்படின்ற ஒரு டைலாக் தான். ஸோ இது வந்து நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படத்திலிருந்து, அதாவது பாசமலர் அப்படின்ற படத்திலிருந்து உங்களுக்காக இப்போது கண்ணதாசன் ஆகக்கூடிய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியுடைய இசையில் டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, மலரும் மலராத அப்படின்ற பாடலாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்குமே இந்த அண்ணா தங்கச்சி இந்த ஒரு பாசத்தை இந்த ஒரு உறவை காட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மேற்கோளாக இந்த படம் வந்து இருக்கும். ஸோ இப்போ வரைக்குமே நம்ம வந்து இந்த படத்தை தான் வந்து நம்ம வச்சு டைலாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்கிட்டையும் வந்து நம்ம பேசிட்டும் இருப்போம் இல்லையா. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்போவுமே செம்ம தூள்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் அக்டோபர் 5 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 60.

0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AER Chennai, instagram.com/AER Chennai மற்றும் twitter.com/AER Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்குள்ள நேரம் சரியா 1:23 மைட்டு இருக்கு, கேட்டுருக்கீங்க அக்கா ஷோனி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூள். 101.4 திரைக்கணம் தான் கேட்டிருக்கீங்க. எஸ் திரைக்கணத்தில் நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டுருக்கேன். உங்களுக்காக பல்வேறு பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் எல்லாமே லைனாக வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஆக்சுவலி நம்ம இப்போது இந்த காலத்தில் எத்தனையோ திரைப்படங்களை பார்க்கலாம், எத்தனையோ கலைஞர்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசிய வசனங்களோ, அவர் நடித்த கதாபாத்திரங்களோ, அவர் காட்டிய அந்த எமோஷனோ இன்ன வரைக்கும் நம்ம கூட வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு திறமை தான். எஸ் ஒரு கலைஞனுக்கு இதுதான் ஒரு உண்மையான வெற்றி அப்படின்ட்டு கூட நான் வந்து நினைக்கிறேன். காலங்கள் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், திரைப்படங்களோட வடிவம் கூட மாறலாம், ஆனால் இன்ன வரைக்கும் பல வருஷம் முன்னாடி நடித்த அந்த நபருடைய ஒரு சாயலும் அவங்களோட கதாபாத்திரங்களும் நம்ம ஆட்கொண்டுட்டே இருக்கு அப்படின்னா, ஸோ அதுதான் ஒரு கலைஞர் கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு சூப்பரான வெற்றி அப்படின்ட்டு நான் வந்து கருதுறேன். சித்திரைக்கணத்தில் உங்களுக்கு அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய குரலை டி எம் சவுந்தர் மன்னிக்கவும் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் ஒரு அழகான பாடலுக்காக வந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூறு.

நேயர்களே, ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 1:36 ஆயிட்டிருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போவுமே செமதுல் 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வைக்க தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து திரைகணம் தான் வந்து கேட்டுருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு கலைஞரை மக்கள் நேசிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆனால் ஒரு தலைமுறை கடந்துமே அவங்கள மக்கள் வந்து நினைவில் வச்சுருக்காங்கன்றது அதை விட பெரிய விஷயம். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு கலைஞர் தான் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இன்றைக்கி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம வந்து அவருக்காக வந்து பல்வேறு பாடல்களை வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் இன்னும் ஒரு 20 minutes இருக்குது இல்லையா. ஸோ அந்த 20 நிமிஷமும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் தான் நான் வந்து ப்ளே பண்ண போகிறேன். கண்டிப்பாக அது எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். அடுத்ததாக உங்களுக்காக திரைக்காலத்தில் வரவிருக்கக்கூடிய பாடல் முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டேட்யூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: அவள் திருக்க ஏறிய முழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டலா வர கிண்டலா அதெல்லாம் ஒஞ்சோட்டு பொண்டுகளா அது பேருதான் பெருசே
2: போடா பொடிபட்ட
0: ஏ

எதிர்பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் அடி மாங்குளத்துக்கார மேல மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே.

அடி ஓட பக்கம். நேயர்களே, முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டீங்க. அடுத்ததாக திரைக்கானத்தில் உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சு திரையின் எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல.

வாக் ஸ்லோலி வாக் ஸ்லோலி அப்படின்ற பாட்டை வந்து புதிய பறவை திரைப்பட்டிலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். எஸ், அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கேவி மகாதேவனுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில் திருவிளையாடல் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதுள்ளு.

வாக் ஸ்லோலி வாக் ஸ்லோலி அப்படின்ற பாட்டை வந்து புதிய பறவை திரைப்பட்டிலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். எஸ், அடுத்ததாக உங்களுக்காக வரவிருக்கக்கூடிய பாடல் கே வி மகாதேவனுடைய இசையில டிஎம் சௌந்தரராஜனுடைய குரலில் திருவிளையாடல் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டூன் 101.4 எல்லாமே எப்போவுமே செம தூள்.

துண்டிருக்கிறது கதா கரிசம் பறக்கிறதா பரணி பறக்கிறதை தகலிரி மக பரி மக பபர.

0: வணக்கம் ஸ்டூடியோ கலக்கல் நேரம் சரி 1:52 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே அப்போ மிஸ் அமது 101.4 என் கூட சேர்ந்து திரைக்காலம் தான் கேட்டிருக்கீங்க. திரைக்காலத்தில் இன்றைக்கி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம வந்து பல்வேறு பாடல்களை வந்து ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். எஸ், அதனுடைய வரிசையில் அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து என்னடி ராக்கமான பாடலில் வந்துட்டே இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் டு தி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே எப்பமே சமதுல.
1: என் நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ரதம்.

101.4 இங்க எல்லாமே தூளு. இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: 2.4 இங்க எல்லாமே தூள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 1:55 நம்ம மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின் வேஃபம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதில். 101.4 என் கூட சேர்ந்து திரைக்கணம் தான் கேட்டுருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் திரைக்கணத்தில் நான் ப்ளே பண்ண பாட்டெல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். எஸ், நான் போட்ட நான் ப்ளே பண்ண பாடல்கள்லாமே கேட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் அசந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் எழுதுருங்க. ஏன்னா இந்த ஷோவோட நான் வந்து கிளம்ப போகிற நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைப்பது நான் உங்கள் ஆர்ஜே விவேக். டாடா பை பை சியோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட மாட்டேன். உடனே உங்களுக்காக கடைசியாக ஒரு பாடல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி உங்களுக்காக நான் வந்து கடைசியாக ஒரு பாடல் வந்து ப்ளே பண்ணாமல் போயிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தத்துவம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நம்ம வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பிறந்தநாளை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு திறமைக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து உழைப்பு. ஸோ அந்த உழைப்பை நம்ம எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியாக கொடுத்துட்டே இருக்கோமோ, தொடர்ச்சியாக வந்து அதுக்காக நம்ம வந்து மெனக்கெட்டுட்டே இருக்கோமோ, கட்டாயமாக அந்த ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அது காலங்கள் கடந்து நிலைத்து நிற்கும், நிலைத்து வாழும் அப்படின்றதுக்கு ஆகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் இது. ஸோ இவர் வந்து சினிமா ஃபீல்டில் இருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே அந்தந்த ஃபீல்டில் அவங்கவுங்க எல்லாருமே தன்னோட உழைப்பை செலுத்தினா அதுக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்காக கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இப்போ நான் உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுது நான் விவேக். டாடா பை பை சீ யூ. கடைசியாக கணந்தா சொன்னுடைய வரிகளில் கேவி மகாதேவனுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இருவரும் இணைந்து பாடிய ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. வசந்த மாளிகை திரைப்படத்தை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சு தெரியும் வேஃபம் 101.4 எல்லாமே எப்பவுமே சொல்லுங்கள். எஸ், அதே தான் செமதூலு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

வணக்கம் நேர்களே, நேரம் இப்போ 2:01 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனல். எஸ் நேர்களே, ரெயின்போ எஃப்எம் 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காகவே இதமாய் இசையாய் பாடல்களோட நானும் வந்தாச்சு. முதல் பாடல் சக்திவேல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. அருள்மொழி மற்றும் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

0: பர்சனல் மூவி போலாமா?
1: ஏமா, மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. சரியா தூங்குறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, சரி புடிச்சதை சாப்பிடலாம்னா மாச கடைசி வேற கையில காசு இல்ல. நீ மட்டும் எப்படிமா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா எல்லா டைமும் இருக்கிற?
0: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மச்சி.
1: இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புலவர் மாதிரி பேசிக்கிட்டு.
0: இப்ப என்ன உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் கேளு.
1: இரு, ஊர் வீட்லயே நான் க்வெஸ்சன் கேக்குறேன். சாப்பிட வேண்டியது
0: காய்கறிகளும் பழங்களும்.
1: சாப்பிட கூடாதது
0: ஜங்க் ஃபுட்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும்.
1: செய்ய வேண்டியது
0: 8 மணி நேரம் தூங்குறதும் உடற்பயிற்சியும்.
1: செய்ய கூடாதது
0: தூங்காம மொபைல் பாக்குறதும் 9 மணிக்கு மேல சாப்பிடுறதும்.
1: வலிமைக்கு
0: உணவு,
1: அமைதிக்கு
0: இசை,
1: கோபம் வந்தா
0: மெடிடேஷன்,
1: சோகமானா
0: புத்தகம்.
1: போதும் போதும் போதும், புரிஞ்சிருச்சு. நான் இனிமே இதே ஃபாலோ பண்ணிக்கிறேன். மூவிக்கு டைம் ஆச்சு, கிளம்பலாமா?
0: போலாரைட்.
1: லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இருந்தா உடலும் ஆரோக்கியமா இருக்கும்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ரெயின்போ மெலடிஸ். எஸ், இதமா இசையாய் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம் 2:10. வீரா திரைப்படத்திலிருந்து கொஞ்சி கொஞ்சி அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியோட குரல்ல, பஞ்சு அருணாச்சலமுடைய வரிகள்ல, இளையராஜா இசையில கேட்டீங்கன்னா இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: நேர்களே, நேரம் 2:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

நதி பூ திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டோம். மனு மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வைரமுத்து வரிகளில் சௌந்தர்யனுடைய இசைவை கேட்டு முடித்த நேரம் 2:20. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய் பாடல்கிட கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நேர்களை அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் அந்த மெலடி என்னன்னு தெரியுமா? வீட்டில் விசேஷங்க அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து தான் அருண்மொழி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாலியோடைய வரிகள்ல இளையராஜா இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்க எல்லாமே சமதுல.

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ரெயின்போ மெலடிஸ். நேரம் இப்போது 2:26 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாடலாக சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்திலிருந்து ஆஷா போஸ்லே உடைய குரல்ல வாலியுடைய வரிகள்ல இளையராஜாவுடைய இசையில பாடல் வந்துகிட்டே இருக்கு. மீண்டுமா உங்கள் அறியும் நான் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜே ஜோனால்.

0: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் சேவையை தாரக மந்திரமாக கொண்டு தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கடந்த மாதம் 2,03,00,000 ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதிய குற்றவியல் சட்டங்களில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்திட உதவிடும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் வல்லமை இளையோரிடம் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆச்சியா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 133 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று 446 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
2: ஹலோ வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 3:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ், இன்றைக்கும் நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாக்டர் கெஸ்ட் நம்ம கூட வந்திருக்காங்க. சர்வதேச முதியோர்கள் தினத்தையொட்டி நம்ம கூட எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் வினோத் ராஜ்குமார் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு வணக்கம்.
2: ஸோ டாக்டர், நீங்கள் வந்து ஆர்த்தோ சர்ஜனாக இருக்கீங்க, அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா

0: ஓல்டர் பர்சன்ஸோடைய டே வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸுங்கும்போது ஓல்டர் பர்சன் அப்படின்னா யாரை டாக்டர் நீங்கள் சொல்வீங்க?
1: வணக்கம். ஜென்ரலாக வந்து ஏஜ் என்றது என்னன்னா பிறந்ததுலேருந்து என்ன ஏஜ் ஆகுதுன்றத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆக ஆக ஆக எல்லாரோட பாடி சேஞ்சஸ் நடந்துட்டுருக்குது. அந்த சேஞ்சஸ் எங்கே மேக்ஸிமம் நடக்குதுன்னா பியாண்ட் 60 எல்லாருக்குமே நடக்க ஆரம்பிக்குது. விமனுக்கு அது கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வந்து கொஞ்சம் எளியராக ஆரம்பிக்குது. ஹார்மோனல் சேஞ்சஸால் மெனோபாஸ் வர்றதால எளியராக சேஞ்சஸ் வர ஆரம்பிக்குது. இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைகளாக இருக்குது முதியோர்களுக்கு. ஸோ முதியோர்னு யாருன்னு சொல்கிறேன்னா நம்ம ஒரு டிஸ்கஷனுக்கு சேர்க்காக 60 மேலே இருக்கவங்களும் சொல்லலாம்.
0: ஓகே.
1: பட் ஆனால் 60 மேலே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம எல்டர்லியாக சொல்லணும்னா கண்டிப்பாக அவங்களும் எல்டர்லி தான். பட் ஃபிசியலாஜிக்கலாக வந்து அவங்க எல்டர்லி, பட் பாடி வைஸ் அவங்களோட நியூட்ரிஷன் வைஸ் அவங்க வந்து அவ்வளோ எல்டர்லி முதியோர்னு சொல்லக்கூடாது அவங்கள.
0: ஓகே.
1: ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ் அவங்க யார் எல்லாருமே ரீச் ஆகக்கூடாதுன்றதுக்காக சில டிப்ஸ் கொடுக்கறது தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன்.
0: ஓகே. ஸோ ரெண்டு விதமாக நீங்க ஏஜ் வந்து கால்குலேட் பண்ணுவீங்கல்ல டாக்டர், ஃபிசியாலஜிக்கலி அண்ட்
1: அனாட்டமிக்கலி. சோ இது ஏஜ் வச்சு நம்ம என்ன டிசைட் பண்றோம்னா ஒருத்தங்களோட போன் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்குன்றது வச்சு தான் நம்ம டிசைட் பண்றோம். சோ போன் ஸ்ட்ரென்த்ன்றது வச்சு எதை வச்சு டிசைட் பண்றதுனா போன் மேரோ டென்சிட்டி அப்படின்றது எலும்புகளோட அடர்த்தி. ஸோ எலும்புகளோட அடர்த்தின்னு என்ன அர்த்தம்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக எலும்புகள் இருக்குதுன்ற அர்த்தம். ஸோ இந்த எலும்புகளோட அடர்த்தியை வச்சு தான் நம்மளோட எலும்பு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்கிறது. ஸோ இது எலும்பு ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு நம்ம நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்ணும், கால்சியம் சாப்பிட்ணும், விட்டமின் டி சன்லைட்லேருந்து எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும், அது இல்லாமல் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கணும். இது எல்லாமே அடிக்குவேட்டாக இருந்ததுன்னா எலும்போட அடர்த்தி இங்கே நார்மலாக இருக்கும். ஸோ தேய்மானங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஏஜ் ஆக ஆக இந்த தேய்மானங்கள் வர்றதுக்கு ரீசன் வந்து இந்த மாதிரி ஃபுட் இன்டேக்கும் கம்மியாகுது, சன்லைட் இன்டேக் சன்லைட்டும் நம்ம பாடியில் படுறதும் கம்மியாகுது, மூணாவது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இது மூணு நமக்கு அடிக்குவேட்டாக ஃபுட்டில் கிடச்சிதுன்னா நம்மளோட போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆஸ்டியோபோரோசிஸ் கம்மியாகும்.
0: ஓகே டாக்டர். ஸோ நீங்கள் இப்போ ஒரு டேர்ம் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னா என்ன ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்ன டாக்டர்?
1: ஆஸ்டியோபோரோசிஸ்னா என்னென்னா போன் நம்மளோட நார்மல் போன் எப்படி இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அதோட ஸ்கஃபோல்டிங் அதாவது நம்மளோட பில்லர்ஸ்ன்னு சொல்கிறது என்னென்னா ப்ரோட்டீன்ஸ் தான் பில்லர்ஸ், கொலாஜன் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் தான் பில்லர்ஸ். அதனோட அது கூட நம்ம ஒரு போனில் ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஒரு சிமெண்ட் மாதிரி சப்ஸ்டன்ஸ் தான் கால்சியம், விட்டமின் டி, பாஸ்பேட். ஸோ இதெல்லாம் கூட ஆடட் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் சேர்ந்து நம்ம போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குது. இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸில் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதில் செல்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக பில்டாகவும் கான்ஸ்டண்ட்டாக டெத் ஆகும். ஸோ ஆஸ்டியோ கிளாசிஸ், ஆஸ்டியோ பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு செல்ஸோட ஆக்டிவிட்டி லெவல் வச்சு தான் போனோட ஸ்ட்ரென்த் டிசைட் ஆகுது. ஏஜ் ஆகும்போது ஆஸ்டியோ கிளாசிஸ்ன்ற செல்ஸ் அதிகமாகிறதால அதனால போனோட அடர்த்தி குறைய ஆரம்பிக்குது. ஆஸ்டியோ பிளாஸ்ட்ன்றது போன் ஃபார்மிங் செல்ஸ், அந்த செல்ஸ் வந்து யங்கர் ஏஜ் குரூப்பில் அதிகமாக இருக்கும், ஏஜ் ஆக கம்மியாகுது. ஸோ இது கம்மியாக ஆக அவங்களுக்கு எலும்புகளோட அடர்த்தி குறையுது. ஸோ அடர்த்தி குறையிறதால எலும்புகள் வந்து வீக் ஆகுது. ஸோ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்கஃபோல்டு வந்து வீக் ஆகி ஜல்லி ஜல்லியாக ஆகி ஓட்ட ஓட்டையாக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆகுது. அதில் என்ன ரிஸ்க் வருதுன்னா ஒன்று போன் பெயின் வருது, ரெண்டாவது ஈஸி ஃப்ராக்சர் ஆகுது, ஃப்ரெஜிலிட்டி ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க, தானாகவே நடந்து போகும்போது தடுமாறி கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடும்.
0: ஓகே டாக்டர். ஸோ நேர்களே, நீங்களும் நம்ம டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவரோட வந்து பேசணும், உங்களுக்கு எலும்பியல் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த இரண்டு எண்ணுக்கு இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கலாம். ஸோ டாக்டர், நீங்கள் எப்படி போன் டென்சிட்டி இதெல்லாத்தையும் பற்றி சொன்னீங்க. ஸோ ஏஜ் ஆகும்போது இந்த மாதிரியான போனோடைய டென்சிட்டி இதெல்லாமே குறையும் அப்படின்னு சொல்லும்போது எதனால் அண்ட் எந்த ஏஜ்லேருந்து இந்த மாதிரியான போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும் டாக்டர்?
1: போன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஜென்ரலாக பியாண்ட் 15 விமன் தான் ஸ்டார்ட் ஆகுது, பியாண்ட் 16 மென் ஸ்டார்ட் ஆகுது.
0: ஓகே.
1: பியாண்ட் 15 விமன் ஏன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மெனோபாஸ் வர்றதால ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையிறதால அவங்களுக்கு ஆஸ்டியோ கிளாசிஸ், நான் ஆல்ரெடி சொன்ன ஆஸ்டியோ போன் டெத் ஆகிறத செல்ஸ் வந்து ஆஸ்டியோ கிளாசிஸ் ஆக்டிவிட்டி அதிகமாகுது.
0: ஓகே.
1: அதனால வந்து அவங்களோட செல் நம்பர் வந்து குறைய ஆரம்பிக்குது, போனோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வந்து குறைய ஆரம்பிக்குது. மென்ல வந்து பியாண்ட் 60 தான் ஆரம்பிக்குது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கால்சியம் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம், விட்டமின் டி சன்லைட் எக்ஸ்போஷரில் கொடுக்குறோம். அது இல்லாமல் டேப்லெட்டாகவும் 60,000 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் வீக்லி எடுக்கலாம், இல்லை 600 இன்டர்நேஷ்னல் யூனிட் டெய்லி எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பியாண்ட் 15 விமனும் பியாண்ட் 16 மென்னும் இந்த சப்ளிமெண்டேஷனில் கொடுக்கணும். ஸோ ஆனால் ஆஸ்டியோபோரோசிஸை வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் இந்த டேப்லெட்லாம் தடுக்குமானா இது தடுக்காது. பட் அதுக்கு செப்பரேட்டாக ட்ரக்ஸ் இருக்குது, பிஸ்பாஸ்பினேட் ட்ரக் இருக்குது,

0: மந்த்லி ஒன்ஸ் போடுற ட்ரக் இருக்குது, இயர்லி ஒன்ஸ் போடுற ட்ரக் இருக்குது, ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் போடுற ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கொடுத்தா போனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற எலும்பு தேய்மானம் குறைய ஆரம்பிக்கும்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர். அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: மேடம், நான் அடையார்லேருந்து விஜயலட்சுமி பேசுகிறேன்.
1: டாக்டர்கிட்ட பேசுங்க.
2: சார், எனக்கு வந்து 74 இயர்ஸ் ஆகுது.
0: சொல்லுங்க மேடம்.
2: எனக்கு இந்த ரெண்டு மூட்டுலேயும் சம்டைம்ஸ் ஒரு மாதிரி அன்னீஸாக இருக்கும். அப்புறம் நானே கொஞ்சம் சரி பண்ணி எழுந்துப்பேன். அது ஒரு டாக்குன்னு ஒரு சத்தம் ஒன்று வரும் அதில். அது எதனால அப்படின்னு தெரியல எனக்கு.
0: இந்த மாதிரி எலும்புகள் சத்தம் கேட்கறது, எலும்புல சவுண்டு வர்றது, மடக்கி நீட்டும் போது கடக் முடக்குன்னு சத்தம் கேட்கறது, இது எல்லாம் வந்து எலும்பு தேய்மானத்தால் வர்றது. உள்ள வந்து எலும்புகளுக்கு நடுவில் வந்து கார்டிலேஜ்னு இருக்கும். அந்த கார்டிலேஜ் வந்து ஜெவ்வு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. அது அதுதான் முதல்ல தேய்மானமாகுது. அது தேய்மானம் ஆனதுக்கப்புறம் எலும்புகள் நடுவில் இருக்கிற எலும்புகளில் தேய்மானம் ஆகும்போது அதுலேருந்து புது நியூ போர்ன் ஃபார்மேஷன்ஸ், புது புது எலும்புகள் வளர ஆரம்பித்து அது முட்டிக்குள்ளே அசைஞ்சிட்ருக்குது. அதனால் மடக்கி நீட்டும் போது அது சத்தங்கள் கேட்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் உங்களுக்கு இருக்கும்போது இதுக்கான ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். டெய்லி வாக்கிங் மினிமம் வந்து குறைந்தபட்சம் செய்ய வேண்டியது என்னென்னா ஒரு வாக்கிங்காவது போகணும், ஒரு 30 நிமிடம் ஒரு எவ்ரி டே நடக்கணும். அது இல்லாமல் காலுக்கு வந்து வலியை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று சுட தண்ணி வாரி வச்சு ஒத்தரம் வச்சுக்கலாம், இல்லை எக்ஸசைசஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். இதுதான் மெயின் ஸ்டெப்பு. இது பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வலி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து உங்களுக்கு எலும்பு தேய்மானம் எவ்வளோ இருக்குது, எலும்போட அடர்த்தி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். எலும்போட அடர்த்தியை கண்டுபிடிச்சி போன் மேரோ டென்சிட்டி ஒரு டெஸ்ட் இருக்குது, அதை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் சொன்ன இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்டோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயின் ரிலீஃப் வரும்.
2: எலும்புகள்
0: நடுவுல இருக்கிற நரம்புகள் வந்து அஃபெக்ட் ஆகி அந்த நரம்புகள்ல தேய்மானம் அடைஞ்ச எலும்புகள் அழுத்தம் கொடுக்குது. இதனால வர வழிதான் உங்களுக்கு. இதுக்கும் நீங்கள் வந்து போன் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். முதுகில் இருக்கிற மசில்ஸ்லாம் இருக்கணும், தசைகள்லாம், அதுக்கு ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வலி கம்மியாகும்.
2: மற்றபடி ஒன்றும் பயப்படாத மாதிரி இல்லை இல்லையா?
0: ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இதுக்கு தொடர்ந்து உடற்பயிற்சி தான் முக்கியமான விஷயங்கள்.
1: தேங்க்யூ. வணக்கம். அடுத்த நேயர்,
3: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம், பேசுங்க டாக்டரோட.
0: வணக்கம் மேடம்.
3: வேலூர் மாவட்டம் டாக்டர். வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் டாக்டர்.
0: சொல்லுங்க மேடம்.
3: டாக்டர், இந்த எலும்பு தேய்மானம் அப்படிங்கறது பொதுவாக ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கறது என்ன? அது ஒண்ணும் இந்த போன் மேரோ அப்படின்னு சொல்றாங்க, அந்த மஜ்ஜை அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த போன் மேரோவுடைய அந்த ப்ராப்ளம் வந்து ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கா? என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த போன் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு? இதை பத்தியும் சொல்றீங்களா டாக்டர்?
0: சொல்றேன் மேடம். ஆஸ்டியோபோரோசிஸ் நான் இப்பதான் சொல்லியிருந்தேன் நான். அது வந்து எலும்புகள் தேய்மானம் ஏன் வருதுன்னா நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒன்று, அதுதான் மெயின் ரீசன். ரெண்டாவது டயட்ரி டெஃபிஷியன்சி, கால்சியமோட கம்மி குறைபாடு, விட்டமின் டி சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லாதது, அது இல்லாமல் பாஸ்பேட் அந்த இதெல்லாம் வந்து உணவில் பற்றாக்குறை. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவுக்கு இல்லாததால் தான் வருது. ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது எப்படின்னா நம்ம வந்து ஃபுட் இன்டேக்ட் தான். ஃபஸ்ட்டு கால்சியம் ரிச் ஃபுட்னு சொல்கிற கால்சியம் இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிட்ணும். அது எங்கே இருக்குன்னா பால் அண்ட் பால் சார்ந்த பொருட்கள், பால், தயிர், பன்னீர், அந்த மாதிரி வெஜிடேரியன் சோர்சஸில் இருக்குது. முட்டை, சால்மன் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி மீன் வகைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீனும் இருக்குது, உங்களுக்கு ரெண்டாவது கால்சியமும் இருக்கும். ஸோ இதை நம்ம உட்கொள்ளும் போது நம்மளுக்கு கால்சியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சன்லைட் எக்ஸ்போஷர் படும்போது பாடியில் கால்சியம், ப்ரோட்டீன், சன்லைட் இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு விட்டமின் டி, சன்லைட்லேருந்து விட்டமின் டி வரும். அதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு எலும்புகள் ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. ஸோ இது வந்து இது ஃபுட் இன்டேக் நம்ம நார்மலாக ஆகும்போது உங்களுக்கு எலும்புகள் ஸ்ட்ரென்த்து வருது. இது இல்லாமல் முதியவர்களுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் வந்து மினிமம், நான் மினிமம் குறைந்தபட்சம் தேவையை வந்து வாக்கிங்னு சொன்னேன். ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிற வெயிட்டுகள் வச்சு, வெயிட்டோ ரெசிஸ்டன்ஸ் பேண்டோ டெரா பேண்டோ வச்சு பண்ணுற எக்ஸசைசஸ், ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் சொல்கிறோம், அந்த எக்ஸசைசஸ் தான் உங்களுக்கு வந்து போனோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணும்.
1: ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், நீங்கள் இப்போது சொன்னீங்க விட்டமின் டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், சன்லைட் அண்ட் ப்ரோட்டீன், கால்சியம் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் போனோட ஸ்ட்ரென்த்துக்கு அப்படின்னு சொல்லி. விட்டமின் டி வந்து சன்லைட்டில் இல்லாமல் வேறு சப்ளிமெண்ட்ஸாக எடுக்கிறது வந்து ப்ராப்பரியாக இருக்குமா டாக்டர்?
0: டெஃபினட்டாக இருக்கும். அதாவது நம்ம விட்டமின் டி வந்து சன்லைட்டில் வந்து நேச்சுரல் சோர்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் செலவு பண்ண வேண்டியதில்லை.

0: மார்னிங் 10 மணிலேருந்து மதியம் 3 மணி வரை இருக்கிற சன்லைட் மட்டும் நம்ம பாடி ஸ்கின்ல பட்டுதுனாலே போதும், உங்களுக்கு சன்லைட் வந்துடும். பட் எவ்வளோ அடிக்குவேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து அடிக்குவேட்டாக இருக்காது. அது பாடியோட 80% ஆஃப் பாடி வந்து சன்லைட் பட்டால் தான் இது வரும்ன்றது சயின்டிஃபிக் ஸ்டடி சொல்லுது. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சன்லைட் அட்லீஸ்ட் நம்ம ஒரு 30 மினிட்ஸ் மினிமம் எவ்ரிடே நம்ம சன்லைட் பாடியில் பட்டுதுன்னா, 10 மணிலேருந்து மதியம் 3 வரை இருக்கிற சன்லைட்டில் பட்டுதுன்னா, நம்மளோட பாடி வந்து பாடியில் ஸ்கின் பட்டு ஆல்ரெடி இருக்கிற விட்டமின் டி ஆக்டிவேட் ஆகுது. விட்டமின் டி ஆக்டிவேட் ஆகி அது வந்து பாடி உள்ளே போயிட்டு கால்சியமாக கொண்டு போகுது நம்ம போனுக்குள்ளே, சரிங்களா? இது இல்லாமல் நமக்கு இது இதில் கம்மியாகுது அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு விட்டமின் டி லெவல் எவ்வளோன்னு காட்டுது. அதில் கம்மியாக காட்டுது அப்படின்னா நாம் என்ன பண்ணோம், அதுக்கு பதிலாக விட்டமின் டி சாப்பிடணும், டேப்லெட்டாக சாப்பிடணும். ஸோ ஒன்று வந்து டெய்லி சாப்பிடும்போது 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் இருக்கணும், இல்லைனா வீக்லி ஒன் சாப்பிடும்போது 6 லேக்ஸ் இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் சாப்பிடலாம், இல்லை 1.5 இன்டர்நேஷனல் யூனிட் எவ்ரி மந்த். இந்த மாதிரி 3 டோசஸில் வருது. இதை வந்து நம்ம எங்கே எல்டர்லியில் அதிகமாக தேவைப்படும், ப்ரெக்னென்சியில் அதிகமாக தேவைப்படும், சில்ட்ரன்லேயும் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த லெவல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளோட விட்டமின் டி வந்து கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், போன் ஸ்ட்ரென்த்துக்கு இம்ப்ரூவ் ஆகும்.
1: ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ
1: வணக்கம் டாக்டர், இணைப்பில் இருக்காங்க, பேசலாம்.
0: வணக்கம் சார்.
2: மயிலா இம்தியாஸ் சாமத் மேடம்,
0: சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார். சார், வைஃப்க்கு கையில் அடிபட்டது சார், கை மூட்டை இல்லாத ஆபரேஷன் பண்ணாங்க.
0: சரிங்க சார்.
2: அந்த பிளேட் வச்சு பண்ணாங்க.
0: ஓகே சார்.
2: இப்போ அதை ரிமூவ் பண்ணலாம, அப்படியே விட்டுடலாமா சார்?
0: சார், எலும்புகளில் வந்து பிளேட் வைக்கும்போது பிளேட் என்ன பண்ணணும்னா, நம்மளோட எலும்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் கூட எலும்பு சேர்ற வரைக்கும் அது வந்து உதவி பண்ணும் சார். அது அந்த எலும்பு எப்போ நம்ம எடுக்கணும்னா, கையில் இருக்கிற எலும்பு பிளேட்டை வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுக்கணும், 2 வருஷம் பீரியடுக்கு அப்புறம் எடுக்கணும். காலில் இருக்கிறது 1 வருஷம் பீரியடுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஸோ 1-2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா மறுபடியும் கீழே விழும்போது மறுபடியும் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்றதால நாங்கள் ஜென்ரலாக என்ன அட்வைஸ் பண்ணுறோம்னா, 2 வருஷம் கழித்து எடுக்கிறது அட்வைஸ் பண்ணுவோம். ஜாயின்ஸில் இருக்குது அப்படின்னா, மூட்டுகளில் உள்ளே இருக்குதுன்னா அது வந்து 1 வருஷத்துல எடுக்கிறது சேஃபர் சார்.
2: இல்லை சார், இப்போ அவங்க 2008 ஆக்சிடென்ட் ஆச்சு, இப்போ 14 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 14 வருஷம்
0: கழிச்சு நம்ம பிளேட்டை எடுக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சார். அதை எடுக்கிறது அப்படியே விடுறது தான் சேஃபர் சார். அது இந்த இவ்வளோ வருஷம் கழிச்சு.
1: நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ
1: பேசுங்க.
3: ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: முதியவர்களுக்கு நம்ம பேசுறது அவங்க காது கொடுத்தே வாங்க மாட்டேங்கிறாங்க.
0: ஓகே,
3: பேசுறது புரிய மாட்டேங்குதுறாங்க.
0: நாம பேசுறது அவங்களுக்கு புரியலன்னு சொல்றீங்களா?
3: சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
0: ஓகே,
3: ரொம்ப அதுக்கு மேல ஏதாவது கேட்டா கோவப்படுறாங்க.
0: ஓகே,
3: அதுக்கு என்ன சார் தீர்வு?
0: அவங்களுக்கு நீங்களே நாமளே இதை பேசிய நம்ம சொல்றத கன்வின்ஸ் பண்றது மட்டும் தான் சார் மேடம் சார் பண்ண முடியும்.
1: நன்றி சார. நன்றி. வணக்கம் ரெயின்போ. சார்
4: மதிய வணக்கம் மேடம்.
1: மதிய வணக்கம். யார் எங்கிறது சார்?
4: நாயப்பட்டியில இருந்து வெங்கட்சன் பேசுறேன்.
0: வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார்.
4: வந்து பெரியவங்களுக்கு டென்சிட்டி கம்மியா இருக்கு, போன் வீக்கா இருக்கு, அவங்க விழுந்துருவாங்க, எல்லாமே நீங்க சொல்ற கண்டிஷன்லாம் ஓகே.
0: ஓகே சார்.
4: சப்ளிமெண்ட் நீங்க வந்து விட்டமின் கால்சியம் எல்லாம் தெரியும்.
0: பாதிப்புகள் ஜெனரலா வராது சார். பட் என்ன விஷயம்னா, நம்ம போன் மேரோ டென்சிட்டின்றது இருக்கு. ஸோ போன் மேரோ டென்சிட்டி தான் டெஸ்ட், டெக்ஸா ஸ்கேன் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்மளோட போன் மேரோ டென்சிட்டி எவ்வளோ இருக்குன்னு காட்டும். ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நார்மல் ஜென்ரல் பாப்புலேஷனில் இருக்க வேண்டிய லெவலுக்கும் நம்மளுக்கும் என்ன லெவல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். ஸோ கால்சியம், விட்டமின் டி, பாஸ்பேட், அது இல்லாமல் நம்ம சொன்ன ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸும் கொடுத்தா நம்மளோட போன் மேரோ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி நார்மல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்துடும். ஸோ அது வர வரைக்கும் நம்ம மினிமம் சாப்பிட்டாகணும். அது வரைக்கும் அது எவ்வளோ நாள் வருதுன்றது நம்ம இயர்லி ஒன்ஸ், அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ரெக்கமெண்டேஷன், WHO ரெக்கமெண்டேஷன் வந்து இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் BMD பண்ணி பாருங்க 60 வயசுக்கு மேலே ஆனவங்களுக்கு அப்படின்றாங்க. கூட கால்சியம் லெவல்ஸ், பிளட்டிலே கால்சியம், விட்டமின் டி லெவலும் பண்ணி பார்த்துட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். ஸோ இது டெஃபினட்டாக 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது. நம்மளோட போன் மேர டென்சிட்டி எந்த அளவுக்கு நார்மலைஸாக வருது அப்படின்ற வரைக்கும் நம்ம சாப்பிடணும் சார்.
1: டாக்டர், இப்போ இன்னொரு ஒரு க்வெஸ்சன்.

0: என்னென்னா, எந்த மாதிரியான போன் ரிலேட்டட் இஷ்யூஸை வந்துட்டு சர்ஜரி மூலமாக வந்து க்யூர் பண்ண முடியும் டாக்டர்?
1: எல்லா விஷயங்களையுமே சர்ஜரி முறை குறைய சரி பண்ண முடியும்.
0: ஓகே,
1: பட் இனிஷியலாகவே எல்லாருக்குமே வந்து சர்ஜரின்றது தேவையில்லை.
0: ஓகே,
1: எல்லா கண்டிஷன்ஸுக்குமே முதல்ல வந்து நாம் சொல்கிறோம், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், விட்டமின் சப்ளிமெண்டேஷன், அது இல்லாமல் எக்ஸசைசஸ், ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுகள் நம்ம முதல்ல கொடுக்கணும்.
0: ஸோ
1: எல்லாத்துக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
0: ஓகே,
1: இதில் சரி வரல, அவங்களுக்கு கண்டிஷன் அதிகமாகுது, இன்னும் பெயின்லாம் குறையலை அப்படின்ற கண்டிஷனில் தான் நம்ம அறுவை சிகிச்சையை சஜஸ்ட் பண்ணுறோம்.
0: ஓகே ஓகே டாக்டர், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் இங்கேருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம், யார்?
2: ராணிப்பேட்டை மாவட்டம் கூடலூர் கிராமத்திலிருந்து மணி பேசுறேன். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் டாக்டர், இணைப்பில் இருக்காங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: மணி சார்.
1: வணக்கம் சார், உங்களோட டவுட் என்னன்னு சொல்லுங்க சார்.
2: 2000 வந்து எல்போர் இடுப்பு ஆபரேஷன் பண்ணோம் சார்.
1: இடுப்புல?
2: இடுப்புல எல்போர் அதுலேருந்து நல்லா இருந்தது.
1: ஓகே சார்.
2: ஒரு மூணு வருஷம் முன்ன வந்து மூணாவது வந்து ஜவ் ஊதியம் போய்க்குதுன்னு கால் வலி வச்சது.
1: ஓகே சார்.
2: கால் வலியாத்து பின்னால் 5000 கொடுத்து கேன் எடுத்து எம்ஆர்ஐ கேன் எடுத்து பார்த்தேன், ஜவ் ஊதிங்கிட்டு இருக்குதுன்ட்டு வயிற்று கட்டி தொங்க சொன்னாங்க. 10 நாளைக்கு ஒரு 10 கிலோ வயிற்று வரைக்கும்.
1: ஓகே சார்.
2: தொங்க விட்டேன், நல்லா இப்போ கால் வலியெல்லாம் கிடையாது சார். ஆனால் தாங்கி தாங்கி நடக்கணும் சார். சரியாகுமா சரியாகாதா சார்?
1: சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதுகெலும்பில் தேய்மானம் இருக்குது சார் உங்களுக்கு. அந்த தேய்மானத்தில் தான் ஜவ் வீங்கி நரம்புகள் அழுத்த மாதிரி இருக்குதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்ன, ஆமாம், நீங்கள் சொன்ன வெயிட் போட்டாங்கன்னு சொல்கிறது ஃபிசியோதெரப்பி. அது அந்த ஃபிசியோதெரப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்குன்றது சந்தோஷமான விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து தேய்மானம் ரொம்ப அதிகமாக இல்லை, நரம்பு அழுத்தம் ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து தாங்கி தாங்கி நடக்கிறீங்கன்னா அதுக்குன்னா மசில் வீக்னஸ், ஒரு சைடில் மசில் ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்னொரு சைடில் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் எக்ஸசைசஸ், வாக்கிங், வெயிட்டை கொஞ்சம் குறைக்கிறது, டெய்லி எக்ஸசைசஸ் பண்ணிங்கன்னா முதுகெலும்பு ஸ்ட்ரென்த்தனிங்கான எக்ஸசைசஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபிசியோதெரப்பிலே கொடுத்துருப்பாங்க. இல்லை இல்லைனாலும் அவங்களை கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைசஸை நீங்கள் மறுபடியும் பண்ணிங்கன்னா அந்த வளைஞ்சு நடக்கிறது சரியாகும். ரெகுலர் வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா இந்த பெயின் அதிகமாகாமல் தடுக்கலாம் சார்.
0: நன்றி.
1: அதெல்லாம் தான் சார் நான் சொன்ன, இதெல்லாம் பண்ணுங்க சார், உங்களுக்கு தானாகவே குறைய ஆரம்பிக்கும் சார். உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணணும், அது பண்ணிட்டு எக்ஸசைசஸ் பண்ணுங்க, குறைஞ்சிடும் சார் உங்களுக்கு.
2: சரி சார்.
0: வணக்கம் ரெயின்போ.
3: இடுப்பு
1: வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னா நீங்க முதுகெலும்புல தேய்மானம் இருக்குது, ஜவ்வுகள்லாம் வீங்கன இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு சரியான மருத்துவர் அணுகி நீங்க அதுக்கான தீர்வு காணணும் சார் உங்களுக்கு.
0: நன்றி சார், நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஓகே, ஸோ நீங்க இருக்கலையே இன்னைக்கும் நம்ம கூட டாக்டர் வினோத் ராஜ்குமார் சார் இருக்காங்க, ஆர்த்தோ சர்ஜன். ஸோ நீங்க தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-0038 அல்லது 2952-0554. இதுக்கு இணைப்பு எண்ணாக 044 சேர்த்துக்கோங்க. அடுத்த நேயர், வணக்கம் ரெயின்போ.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிறது?
4: நான் மேடவாக்கத்துலேருந்து சித்ரா மேம். நான் பேசலாமா மேம்? மதியம் ஒரு தடவை பேசிட்டேன், அதனால நீங்க என்ன குடுக்குறீங்களா?
0: இல்ல பரவாயில்ல, இது டவுட் இருக்குன்னா டாக்டர்ட்ட கேளுங்க.
4: ஆமா டவுட் தான் மேம், அதான் கேட்டுக்கிறேன். நான் பேச மாட்டேன் ஒரு தடவைக்கு மேல.
0: ஓகே பரவாயில்ல, கேளுங்க கேளுங்க, இணைப்புல இருக்காங்க டாக்டர்.
4: தேங்க் யூ மேம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க மேடம்.
4: நான் வந்து எனக்கு சக்கரை நோய் ஒரு 3 வருஷமா இருக்கு சார்.
1: ஓகே.
4: வந்து நான் என்ன பண்ணா கால் வலின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் மாத்திரை கொடுத்தாங்க சார், ஒரு 4 மாசத்துக்கு மேல சாப்பிட்டேன்.
1: ஓகே மேடம்.
4: முட்டு வலி, கால் வலி, அந்த மூட்டு வலி, கால் வலிக்குள்ள லெஃப்ட் சைடு கால் மட்டும் சார்.
1: ஓகே.
4: அது சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இப்ப கால் வலியும் சரியாயிடுச்சு சார்.
1: ஓகே.
4: ஆனா நான் வேலை செஞ்சேன்னா கால் மாஞ்சி போகுது, ஓஞ்சி போகுதுன்னு சொல்லுவேன்.

0: அந்த மாதிரி கொஞ்ச நேரம் நடந்தேன்னா அப்படியே கால் சத்து இல்லாத மாதிரி ஆயிடுத்து படுத்துக்கிறேன் சார். கொஞ்சம் படுத்து படுத்து எதுதான் வேலை செய்யறேன் சார்.
1: ஓகே மேடம், இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல பெயின் இருக்க மாதிரி தெரியல. பட் ஜென்ரலைஸ்டாக உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கால்சியம் லெவல் கம்மியாக இருக்கும், எலும்பு தேய்மானம் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது.
0: உடம்பு ஃபுல்லாக வலி இல்லை சார், லெஃப்ட் கால் மட்டும்தான்.
1: ஒரு கால் மட்டும்தான்
0: சரியாக போச்சு. அதுவும் சரியாக போச்சு.
1: ஓகே, இப்போ எங்கே வலி இருக்கு?
0: சரியாக போச்சு சார்.
1: சரியாக போச்சு மேடம், எங்கே வலி இருக்கு இப்போ உங்களுக்கு?
0: இப்போ வலி இல்லை காலில், ஆனா வேலை செஞ்ச களி கால் வலி சரியா போயிடுது. ஆனா நம்ம வேலை செஞ்சோம்னா சத்து இல்லாத கால் மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டு
1: இருக்குது. இது வந்து ஒரு காலில் மட்டும் அந்த மாதிரி தெரியுது, ரெண்டு காலில் மட்டும் இருக்குதுன்னா இது வந்து எலும்புகளோட தேய்மானத்தில் தான் இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்து தேய்மானம் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு நீங்கள் மருத்துவர் கொடுக்குற மாதிரி கால்சியம் விட்டமின் டி மாத்திரைகள் சாப்பிடலாம்.
0: அந்த மாதிரி சவுண்டு வருது சார், முட்டியில் சவுண்டு வருது.
1: இதனால தான் மேடம், இது வந்து சவுண்டு வருதுனாலே எலும்பு தேய்மானம் தான் அர்த்தம். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பண்ணணும்.
2: நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிறது?
3: அது
1: முட்டில வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா எடுத்துறது பெட்டர் சார். அது
3: வயசு 65 வயசு ஆகுது சார்.
1: அதுதான் சார், உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் எலும்புகள் உள்ள வந்து வலி இருக்குது அந்த ராட் இருக்கதால.
3: ரொம்ப தொலைவு 1 கிலோமீட்டர் தான் சார் நடக்க முடியுது.
1: ஓகே ஓகே, அதாவது எடுக்கணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை சார். பட் ஜென்ரலா ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கிறது சேஃபர். அது உங்களுக்கு அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, வலி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துறது பெட்டர் சார். அது
3: அதை எடுத்துருந்தா ஏன் சார்? எங்களுக்கு வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்ன டே கேர்ல அந்த ஸ்க்ரூ கழிஞ்சிச்சு சார், 4 ஸ்க்ரூ.
1: ஓகே,
3: டே கேர்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூ மட்டும் 2 ஸ்க்ரூ கழிச்சு எடுத்தாங்க சார்.
1: ஓகே,
3: சிஎம்சில தான் பண்ணோம், வேலூர் சிஎம்சி சார்.
1: ஓகே,
3: அதான் இப்போ இன்னும் உள்ள 4 ஸ்க்ரூ இருக்குதுன்றாங்க.
1: எடுத்துருங்க சார், எடுத்துக்கிறது சேஃபர் சார், ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது எடுத்துருங்க
3: சார். வயசு வேற 65.
1: ஒன்றும் இந்த விஞ்ஞானம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு சார். இப்போ வந்து ஏஜ் ஆனாலும் எல்லா காம்ப்ளிகேஷனும் ஃபேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதிகள் வந்துடுது.
3: செக் பண்ண சொல்ல விட்டுடுங்க அப்படியே அப்படின்னாங்க, அதனால ஒன்றும் கிடையாது.
1: இப்போதைக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா விட்டுடலாம் சார். பட் ஆனால் நீங்கள் ஸ்க்ரூஸ் மட்டும் எடுத்துட்டு வெறும் ராடை வைக்கிறது சேஃபர் கிடையாது, எடுத்துறது பெட்டர்.
3: உள்ள மொத்தம் 6 ஸ்க்ரூ சார், 3 ஸ்க்ரூ கைட்னாங்க, இன்னும் 3-4 ஸ்க்ரூ உள்ள இருக்குது.
1: உங்களுக்கு பிரச்சனைகள் வருது சார், அதனால எடுத்துறது பெட்டர் சார்.
3: இன்னொரு கேள்வி சார், இன்னொன்று கிடையாது. பையனுக்கு அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்ன கிரிக்கெட் ஆடத்தில் அடிபட்டுச்சு.
1: ஓகே,
3: அவனுக்கு 30 வயசு ஆகுது, சின்ன வயசு தான். பாதத்தாண்ட முட்டியில அவனுக்கு ஒரு ஆடு வச்சிருக்காங்க சார்.
1: ஓகே,
3: அவனுக்கு எப்படி சார் எடுக்கணுங்களா?
1: அவருக்கு 1 வருஷம் ஆச்சுன்னா ஆபரேஷன் பண்ணி 1 வருஷம் ஆச்சுன்னா எடுத்துருங்க சார், எடுக்கிறது.
3: 30 வயசு ஆயிடுச்சு சார், இது 10 வருஷம் ஆயிடுச்சு ஆபரேஷன்.
1: எடுத்துடலாம் சார், எடுத்துருங்க. நீங்க
3: 1
1: வருஷம்ல எடுக்கிறது பெட்டர் சார் அது. பட் அப்படியே விட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஏதாவது அடிபட்டதுன்னா அப்ப எடுக்கிறது கஷ்டமா இருக்கும், அதனால ஏழியரா எடுக்கிறது பெட்டர்.
2: நன்றி சார, நன்றி. ஸோ டாக்டர், நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு எல்லா டவுட்ஸுக்கும் வந்து எங்களுக்கு பதில் சொல்லிட்டுருக்கீங்க, நன்றி. ஸோ இன்னொரு ஒரு க்வெஸ்சன் டாக்டர், ஸோ இப்போது உள்ள லைஃப் ஸ்டைல் படி பார்த்தா செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது உட்காந்தே வந்து ஃபுல் டைம் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுற ஐடி ஜாப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதனால் போன் ஹெல்த் அஃபெக்ட் ஆகுமா? இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி வந்து அவங்களோட போன் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணலாம் டாக்டர்?
1: ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களோட போன் வந்து ஆக்டிவாக இல்லாமல் நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்தில் பெரிய சேஞ்சஸ் இருக்காது, பட் மசில் வீக்னஸ் வரும். ஸோ எல்லாம் பேக் மசில்ஸு, லோயர் பேக் மசில்ஸ், க்ளூட்டியல் மசில்னு உட்கார பகுதியில் இருக்கிற மசில்ஸ்லாம் வீக்னஸ் வரும். ஸோ இதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன வாக், ஒரு ஷார்ட் வாக் ஒன்று பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த மசில்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும், ஒரே இதில் வந்து லாக்ஸ் ஆகாமல் ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது மினிமம் பண்ண வேண்டியது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு சின்ன வாக் போயிட்டு வர்றது. அது இல்லாமல் ஸ்ட்ரெச் எக்ஸசைசஸ் பண்ணோம், கழுத்துக்கும் லோயர் பேக்குக்கும் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், முதுகு தண்டுக்கும் கழுத்துக்கும் ஸ்ட்ரெச், மசில் டைட்னஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணணும். டெய்லி மார்னிங் வந்து வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸசைசஸ், ஒரு பேட்டர்ன் மாதிரி வச்சுக்கோங்க. கால் கழுத்துக்கும் லோயர் பேக்கும் முடிஞ்சு நிமிடுற மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணணும். எக்ஸசை ஒர்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா இந்த மசில் டைட்னஸும் வந்து பேக் பெயின், ரெகுலராக பேக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் நெக் பெயின் வராமல் இருக்கிறதுக்கும் தடுக்கலாம்.
2: ஓகே ஓகே டாக்டர், இது வந்து டெய்லி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது பெட்டர்?

0: டெய்லியும் அந்த ரெகுலர் ரெகுலராகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நாள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறாங்கன்றதால அவங்க டெய்லியுமே எக்ஸசைஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணிட்டா இந்த மாதிரி மசில் டைட்னஸ் பேக் பெயின் நெக் பெயின் வராமல் தடுக்கலாம்.
1: ஓகே டாக்டர். ஸோ நேர்களே ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செம்மதுள்ள
1: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
2: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
1: எஃப்எம் ரெயின்போ,
2: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
1: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நேர்களே. நேரம் இப்போ 3:37 ஆயாச்சு. இன்றைக்கும் நம்ம கூட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஆர்த்தோ சர்ஜனான எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சர்வதேச முதியோர்கள் தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நேர்களே, நீங்கள் டாக்டரோட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986-00-38 அல்லது 2952-0554 இந்த எனக்கு இணைப்பனாக 0444 சேர்த்துக்கோங்க. டாக்டர் அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க, பேசிடலாமா?
1: ஹலோ,
0: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: நான் சூர்யா டெய்லர் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன டெய்லர்கள்ல இருந்து இறங்கி வந்துகிட்டே இருந்தேன்.
2: ஓகே.
1: பள்ளத்துல விழுந்து எப்படிதான் செப்டி தெரியல முட்டி.
2: ஓகே.
1: அது பிர்லா கோளரங்கத்தாண்ட ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, அதுல வச்சு நல்லா பார்த்தாங்க.
2: ஓகே.
1: ஒரு ஊசி ஒன்று 10,500 ரூபாய், நீ 7 ஊசி போட்டாங்க, உடம்பெல்லாம் செட் ஆயிடுச்சுட்டு இப்ப நல்லா வாக்கர் குடிச்சு நடக்கிறேன் சார்.
2: தடுப்பு
1: முடுக்கணும், கீழே தட்டி தட்டி அந்த எக்ஸசைஸ் எல்லாம் செய்து சொன்னாங்க, அதெல்லாம் செய்துன்னு வரேன் சார். கால் ஸ்லிப்பா வச்சு ஸ்லிப்பா வச்சு டவுன் பண்ணு ஸ்லிப்பா, அப்படி செய்யலாமா சார்?
2: அதுதான் எக்ஸசைஸ் சார், பயிற்சி சொல்லி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பயிற்சிகள் நீங்க பண்ணீங்கன்னா தான் மசில் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகி உங்களால நல்லா நடக்க முடியும் சார் உங்களுக்கு.
1: அதான் நான் உள்ளே 10-20 வீடு சார் அது.
2: ஓகே.
1: உள்ளே அந்த ஸ்டிக்கர் வச்சு நடந்துக்கிறேன், படிக்கட்டு கூட எப்பயாவது இறங்குறேன் சார்.
2: பண்ணுங்க சார், அதாவது எந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்க பண்ற எக்ஸசைஸ்

0: தான் உங்களுக்கு உங்களோட எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், தசைகளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் சார்.
1: சாரி. ஓகே, ஸோ டாக்டர் இன்னொரு ஒரு டவுட் டாக்டர், இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம், அந்த நீஸில் வந்துட்டு ஏதாவது ஜாயிண்டில் ப்ராப்ளம்னா ஆர் இன்ஜெக்ஷன் மூலமாகவும் நீஸில் வந்துட்டு நம்மளுக்கு இது சிகிச்சை கொடுக்குறாங்களா, அது என்ன டாக்டர்?
0: அதாவது எலும்பு தேய்மானம்னு சொல்கிறோம். ஸோ எலும்பு தேய்மானத்தில் ஆரம்ப நிலையில் தான் வந்து மருந்து மாத்திரைகள்லாம் சரியாகும். ஸோ அதுவே ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 என்ற அட்வான்ஸ் ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கேட்காது.
1: ஓகே.
0: ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் நாம் சொல்கிற எக்ஸசைசஸ்ஸு, ஃபிசியோதெரப்பி, அந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் சரியாகும்.
1: ஓகே.
0: ஸோ அதில் சரியாகலைன்றவங்களுக்கு சில விதமான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று வந்து ஸ்டீராய்டுன்னு சொல்கிற இன்ஜெக்ஷன் வந்து டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கும். ரெண்டாவது PRP ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் லேட்டஸ்ட் அட்வான்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் அது.
1: ஓகே.
0: ஸோ கையில் இருக்கிற பிளட்டே எடுத்து நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதிலேருந்து முட்டிக்குள்ளே செலுத்தும் போது அந்த நம்மளோட பிளட்டில் இருக்கிற ஹீலிங் பொட்டென்ஷியல் இருக்கிறதால அது உள்ளே இருக்கிற ஜவ்வுகளை ஆற வச்சு வலியை குறைக்கிறது. ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் பெயின் இருக்கும்போது இந்த இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அது இல்லாமல் முட்டிக்குள்ளே ஜெல் இன்ஜெக்ஷன் சொல்கிறோம், விஸ்கோ சப்ளிமெண்டேஷன் சொல்கிற இன்ஜெக்ஷன் வந்து முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும்போது அது தேய்மானம் அடைந்த ஜவ்வுகளில் போயிட்டு அப்படியே ஜெல் மாதிரி ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு பெயினை குறைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆரம்ப நிலையில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்கிற எலும்பு தேய்மானத்துக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷன்ஸு, PRP, ஸ்டீராய்டு இல்லைனா விஸ்கோ சப்ளிமெண்டேஷன்ற மூணு டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கப்புறமும் எக்ஸ்ரேல வந்து இது வலி குறையில, எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்புகள் ஒட்டிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இருக்குது, தேய்மானம் இருக்குது, தேய்மானம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்னு எக்ஸ்ரேல இருக்குது, உங்களால் வீட்டுக்குள்ளே நடக்க முடியல, நடந்தாலே பெயினாக இருக்குது, டாய்லெட்டில் உட்காரதுலாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற கண்டிஷன் வரும்போது அதுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்ற தீர்வு கொடுக்குறோம்.
1: ஸோ
0: அப்படின்னா என்னென்னா மூட்டில் இருக்கிற தேய்மானம் அடைஞ்ச எலும்புகளை எடுத்துகிட்டு செயற்கையாக ரெண்டு சைட்லேயும் மெட்டலில் எலும்பு, டைட்டானியம்ன்ற மெட்டலில் எலும்புகள் வச்சு நடுவில் ஃபைபர் ஒன்று இன்சர்ட் ஒன்று வச்சிடறோம். அது வந்து பெயின் ரிலீஃப் கொடுத்து கம்ப்ளீட் ரிலீஃப் கொடுக்குது. இதுதான் ஃபைனல் ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு எலும்பு தேய்மானம் கம்ப்ளீட்டாக தேய்மானம் அடைஞ்சு எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சு நடக்கவே முடியாதுன்ற ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நல்ல வலி இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியும்.
1: ஓகே டாக்டர். ஸோ இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல டாக்டர், அதில் வந்துட்டு இந்த பிளட்ல இருந்து எடுத்து இன்னொரு ஒரு இன்ஜெக்ஷனாக வந்துட்டு பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதோடைய ரெக்கவரி வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் டாக்டர்?
0: ஸோ இந்த PRPன்றது வந்து ஒரு பயாலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறோம். ஸோ பயாலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிற பிளட்டே எடுத்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி நம்ம பிளட்டுக்குள்ளே முட்டிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதனோட ஆக்ஷன் ஸ்டார்டிங் வந்து ஒரு 1-21 days ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனோட எஃபெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 injections மினிமம் குறைந்தபட்சம் தேவைப்படுது. அதை கொடுத்தீங்கன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் கழிச்சு உங்களுக்கு பெயின் ரிலீஃப் நல்லாவே இருக்க ஆரம்பிக்குது. அது ஹீலிங் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்குன்றது நம்மளோட பிளட் தேய்மானம் அது எவ்வளோ இருக்குன்றது பொறுத்து. தேய்மானம் ஆரம்ப நிலையில் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸாக ஆகலைன்னா இதெல்லாம் நல்லாவே எஃபெக்டிவாகவே இருக்கும் மேடம்.
1: ஓகே சூப்பர் டாக்டர், தேங்க்யூ. ஸோ டாக்டர் இன்னொரு ஒரு காமன் க்வெஸ்சன், நிறைய பேருக்கு வந்து இந்த சொடக்கு போடுறது, இந்த நெட் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ அது வந்து போன் ஹெல்த் ஆக்சுவலாக அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா, இல்லை அது ஒரு மித்தா அப்படிங்கிற ஒரு டவுட்?
0: அது ஜென்ரலாக ஒரு மித்து தான், அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. மசில் அண்ட் லிகமெண்ட்ஸில் ஒரு டைட்னஸ் இருக்குது, அந்த டைட்னஸ் நம்ம சொடக்கு போடும்போது நம்ம எடுத்து விடும்போது ஒரு சவுண்டு வந்து கிளிக் சவுண்டு கேட்குது. ஸோ அவ்வளோதான், அதனால ஒரு தவறும் ஒன்றும் கிடையாது, அது பண்ணனா தப்பும் கிடையாது, பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேயர். ஓகே, இணைப்பில் இருந்தாங்க, கட் ஆகிட்டாங்க. ஓகே டாக்டர். ஸோ ஓகே, மறுபடியும் வந்துருக்காங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
0: சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 காலு கீழே முட்டிதுங்க, காலு கட் ஆயிடுச்சு சார்.
0: ஓகே,
2: வீட்டில தான் இருக்கிறோம், வெளியே போக முடியல. இந்த அசோக் பில்லர்ல பிளாஸ்டிக் கால் வாங்கி போட்டு நடக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா.
0: வெரி குட், சொல்லுங்க.
2: வீட்டுல எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிறேன், ஆனா யூரின் வந்து அந்த டைம் கண்ட்ரோல் பண்ண முடியல டாக்டர்.
0: ஓ, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் அடிபட்டிருந்தால் தான் இந்த மாதிரி யூரின் வராமல் இருக்கும்.
2: குடிச்சிருந்தா உடனே யூரின் வர மாதிரி.
0: இது 2 காரணங்கள் இருக்கலாம் சார். ஒன்று வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து அதனோட யூரின் சென்சேஷனே வர்றதுக்கு முன்னாடி தானாகவே வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து யூரோலஜிஸ்ட்ன்ற சிறுநீரக டாக்டரை பார்த்து, அது யூரோஃப்ளோமெட்ரின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு யூரினரி பிளேடரில் பிரச்சனை இருக்குதா இல்லை யூரினரி ட்ராக்டில் பிரச்சனை இருக்குதா இன்ஃபெக்ஷன் இருக்குதான் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி அதுக்கான சரியான தீர்வை காணணும் சார் நீங்கள்.
2: ஓகே டாக்டர்,
1: தேங்க்யூ டாக்டர். ஸோ இன்னொரு ஒரு டவுட் டாக்டர், ஓல்டர் பீப்புள் அப்படின்னு வரும்போது ஓவர் வெயிட் இஷ்யூஸ்னால கூட வந்துட்டு போனில் இஷ்யூஸ் வருமா டாக்டர்?
0: கண்டிப்பாக. ஒபிசிட்டி இஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். அதாவது என்ன சொல்ல வரோன்னா எலும்பு தேய்மானத்துக்கு முக்கிய காரணமே வந்து ஒபிசிட்டி தான்.

ஒபிசிட்டி பிஎம்ஐன்னு சொல்கிறது நம்மளோட பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதை வந்து 30க்கு மேலே யாருக்கு இருக்குதோ, ஸோ அவனோட வெயிட் பை ஹைட் ஸ்கொயர், இதுதான் வந்து பிஎம்ஐயோட கண்டுபிடிக்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கு மேலே இருக்குது ஒபிஸாக இருக்கிறாங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு காரணம் உங்களோட ஆஸ்டியோபோரோசிஸ் வர்றதுக்கும் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கும் முட்டி எலும்பு தேய்மானம் வர்றதுக்கும். ஸோ ஒபிசிட்டி இருக்கிறதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, ஒன்று வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வருது, ஸோ ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறையுது ஒபிசிட்டி இருக்கிறதால விமனில். ரெண்டாவது மொத்த வெயிட்டும் வந்து லோடு வந்து ஜாயிண்ட் வழியாக போகிறதால கிராவிட்டியில் உங்களுக்கு முன்னே

0: பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30% ஆஃப் த பெயின் வந்து பாடியில் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்றது ஒரு ஸ்டடிஸ், சயின்டிஃபிக் ஸ்டடிஸ் சொல்லுது மேடம்.
1: ஓகே டாக்டர். ஸோ அப்போது ஒபிசிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு அதை குறைக்கிறதுங்கிறது போன் ஹெல்த்தை வந்து பெட்டராக வச்சு.
0: கண்டிப்பாக அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்.
1: ஓகே டாக்டர். கால் ஆணி அப்படிங்கிற ஒரு காமன் இஷ்யூ இருக்குல்ல டாக்டர், அது இஸ் இட் ரிலேட்டட் டு போன் டாக்டர்?
0: அது போன் ரிலேட்டட் கிடையாது. போன் அடி பாதத்தில் இருக்கிற தசைகளில் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது, அது ஒரு கோன் ஷேப்பில் உள்ள வரைக்கும் நீட்டு போகுது. ஸோ அது கால் வச்சு தரையில் வச்சு நடக்கும்போது வலி வறுது. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா அது சின்ன அறுவை சிகிச்சை பண்ணி அதை எடுத்துட்டீங்கன்னா வலி இல்லாமல் இருக்கும்.
1: ஓகே டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம், ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: மாலை வணக்கம்மா.
1: மாலை வணக்கம் டாக்டர். பேசுங்க
2: டாக்டர். பேசுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார். சார் முட்டி வலி இருக்கு.
0: ஓகே சார்.
2: அந்த முட்டி வலி இருக்கும் பொழுது முழங்கால் கீழே இருக்கிறது பாதம் வரைக்கும் வலி இல்லை சார்.
0: ஓகே.
2: பாதத்துல முழங்கால இருந்து பாதம் வரைக்கும் வலி இருக்கும்போது முட்டி வலி இல்லை, அது எதனால சார்?
0: சார் உங்களுக்கு முட்டிலேருந்து பாதம் வரைக்கும் வலி வருதுன்னா அது என்ன வேணா முதுகில் இருக்கிற வலி தான் சார், மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகலாம். அது இல்லாமல் முட்டியில் இருக்கிற வலியே வந்து ரெஃபர்டு பெயின் சொல்கிறது இதெல்லாம். ஸோ முட்டியில் இருக்கிற பெயின் வந்து அடுத்த ஜாயிண்ட் வரைக்கும் பெயின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பேக் பெயின் இருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கணும். இருந்ததுன்னா முதுகுலேருந்து கால் வரைக்கும் அந்த இழுக்கிற மாதிரி ஒரு வலி வரும். ஸோ இதுதான் வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க தமிழில், இங்கிலீஷில். அந்த வலி தான் உங்களுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முட்டியில் இருக்க பெயின் ஒன்று தானாகவே கீழே வரைக்கும் வரலாம், இல்லை முதுகெலும்பில் இருக்கிற தேய்மானத்தால் வர வலி வந்து மேலேருந்து கீழே அடிப்பாதம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் சார். உங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து முட்டியில் தேய்மானம் இருக்குதான்னு பார்க்கணும். முதுகெலும்பில் எக்ஸ்ரேவும் ஸ்கேனும் எடுத்து முதுகெலும்பு தேய்மானம் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்ததுன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் சார்.
1: நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் டாக்டர், இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க.
3: ஒரு மாசம் ஆகுது இப்போ வந்து அவரால் கை கட்டுறதுக்கு செய்ய முடியல, கை கால வெறிக்கிறாரு. அந்த நரம்பு அது வந்து எப்ப எவ்வளவு நாளா சார் ஆறும்?
0: காதுக்கு கீழே காலுக்கு கீழே எங்க இருக்கு? நரம்புகள் அஃபெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் இருக்கு. கண்ணத்துல இருக்குங்களா அந்த கட்டி?
3: கழுத்து
0: கிட்டதா இருக்கு. இதெல்லாம் ரெக்கவர் ஆயிடும் சார், நார்மலா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ரெக்கவர் ஆயிடும் சார்.
1: நன்றி சார். நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே. ஸோ டாக்டர், நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு எங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நல்ல ஐடியாஸ் எப்படி வந்து போன் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் கால்சியம் சொன்னீங்க இல்லையா டாக்டர்? ஸோ கால்சியம், விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாத்துக்கும் என்ன மாதிரியான டயட் நம்ம எடுத்துக்கிட்டால் போன் ஹெல்த்தை வந்து பெட்டராக வச்சுக்கலாம் டாக்டர்?
0: ஸோ ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி, வெஜிடேரியன் சோர்ஸஸ், நான் வெஜிடேரியன் சோர்ஸஸ். வெஜிடேரியன் சோர்ஸஸ் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் தான்
1: இருக்குது.
0: நான் வெஜிடேரியன் சோர்ஸஸில் ஃபிஷ்ஷு, மீட்டு, எக். ஸோ இதில் தான் வந்து நான் வெஜிடேரியன் சோர்ஸஸ். ஸோ இது இல்லாமல் இந்த கீரைகள், பச்சை காய்கறிகள்னு சொல்கிறோம், கீரைகள், பச்சை காய்கறிகள், இது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கால்சியம் இருக்கும். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க்கு தான், மில்க்கு, கர்டு, பன்னீர். ஸோ அது இல்லாமல் நான்வெஜ் ஃபுட்டில் ஃபிஷ்ஷு, சால்மன். அது இல்லாமல் வெஜ்லேயே வந்து உளுந்து, உளுந்தில் எல் கீழ் வரைகின்றவங்கள இந்த எல்ல வந்து எல் செய்கிற பொருட்கள்லாம் வந்து கால்சியம் ரிச் ஃபுட்டாக இருக்கும், நிறைய கால்சியம் இருக்கு.
1: ஓகே ஓகே டாக்டர். அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ.
1: வணக்கம், யார் எங்கிறது?
4: ஹலோ
1: சொல்லுங்க.
0: வணக்கம் சார்.
4: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன கேள்வி சார் உங்களுக்கு?
4: இப்போ நான் வந்து டைலரிங் வேலை செய்யணும் சார். நான் பல வருஷமா அந்த முது வலிக்காக நான் பிசியோதெரபி பண்றேன்.
0: ஓகே சார்.
4: அது பண்ணும்போது எலும்பு பிசியோதெரபி பண்ண எலும்பு தேய்மானம் ஆயிடும் சொல்றாங்க, அது உண்மைதானா இல்ல அது வேற என்ன மாற்று வழி பிசியோதெரபி பண்றது நல்லதுதானுங்களா கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்
0: சார். பிசியோதெரபின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சிகிச்சை முறை சார். அது என்ன சிகிச்சை முறைனா உங்களுக்கு வலி இருக்கிற பொருட்கள் இடத்துல இருக்கிற வலியை குறைக்கிறது, மசிலில் தசைகளில் இருக்கிற வீக்னஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இது ரெண்டு தான் ஃபிசியோதெரப்பியோட வேலை. அது எந்த ஒரு வலி இருந்தாலும், தேய்மானம் இருந்தாலும் நீங்கள் ஃபிசியோதெரப்பி பண்ணுறது நல்லது சார். அதனால் எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, மாறாக எலும்புகளோட ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும், போன் தசைகளோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் தான் ஆகும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் பய

0: பயப்படாம கவலைப்படாம செய்யலாம் சார்.
1: ஓகே டாக்டர், வணக்கம். எஃப்எம் ரெயின்போ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் டாக்டர், இணைப்பில் இருக்காங்க, பேசு.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: சார், நான் எனக்கு 49 வயசு ஆகுது. நான் வந்து 17 வயசுலேருந்தே டெய்லர் வேலை செய்யறேன்.
0: ஓகே.
2: அந்த இதுலாம் ஒன்றும் தெரியல, ஒன்றும் நமக்கு எஃபெக்ட் வந்து எதுவும் தெரியல. இருந்தாலும் வந்து சுகரு அது இதுனா வருமா என்னன்றது கேட்க.
0: இல்லை, என்ன எஃபெக்ட் தெரியல?
2: எஃபெக்ட் வந்து அசதி கிசிலாம் தெரியல. காலைல வந்து வேலை செய்யறேன், நான் டெய்லர் வேலை செய்யறேன்.
0: ஓ, எல்லா வேலையும் செய்ய முடியுது உங்களுக்கு. எலும்பு தேய்மானம் வருமானு கேட்குறீங்க? ஜென்ரலாக வந்து நீங்கள் ஆக்டிவாக இருக்கும் போது எந்த எல்லா வேலைகளும் செய்யும்போது எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். பட் அதே டைமில் நீங்கள் எக்ஸசைசஸ் பயிற்சிகளும் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உணவுப் பொருட்களை, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு எலும்பு தேய்மானம் வர்றதுக்கு தடுக்கலாம் சார்.
1: ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ
3: சார், குட் ஈவினிங் சார்.
0: குட் ஈவினிங் சார்.
3: சார், நான் திருச்சியிலிருந்து கிஷோர் பேசுறேன்.
0: ஓகே.
3: அப்பாவுக்கு வந்து 75 ஏஜ்.
0: ஓகே.
3: அவருக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து அந்த ஷோல்டரில் வந்து பெயின் அதிகமாக இருக்கு.
0: ஓகே.
3: ஈவன் ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்தோம். ஸோ அதில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் அந்த ஜவ்வெல்லாம் கொஞ்சம் தேஞ்சு இருக்கு.
0: ஓகே.
3: ஸோ அதனால நீங்கள் ஃபிசியோதெரபி, டிஎஃப்டி அந்த மாதிரி எல்லாம் பண்ணி சர்ஜரி தான் கடைசியா பண்ணணும். சர்ஜரி இல்லாம வேற அந்த பெயின் எல்லாம் குறைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் ஏதாவது இருக்கா
0: சார்? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தோள்பட்டையில இருக்கிற ஜவ்வுகள்ல ஒரு தேய்மானம் இருக்கு சார் உங்களுக்கு. அது ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் மாதிரி, ஏஜ் ஆகும்போது எலும்புகளுக்கு சுத்தி இருக்கிற ஜவ்வுகள், தோள்பட்டையை சுத்தி இருக்கிற ஜவ்வுகள்ல ஒரு தேய்மானம் இருக்க மாதிரி தெரியுது. அதனால வலி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா முதல் சிகிச்சையா பிசியோதெரபி தான் பண்ணணும். நீங்க அதை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஃபிசியோதெரபி பண்ணிவிட்டு எக்ஸசைசஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். இதில் வலி உங்களுக்கு கம்மியாகலைன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஜவ்வுகளில் எந்தளவுக்கு தேய்மானம் இருக்குன்னு பார்க்கணும். ஆரம்ப நிலையிலுக்கு தேய்மானங்கள், இந்த பார்ஷியல் டேர்னு சொல்கிற பாதி தேய்மானங்கள், பார்ஷியல் டேர் அதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து நான் சொன்ன பிஆர்பி இன்ஜெக்ஷன், கையில் இருக்க பிளட்டை எடுத்து நம்ம சென்ட்ரிஃபியூஸ் பண்ணி அதிலேருந்து ஒரு 2 ml ஆஃப் பிளட்டை வந்து தோள்பட்ட ஜாயிண்ட்டில் எந்த ஜவ்வு தேஞ்சிருக்கோ அது அல்ட்ராசவுண்ட் கைடடாக அதை இன்ஜெக்ஷன் பண்ணால் அதில் வந்து ஹீல் ஆகும் சார். யூஸ்வலாக 3 வாரத்துலேருந்து 6 வாரம் வரைக்கும் அந்த ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது ஹீல் ஆக ஆரம்பிக்கும். அது ஹீல் ஆகிடும். ஸோ இதில் ஆகலை, இதுக்கப்புறமும் ஜவ்வு அதிகமாக தேய்மானம் இருக்குன்னா நான் உங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு தேய்மானம் அடைஞ்ச ஜவ்வுகளை வந்து சரி பண்ணால் சரியாகும் சார் உங்களுக்கு.
1: தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இந்த 1 மணி நேரம் எங்கள் கூட இருந்து நீங்கள் ஃபைனலாக நிறைய கேள்விகள், எல்லா போன் ரிலேட்டட் நிறைய இஷ்யூஸ் பற்றி வந்து நம்மளோட நேயர்கள் நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு எங்களுக்காக வந்து சரியாக விடையளிச்சிங்க, எங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிங்க. தேங்க்யூ டாக்டர். ஸோ நேயர்களே, இந்த 1 மணி நேரம் நம்ம கூட டாக்டர் வினோத் ராஜ்குமார் அவங்க இணைஞ்சிருந்தாங்க. ஸோ ஆர்த்தோ சர்ஜனான, அதாவது எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் வினோத் சார் இருந்தாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.
1: சோனியர்களின் நிறைவு பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்துல இருந்து பூவுக்குள் அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்கு. வைரமுத்தோடைய வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் இசையில. மீண்டுமா மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜி ஜோனால்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு வரும் 15ஆம் தேதி முதல் 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சேமிப்பு தொகையின் அதிக பங்கை மக்கள் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டுமென்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்குரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தேர்தல் தோல்வி பயம் காரணமாக மாநில அமைச்சர்கள் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் முகாமிட்டுள்ளதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாநிலத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 97 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நிதேஷ் வாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 173 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் விதவிதமான தலைப்புகளில் தினந்தோறும் நாம் பேசிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த தலைப்பை குறித்து பேச போகிறோம் அப்படின்னா, இது இந்த மாதத்தின் தொடக்க நாள். அக்டோபர் வந்தாலே நமக்கு ரொம்ப நினைவுக்கு வரக்கூடிய ஒரு புனிதமான நாள், ரொம்ப மகிழ்ச்சியான நாள், நாம் கொண்டாடப்பட வேண்டிய நாட்களில் மிக முக்கியமான நாள், தலையாய நாள்னு எவ்வளவு சிறப்பு சேர்த்தாலும் இந்த நாளுக்கு மிக பொருத்தமான நாளாக இருக்கும். அது எந்த நாள் அப்படின்னா, அது நாளைக்கு தான். ஆண்டுக்கு ஆண்டு ஆயிரம் உண்டு சுபதினம் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அதில் ரொம்ப முக்கியமான சுபதினம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு வரக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாள், காந்தி ஜெயந்தி என்று நம்மால் கொண்டாடப்படுகிற, நம் மனங்களெல்லாம் பூஜிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள். மகாத்மா காந்தி அவர்களை குறித்து மகாகவி பாரதியார் ஒரு அழகான கவிதை எழுதியிருப்பார். நிறைய இடங்களில் மகாத்மா காந்தியினுடைய சிறப்புகளை கோடிட்டு காமிச்சிருப்பாங்க. குறிப்பாக இந்த கவிதையை பாருங்கள். வாழ்க நீ எம்மான், இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்ற தாமோர் பாரத தேசந்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்கன்னு அந்த கவிதை அப்படியே தொடரும். மகாத்மா காந்தியினுடைய சிறப்புகளை, அவருடைய தியாகங்களை போற்ற விதமாக பாடல்கள் மகாகவி பாரதி நிறைய பாடியிருப்பாங்க. அவருடைய தியாகங்களை போற்ற விதமாக எல்லாருடைய பிறந்தநாளை ஒரு நாள் தான் கொண்டாடுறோம். மகாத்மா காந்தியினுடைய பிறந்தநாளை ஒவ்வொரு நாளும் கொண்டாடணும் இல்லையா? அதனால் அக்டோபர் 1 நாம் தொடங்குகிறோம் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டங்களை. அதனுடைய தொடக்க விதமாக இன்றைக்கி மகாத்மா காந்தி குறித்த சிந்தனைகளை நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி எந்த சிந்தனை குறித்து இந்த ரெயின்போ

நிகழ்ச்சியில் பேச போகிறோம்னா, மகாத்மா காந்தியினுடைய சிந்தனைகள், பல சிந்தனைகள் இருக்குது இளைஞர்களுக்கு, அறிஞர்களுக்கு, தலைவர்களுக்குன்னு பல கருத்துக்களை மகாத்மா காந்தி அவருடைய வாழ்வியே, என்னுடைய வாழ்க்கையே செய்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மகாத்மா காந்தி. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய செய்திகளை நாம் படிச்சுட்டு வரோம், கேட்டுக்கிட்டு வரோம். தினந்தோறும் பலரும் அதை பின்பற்றிக்கிட்டு வரோம். அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும், ஆனால் இதை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம சாப்பிடும்போது கூட நமக்கு பிடித்த உணவாக இருந்தால் கொஞ்சம் அதிகம் எடுத்துப்போம், அதனால் உடல்நலம் சரியில்லை அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா இந்த மாத்திரையை கொஞ்சம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, அப்போ தான் அது சரியாகும் அப்படின்வாங்க. அது மாதிரி மகாத்மா காந்தியினுடைய சிந்தனைகளில் அதிகம் இதை எடுத்துக்கணும் அப்படின்னா எதை நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு ஒரு கருத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அதை இளைஞர்கள் சொல்லலாம், இளைஞர்களுக்கு சொல்லலாம். இதுதான் நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியினுடைய சாரம்சம். இளைஞர்கள் சொல்ல போகிறீங்க அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, இளைஞர்களுக்கு சொல்ல போகிறீங்க அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மையப்பொருள். நீங்களும் தயாராக இருப்பீங்க, நானும் தயாராக இருக்கிறேன். ரைட், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நேயர்கள் 2986008 என்ற எண்ணுக்கும், 2952055544 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். அன்பே சிவம் திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

0: மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாள் தொடங்குற விதமா காந்திய சிந்தனைகள்ல அதிகம் இளைஞர்கள் பின்பற்ற வேண்டிய கருத்து எது என்பதுதான் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில நேர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகள் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா 2986003838 என்ற எண்ணுக்கும் 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் நாம் இளைஞர்களுக்கு சொல்ல போறோம், இளைஞர்களாக சொல்ல போறோம். அப்படி ரெண்டு மைய பொருளை நின்று நாம இந்த செய்திகளை பரிமாறிக்கலாம் நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம், அழைத்ததுக்கு மிக்க நன்றி. சொல்லுங்க.
1: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகர்ல பேசுறேன்.
0: மகிழ்ச்சி சிங்கச்சோழன், சொல்லுங்க.
1: இளைஞர்கள் கண்டிப்பா காந்தியுடைய கொள்கை கடை அகிம்சை சார். சகிப்புத்தன்மை,
0: சகிப்புத்தன்மை.
1: இந்த சகிப்புத்தன்மையினாலாம் பெரிய அவர் சவுத் தென்னாப்பிரிக்கால அவர் பஷ்ட கஷ்டங்கள்லாம் வந்து என்னெல்லாம் கஷ்டங்கள். தயாரிப்பு கிடையாது, விஞ்ஞான வளர்ச்சி இல்ல அந்த காலகட்டத்துல. அகிம்சையாலதான் இந்த நாட நம்ம வந்து சுதந்திர விடுதலை போராட்டத்துல வெற்றி பெறணும்னு அவரு தீர்க்கமா நம்பினாரு. அதனால அந்த அகிம்சை, ஏன்னா எதுக்கத்தாலும் வன்முறை போராட்டம், அதை விட பாத்தீங்கன்னா அகிம்சை வழியா நம்ம
0: எதை அமைதியினால ஒரு பெரிய படையே நடத்த முடியும் அப்படின்னா மகாத்மா காந்தி தான் சாத்தியப்படுத்தி காமிச்சார்.
1: அதை வந்து காந்திஜி அழகா எடுத்து காட்டினாரு. நம்ம விடுதலைகள்ல நிறைய இந்த இந்த இது போன்ற விஷயங்கள்ல நம்ம வருகால இளைஞர் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லி இந்த விதையா விதைச்சு தேசபக்தி என்ன என்ன சுதந்திரம் எப்படி சும்மா கிடைக்கல நம்ம சுதந்திரம். நமக்கு சும்மா கிடைக்கல, எத்தனை பேர் ரத்தம் சிந்துனாங்க. இதெல்லாம் வந்து அந்த இந்த காலத்து குழந்தைங்களுக்கும் அதை சொல்லணும் சார். நம்ம காந்திஜி வந்து மதுரைக்கு வந்து அது ஒரு விவசாயி வந்து மேலாடை இல்லாத விவசாயி பார்த்தா சட்டை போடுறதே விட்டாராம். எவ்வளவு பெரிய தியாகம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கடைசது பெரிய விஷயம் சார். ஆமா, இது போன்ற தியாகம் எல்லாம் செஞ்சு இந்த விடுதலை வாங்கி தந்து கண்டிப்பா இந்த விடுதலைக்காக கடைசி நம்ம சுவாசம் உள்ளவரை தேசபக்தி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும்.
0: ஆமா, நம்ம ஒரு பெரிய அறிஞர் சொன்னாரு, நாம தேசபக்தியை ஒருத்தர் ஊட்டணும்னா மகாத்மா காந்திய படிச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பல நாடு தலைவர்கள் எல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு இந்தியரை நாம் பெற்றிருக்கிறோம்ன்றது ஒரு பெரிய பேரு தானே.
1: ஆமா சார், சார் நம்ம இன்னைக்கு கூட ஒரு விமானத்தை வந்து ஒரு நம்ம கேப்டன் ஒருத்தர் காப்பாத்தின, 174 பேரை காப்பாத்தின. நம்ம தேசம் எவ்வளவு பெரிய பெருமை
0: பிறந்தது
1: சார். டாக்டர் சொல்ற மண்டையே ரெண்டா பிறந்திருக்கின்றாரு, அப்படியே அந்த விமானத்தை இறக்கி
0: காப்பாத்திட்டாரு.
1: நன்றி, நன்றி.
0: இது நமக்கு ஒரு பெரிய பெருமையே, இது காந்தி தேசம் என்பதனால தானே.
1: கண்டிப்பா,
0: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிங்கசோழன் அழகா சொன்னாங்க, ரொம்ப சிறப்பா பேச தொடர்ந்து நாம் பேசலாம். வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? வணக்கம்,
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
0: சொல்லுங்க சண்முக சுந்தரம். வணக்கம் சண்முக சுந்தரம், தொடர்புல இருக்கீங்க, சொல்லுங்க.
2: உண்மை நேர்மைனா ஒரு தவறு செய்தால் அதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லாத அந்த இல்லைன்னா நம்ம அதை செய்யாத ஒரு
0: தான்
2: படிச்சிருக்கேன். அது வந்து எப்படின்னா அவருடைய செஞ்ச நல்ல ஒரு தவறான செயல், அவர் தெரியாம வந்த கூட செயல் கூட அதுல வந்து பதிவு பண்ணிருக்காரு. அது எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எளிமை மற்றும் சிக்கனம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து நேரம் தவறாமை, கரெக்டா ஒரு டைம் டேபிள் போட்டு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுவாரு. இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ரொம்ப சிறப்பு,
2: இளைஞர் வந்து ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கத்தடியில் இருந்து சந்திரசேகர். திருக்கீங்க ஐயா?
0: நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறேன் சந்திரசேகர், சொல்லுங்க.

0: அருமை ஐயா, காந்திய கொள்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சது சத்தியம். அதாவது உயிரே போனாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லக்கூடாது. ஹரிச்சந்திரன் கதையை பார்த்து அவர் மனசுல ஒரு மாற்றம் அப்படிங்கறது ஏற்பட்டது. அதுல இருந்து அவர் பொய் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லல. இப்ப இளைஞர்கள் எதுக்க தொட்டாலும் பொய் அப்படிங்கறத ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சமாளிக்கிறதுக்காகவே பொய் சொல்லி வாழ்றாங்க. சில சமயம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, யார்கிட்ட எந்த பொய் சொல்றோம் கூட அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியல. அதனால அவங்களுக்காகவே நிறைய இன்னல்கள் வருது. இப்ப காந்திய கொள்கையாக இருக்கக்கூடிய சத்தியம் அப்படிங்கறத லைஃப்ல அவங்க வளர்த்துக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்கன்னா இரண்டு நல்ல விஷயங்கள் வரும். ஒண்ணு, வாக்கு அப்படிங்கறது அவங்க பேசுறது சுத்தமா இருக்கும், அதனால அவங்கள நம்பலாம், நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, யாரு எப்பொழுதுமே நம்ம பயந்துகிட்டு இருக்க வேண்டாம். ஐயோ நம்ம தப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யறது அப்படின்ட்டு சில பேர் ஸ்டக் ஆயிடுவாங்க. அதே மாதிரி நேர்கொண்ட பார்வை, அதுவும் அவருடைய கொள்கையில இருக்கும். துணிவாக இருக்கணும், நேர்கொண்ட பார்வையாக இருக்கணும், ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் நம்ம விடாமுயற்சியோட நம்ம அதற்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். அஹிம்சை அப்படிங்கிற ஒரு கொள்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம், சில சமயங்கள்ல அவதானம் இல்லாம இளைஞர்கள் கோபப்பட்டுட்டு கை கலப்பு அல்லது வார்த்தை கலப்புல பண்றாங்களோ, அப்போ அந்த அஹிம்சை அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர்கள் பின்பற்றினாங்க அப்படின்னா உலகத்துல அமைதியும் காக்கப்படும், அதே மாதிரி யாருக்கும் காயம் அப்படிங்கறது ஏற்படாது. அவர்களே கூட மற்றவர்களுக்கு ஒரு தனி அடையாளமா இருப்பாங்கல்ல. இந்த மூணு விஷயம், அதாவது பொய் சொல்லாமை, நேர்கொண்ட பார்வை, அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் அஹிம்சை வழி, இதை இளைஞர்கள் பின்பற்றணும்.
1: எந்த சூழ்நிலை வந்தாலும் அஹிம்சை தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு இருந்துட்டோம்னா வாழ்க்கையில எல்லாமே வெற்றி தானே.
0: உண்மை உண்மை, அருமையான ஒரு தலைப்பாக இருக்கியா. ஏன்னா காந்திய கொள்கைகள் லெக்கச்சக்கம், அதுல ஒண்ணு ரெண்டு நம்ம கடைபிடிச்சாவே எங்கேயோ போயிடலாம்.
1: சொல்லுங்க, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி,
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
2: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க மனோகரன்.
2: அதாவது வந்து அவர்கிட்ட மொழி பற்று இருந்துச்சு.
1: ஆமா,
2: அது எந்த மொழியா இருந்தாலும் அதை கத்துக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. காந்தி எல்லா மொழியும் கத்துக்கணும், சமஸ்கிருதம். அப்புறம் வந்து அவரு கூட சொல்லுவாராம், இது நீ படிச்சே ஆகணும்னு அவங்க சொல்லும் போது சொல்லுவாரா, ரொம்ப கஷ்டமா இருக்க அப்படின்னு சொல்லுவாராம். கஷ்டமா இருந்தாலும் நீ படி, உங்களுக்கு அது ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லும் போது அதை வந்து ஆர்வமா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிச்சாராம். அந்த மாதிரி நல்ல ஒரு சிந்தனைகள் எப்படி எப்படிலாம் இருக்கணும், இளைஞர்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்கணுங்கிற பொன்மொழிகள்லாம் நிறைய அவர் நம்மளுக்காக விட்டு போயிருக்காரு. அதனால காந்தியோட கொள்கையை நம்ம பின்பற்றி நடந்தோம்னா கண்டிப்பா நல்லாவும் இருக்கலாம், நல்லாவும் இது பண்ணலாம். ஆனா அமைதிக்கு பேர் போனவர் காந்தி. அமைதியா இருக்கணும், எந்த விஷயத்திலையும் நம்ம ஆரவாரம் பண்ணி நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சாதிக்க முடியாது. அமைதியா இருந்துதான் சாதிக்கணும்
1: மகாத்மா காந்தி நல்லா சொல்லலாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். எங்களுக்கு நேர்களே, அந்த மகாகவி பாரதியாருடைய வரிகள் சொன்ன இல்லையா, வாழ்க நீ எம்மான், அதுல கூட அழகா சொல்லுவாங்க, குடிமையில் உயர்வு கல்வி ஞானமும் கூடி படிமிசை தலைமை எய்தும் படிக்கொரு சூழ்ச்சி செய்தாய் முடிவிலா கீர்த்தி பெற்றாய் புவிக்குள்ளே முதன்மையுற்றாய்ன்னு மகாகவி பாரதியார். இந்த வரிகளுக்கான விளக்கத்தை நீங்கள் தேட முயற்சி பண்ணுங்கள். இந்த வரிகளை வாழ்கனியம்மான் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே நம்ம எல்லா வலைதளங்களையும் நமக்கு கிடைக்கும். புத்தகங்கள்லையும் கூட மகாகவி பாரதியார் கவிதைகள் சம்மந்தமான புத்தகங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த புத்தகத்துலேயும் இந்த கவிதையை எடுத்து படிங்க. அது அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய புகழாரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்து கணேஷ் பேசுறேங்க.
1: கணேசரே சொல்லுங்க.
3: ஆமாங்க, அதாவதுங்க நம்ம எவ்வளவுதான் பொறுமைய எல்லாரும் நேர்கள் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நம்ம உடம்புல பலம் வேணும், முதல்ல உடம்புல
1: பலம், சக்தி வேணும்.
3: சக்தி, அந்த சக்தியை வந்து ஏதோ கடைபிடிச்சாருன்னா அவர் வந்து கள்ளப்பருப்பு விளையாட்டு பாதை சாப்பிட்டு இருக்காரு.
1: ஆமா ஆமா
3: அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பார்த்தது இல்லையில கேள்விப்பட்டது தானே?
1: இல்ல, அது அந்த செய்தி உண்மையும் கூட. ஏன்னா நம்மளுடைய இந்த அண்ணாமலை திரைப்படத்துல ஒரு பாட்டு வரும்ல, அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயுள் வளக்கும் ஆட்டுப்பாலுங்க.
3: பொறுமையோட நலத்தோட இருந்தா தான் சாதிக்க முடியும், நம்ம உடம்பு சாதிக்க முடியும்,
1: சாதிக்க முடியும். ஆமா ஆமா,
3: ஏன்னா அந்த வயசான காலத்துல பாருங்க, அவர் குச்சியை ஓடிட்டு போகும்போது அந்த காலத்துக்கு போதெல்லாம் நமக்கே பெரிய ஆச்சரியமா இருக்கு.
1: ஆச்சரியம் ஆச்சரியம்,
3: உடம்புல ஒண்ணு இருக்காது அப்படியே பாத்தீங்கன்னா அவரு எலும்பு கூடு மாதிரி தெரியும், எலும்பு கூடு மாதிரி தெரியும்.

0: நம்மளுடைய வானொலியில இந்த சிறுவர்கள் சம்பந்தமான நிகழ்ச்சிகள்ல ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு கேட்ட ஒரு பாடல், காந்தி தாத்தா பாரு அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு அப்படின்னு அந்த பாட்டு தொடங்கும். அதுக்கு இடையில வயிறு ஒட்டி இருக்கும், அவர் வாய் எப்பவும் சிரிக்கும், பாசமுள்ள மீசை அதை பார்க்க பார்க்க ஆசை, பொய்யே சொல்ல மாட்டார், புலால் உண்ண மாட்டார், வையும் மோதும் சிரிப்பார், அவர் வாழ்த்து சொல்லி துதிப்பார் அப்படின்னு அழகா இருக்கும். பாருங்க, நல்ல நினைவுகள்லாம் நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க, ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு, நல்லா அழகா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து சந்திப்போம்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை, மகாத்மா காந்தி குறித்த அவருடைய சிந்தனைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து நாம் நேயர்களுடைய கருத்துக்களை பார்க்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், ஜிம் கருப்பட்டி கே.எஸ். கண்ணன்.
0: சொல்லுங்க கண்ணன்.
1: எனக்கு அவரு தாத்தான்றதுனால எனக்கு வந்து பிடிக்கும். அவரு எனக்கு
0: தாத்தான்றதுனாலேவா? ரொம்ப மகிழ்ச்சி. தாத்தா என்ற ஒரு காரணத்தாலே அவர் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற அவருடைய உண்மையிலே நம்ம அழகா சொன்னீங்க நீங்க. அவருடைய அந்த தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றமே நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிடுச்சு. பல தலைமுறைகளுக்கு எத்தனை நூற்றாண்டுகளுக்கு வந்தாலும் மகாத்மா காந்தி அவருடைய உருவத்தை எளிமையாக ஒருத்தரால் வரைய முடியும். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் காந்தி அவருடைய உருவம் நம்ம மனசில் ஆழமாக பதிந்து போன ஒன்று. கவியரசர் கண்ணதாசன் அழகாக ஒரு கவிதையில் சொல்லியிருப்பாங்க, காந்தியின் பெயரை கண்டோம், காலடி சுவட்டை கண்டோம், காந்தம் ஒன்றை கண்டோம், தனியறம் தழைக்க கண்டோம், மாந்தருள் நின்னை போல மற்றொரு வைரம் காணோம், ஏந்திய தீபம் நின் சொல் இன்னொளி போதும் தேவா அப்படின்னு. உங்களை மாதிரியான ஒரு மாந்தருள், உங்களை போல இன்னொரு வைரத்தை காணவே காணமே அப்படின்னு கவியரசர் கண்ணதாசன் அவருடைய தீபம் ஏந்துவோம் என்ற அந்த பகுதியில், இந்த தீபம் போதும் அப்படின்ற பகுதியில் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மகாத்மா காந்தி குறித்து தன்னுடைய கருத்துக்களை கவிதைகளாக தெரிவிச்சிருப்பாங்க. அந்த செய்திகளோடு அடுத்து நேயர் வணக்கம், யார் எங்கிறது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சொல்லுங்க
0: மோகன கிருஷ்ணன்.
1: உங்க குரல் கேட்டீங்கன்னா எங்களுக்கு ஊட்டியில இருக்க மாதிரி இருக்கு சார்.
0: அடடா, என்ன போங்க, எனக்குதான் இப்ப ஊட்டியில இருக்க மாதிரி இருக்கு.
1: இல்ல இல்ல, காந்தி ஜெயந்தின்னா நீங்க இந்த இது ஃபர்ஸ்ட் ஆஸ்திரம் வந்து மூணு நாளே போட்டீங்க. ஆமா, குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து இது வந்து இப்ப இது லீவ்ல இருக்கனால இது வந்து எல்லாருக்கும் பெரிதும் பயன்படும்.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா,
1: நல்ல நிகழ்ச்சி. அவரு மகாத்மா காந்தி மாதிரி பேரம்பாக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க சார். அவரை மாதிரி முக்கா வேஷ்டி ஒரு
0: தமிழ் உடைகளால அவங்க இருக்கிறாங்க, செயல்களாலும் மகாத்மா காந்திகளா நாம இருக்கணும் இல்லையா?
1: ஆமா ஆமா சார், ஆமா சார். அவரை மாதிரி நல்ல சத்தியாகிரகம் பண்ணா கூட நல்ல போதனைகள்லாம் சொல்லுவாங்க. கோபால்
0: சொன்னாங்க
1: அதே மாதிரி பேடச்சேர்ல வந்து கோவிந்தராஜ் கணக்குள்ள அவங்க அப்பா சக்கரபாணி பிள்ளை.
0: ஓகே, மகிழ்ச்சி.
1: அதே மாதிரி சார் வேஷ்டி, அதே மாதிரி கண்ணாடி, அது மாதிரி போட்டு பசங்களுக்கு என்ன தெரியாதீங்க நல்லது செய்யுங்க அப்படின்னு நல்ல அறிவுரை போதனை சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் சொல்றதை விட நீங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் சூப்பரா சொன்னீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கு காந்திய மாதிரி உடைகளில் மட்டும் இல்லாம உள்ளத்தாலும் அவருடைய கொள்கைகளாலும் ஈர்க்கப்பட்டு அப்படியே பயணிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய விருப்பம். நேர்களே நாம் தொடர்ந்து பேசலாம். 5:30 மணி அளவில் தொடர இருப்பது ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய நாம் கேட்கலாம்.

0: finished at 7 points while Hong Kong at 33 points. And then the match 2, India lost to China 5-43. A tough day for the Indian women's rugby sevens team.
1: और मेडल टैली पर भी एक निगाह अगर डालें तो भारत अभी भी आठवें स्थान पर है. 10 स्वर्ण पदक जीते हैं अभी तक, 22 रजत पदक और 32 कांस्य पदकों के साथ कुल 64 पदक जीतकर भारत इस समय मेडल टैली में आठवें स्थान पर है.
0: That is all that we had इस अपडेट में आप सबके लिए. फिलहाल के लिए साक्षी, मुझे साक्षी मांडवाल और धर्मेंद्र को दीजिए इजाजत. हम आपसे दोबारा जुड़ेंगे दोस्तों शाम के 6:30 बजे विद द लाइव अपडेट्स ऑफ द ऑनगोइंग एशियन गेम्स 2026. थैंक यू सो मच फॉर ट्यूनिंग इन. गुड बाय फॉर नाउ.
2: एशियन गेम्स 2026 आईची नगोया.
3: நேயர்களே, ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடரும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நாம் குறித்து விவாதிக்கக்கூடிய இந்த தலைப்பு மகாத்மா காந்தி அவர்களுடைய சிந்தனைகளில் அதிகம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, இளைஞர்கள் அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கருத்து என்பது குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986000038 என்ற எண்ணுக்கும் 2952055544 என்ற எண்ணுக்கும் தொடர்ந்து பேசலாம் நேயர்களே. நேயர்களே, நாம் இதன் மூலம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரிந்த செய்திகளை பரிமாறிக்கொள்கிறோம், நிறைய பேருக்கு தெரியாத செய்திகளை நாம் கற்பிக்கிறோம் அப்படின்னு நாம இந்த ரெண்டு விஷயத்தில் உறுதியாக நின்னோம் அப்படின்னா இந்த செய்திகளை ஈஸியாக எல்லார்கிட்டையும் சொல்ல முடியும். அதை மகிழ்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நாம இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான பாடலோடு இணைந்திருக்கலாம். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருப்போம்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: இணைந்திருக்கிறோம். மகாத்மா காந்தி குறித்த சிந்தனைகளை தான் நாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துட்டு இருக்கோம். எண்ணற்ற சிந்தனைகள், ஏராளமான மகாத்மா காந்தி சிந்தனைகள் இருந்தாலும் இந்த சிந்தனைகள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு நேயர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், அடையாளம் பெட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ஆசீர்வாதம்.
2: காந்தி தாத்தா ரொம்ப பிடிக்கும் சார். நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள், அதெல்லாம் அந்த காந்தி பாட்டு நிறைய இருக்கு சார். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, பாட்டுகள்லாம் நிறைய இருக்கு சார்.
1: அதெல்லாம்
2: வாய்ப்பு கொடுக்குறதுக்கு நன்றி சார்.

0: ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? தொடர்பு கொள்ளக்கூடிய நேயர்கள் உங்களுடைய ரேடியோ வால்யூமை நல்லா கம்மி பண்ணிட்டு தொடர்பு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். நம்மகிட்ட பேசும்போது பேசுங்க, உங்களுடைய குரல்கள் என்னுடைய குரலோடு சேர்த்து எல்லாருக்குமே கேட்கும்ன்ற நம்பிக்கையோட தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம், யாருங்கிறது?
1: வணக்கம் சார், நான் வந்து அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன்.
0: தேவராஜ், சொல்லுங்க. தேவராஜ்,
1: காந்தி வந்து அக்டோபர்ல வந்து 1869 அக்டோபர் 2 பிறந்தாராம் சார்.
0: ஆமா,
1: அவர் வந்து ரொம்ப எளிமையாவே வாழ்ந்தவர்.
0: ஆமா,
1: இந்த உப்பு சத்தியாகிரகத்தை உண்டு பண்ணாரு. நம்ம வந்து எதுக்காக அந்நியருக்கு வந்து உப்பு போய் வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுல உண்டு பண்ற உப்பை வந்து உண்டாகிற உப்பு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு உப்பு சத்தியாகிரகத்தை வந்து அவர் இது பண்ணாரு. 1923 பண்ணாராங்க. அப்புறம் வந்து ரொம்ப நம்ம இந்தியாவுக்காகவே அவர் நம்ம இந்திய மக்களுக்காகவே வாழ்ந்தாராம் சார். காந்தி மகாத்மா.
0: ஆமா ஆமா ஆமா
1: ஆமா ஆமா அவருக்கு வந்து மகாத்மான்ற பட்டத்தை வந்து

0: இது பண்ணாரு. 1923 பண்ணாரா அது. அப்புறம் வந்து ரொம்ப நம்ம இந்தியாவுக்காகவே அவரு நம்ம இந்திய மக்களுக்காகவே வாழ்ந்தாராம் சார், காந்தி, காந்தி மகாத்மா.
1: ஆமா ஆமா ஆமா
0: ஆமா ஆமா. அவருக்கு வந்து மகாத்மான்ற பட்டத்தை வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் கொடுத்தாராம். மகாத்மா, ஆமா ஆமா. தென்னாப்பிரிக்காவுல இருந்து வந்தப்போ வந்த பிறகு அந்த பட்டத்தை கொடுத்தாராம். ஆமா, ஜாலியன் வாலா பாத் படுகொலை இப்படி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, ஹிஸ்டரியில படிச்சது வந்து உண்மையிலே ஒரு நம்ம அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு கடவுளுக்கு கடவுளுக்கு இணையா அவர் வாழ்ந்திருக்காரு நம்மளுக்காக, நம்ம இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக. அவர் அதனாலதான் நம்மளாம் இன்னைக்கு வந்து ஒரு சுதந்திரமா இன்னைக்கு நாங்க நம்ம எல்லாம் வந்து ஒரு ஃப்ரீயா இவ்வளோ இதா இருக்கிறோம், இணக்கமா இருக்கிறோம். ஆமா, அதுக்கு காரணமே வந்து மகாத்மா காந்தி தான்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு.
1: நன்றி நன்றி. காந்தி குறித்த அந்த வரலாற்று செய்திகள்லாம் அழகா சொன்னாங்க. வணக்கம், யாருங்கிறது? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யாருங்கிறது பேசுறீங்க? சொல்லுங்க சிவசுப்ரமணியம். நல்ல மகிழ்ச்சியா இருக்கேன், சொல்லுங்க.
2: கூட்டத்தில் நிற்பது எளிதானது, தனியாக நிற்பதற்குதான் தைரியம் வேண்டும். நீங்கள் உலகை மாற்ற விரும்பினால் உங்களிடமிருந்து தொடங்குங்கள். எப்போதும் உண்மையானவராகவும் கனிவானவராகவும் அச்சமற்றவராகவும் இருங்கள். நோயை காட்டிலும் நோயை பற்றிய பயமே அதிகமான மனிதர்களை கொண்டுள்ளது. செய் அல்லது செத்துமடி. இது காந்திய சிந்தனைகள் சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிந்தனைகள்லாம் நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காமிச்சாரு நம்முடைய நேயர். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
3: ஹலோ,
1: வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க.
3: வணக்கம் மணி சார், பொன்னேரி ஜெகடன் கலீல் நம்ம பேசுறேன்.
1: சொல்லுங்க கலீல்.
3: ஹலோ, கேக்குதுங்களா?
1: நல்லா கேக்குது, சொல்லுங்க.
3: எனக்கு சவுண்டே வரல, இப்ப வந்துருச்சு சார். கலீல் அவங்களுக்கு பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இளைஞருக்கு நம்ம சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா, எந்த இளைஞருக்கு பாத்தீங்கன்னா பொறுமை இல்ல. ஏன்னு பாத்துட்டீங்கன்னா எங்க போனாலும் அவசரம் பாத்துறாங்க. ஏன்னா நம்ம மகாத்மா காந்தியோட வழியில வந்தோம் நம்ம எல்லாம். அவரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படின்னா நம் நாட்டுக்கு எவ்வளவு பொறுமையா இருந்து எவ்வளவு என்ன எவ்வளவு பாடுபட்டு நம்ம இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு.
1: எல்லா
3: பசங்களும் பாத்துட்டீங்கன்னா என்ன சொல்றதுன்னா பொறுமை நிதானமா கடைபிடிக்கணும். எல்லாத்துக்குமே உடனே கிடைக்கும் கிடையாது. ஏன்னா அகிம்ச முறையதான் இவரு போய் போராடி வந்த போல. சின்ன வயசுல ஒரு வாட்டி காந்தி தாத்தா வேஷம் நான் போட்டேன் ஸ்கூல் படிக்கும் போது. ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது அந்த இது. அது அப்ப பாத்தீங்கன்னா அவர் காந்தி தாத்தா வேஷம் போட்டுட்டு அந்த இதெல்லாம் கூட சொன்னாங்க. அப்போ எங்கள் காந்தி தாத்தா எல்லோரையும் நல்ல எல்லோருக்கும் நல்லவர், பொங்கும் சிரிப்பு தாத்தா, பொய் சொல்ல மாட்டார், தங்கம் போல் நல்லவர், சத்திய கடவுள் என்பார். எங்கள் காந்தி தாத்தா இந்தியாவின் தந்தையாகும், எங்கள் நாட்டின் விடுதலை எமக்கு வாங்கி தந்தவர், அன்பு வழியில் சென்றவர் சொல்லிட்டு சின்ன வயசுல நான் அந்த இது பாடலாம் படிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் அதெல்லாம். ஆமா,
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கள் காந்தி தாத்தா அப்படின்னு சொல்லும் போது அவர் நமக்கானவர், எங்க தாத்தா அப்படின்னு சில பிள்ளைங்க சொல்லணும் இல்லையா. அது மாதிரி ஒவ்வொருவரும் கொண்டாடப்பட வேண்டியவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர்களை குறித்த செய்திகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். காந்தி டாக்ஸ் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக.

ரெயின்போ மேடை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவான செய்திகள், நிறைய நேயர்கள் நிறைய செய்திகள்லாம் சொன்னாங்க. மகாத்மா காந்தியினுடைய சிந்தனைகளில் நாம் அதிகமாக பின்பற்ற வேண்டியது உண்மை, நேர்மை, அகிம்சை, தன்னம்பிக்கை, எளிமையான வாழ்க்கை, சமூக பொறுப்பு, உழைப்பினுடைய மதிப்பு, தன்னடக்கம். இந்த ஏழு வகையான கருத்துக்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னா, இன்றைய சமூக ஊடகங்களில் உலகில் உடனடி கோபம் மற்றும் கருத்து மோதல்கள் அதிகரித்து வருகிற இந்த சூழலில் இந்த மாதிரியான கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பாடமாகவும் பாலமாகவும் நல்ல சிந்தனைகளுக்கான ஒரு அம்சமாகவும் விளங்கும் அப்படின்றத நாம் நினச்சி பார்க்கலாம். மகாத்மா காந்தி ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டாடப்பட வேண்டியவர் என்பதை ஒவ்வொருத்தரும் மனசில் ஏந்திக்கிட்டு இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறிவிட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சேமிப்பு தொகையின் அதிக பங்கை மக்கள் ஓய்வூதியத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு ஆனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் அளிக்கும் கொடையாளர்களின் தன்னலமற்ற சேவையும் உன்னதமான மனிதநேயமும் என்றும் போற்றுதலுக்கு உரியது என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக நீதி விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு சமையலர் பணிக்கான பதவி உயர்வு ஆணைகளை மாநில அமைச்சர்

0: திரு வன்னி அரசு இன்று வழங்கினார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் மல்யுத்த 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதீஷ் சிவாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா ஷினா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: The evenings just got more exciting. Tune in to Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the listener's choice hour, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
2: Check your systems are offline.
3: Number one for today's hits and all-time favorites.
1: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: The most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Good evening, folks. This is Akashwani Chennai, and you're listening to 101.4 FM Rainbow. The day is winding down, the evening is settling in, and it's time to put away the worries of the day and let some good music take over. Welcome to Drive Time. I'm Dinakaran Singaravelu, and this is the time your favorite songs, your requests, your memories, they all come together right here. So if there is a song you'd love to hear, head over to our Facebook page at facebook.com/rainbowfm and send us your request. So buckle up, settle in, and let's make this evening a musical one. We are going to begin the show with Reelin' in the Years by Steely Dan, followed by Electric Light Orchestra's Don't Stop Me Now. And in the meantime, you keep those requests coming in, and I'll see you soon.

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்கக்கூடிய இந்த உன்னதமான நிகழ்ச்சியில் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 என்ற எண்ணுக்கும் 298-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு உங்கள் மனம் கவர்ந்த பாடல்களை கேட்கலாம். நேயர்களே வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன், கோயம்புத்தூர்.
0: வணக்கம் சத்யநாராயணன், சொல்லுங்க
1: சார். படம் வந்து முதல் மரியாதை, பாடல் வந்து வெட்டி வேறு வாசம்.
0: வெட்டி வேறு வாசம், நல்ல பாடல். இதோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி, நம்ம நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல், வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மணி சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: சென்னை மந்தவெளி விநாயகம் சார்.
0: சொல்லுங்க விநாயகம், உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க
1: சார். படம் வந்து ஒரு நதி ஓடையாய் நதியாகிறது. சாரி சார், பாடல் வந்து தென்றல் எண்ணெய் முத்தமிட்டது அந்த பாடல்.
0: ஆடடா ஆடடா, நல்ல பாடல். இதோ
1: நல்ல அருமையான பாடல் சார்.
0: நல்ல பாடல்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல். வணக்கம், யார் என்கிறது?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், மகிழ்ச்சி, சொல்லுங்க.
1: நான் சோழமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க நூறு முகமது, என்ன பாடல்?
1: படம் வெள்ளை ரோஜா. அதுல தேவனின் கோவிலே யாவரும் தீபங்கள்.
0: ஆஹா ஆஹா, நல்ல பாடல் இது உங்களுக்காக.
1: நன்றி சார்,
0: மகிழ்ச்சி.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்கும் இந்த பயணத்தில் உங்களுடைய விருப்ப பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு

0: பாடல் உங்கள் பாடலாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2 9 8 6 0 0 3 8 என்ற எண்ணுக்கும், 2 9 5 2 0 5 5 4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலினிதேவி.
0: வணக்கம் மாலினிதேவி மேடம், சொல்லுங்க.
1: எனக்கு சொக்கத்தங்கம் படத்துல இருந்து என் ஜன்னல் நிலவுக்கு பாட்டு.
0: என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு?
1: என்னாச்சு
0: மகிழ்ச்சி, நம்ம நல்ல பாடல், மனசை கவரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: அம்பத்தூர்ல இருந்து ரவி.
0: ரவி சொல்லுங்க.
1: படம் வந்து காற்றினிலே உறங்கியதும், பாடல் வந்து ஒரு வானவில் போல.
0: மகிழ்ச்சி, இது உங்களுக்காக அந்த பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 90.4 தொடரும் பாடல். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம் சார், கோயம்பேட்ல இருந்து பார்த்திபன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கிறேன் பார்த்திபன், சொல்லுங்க.
1: அதாவது மௌன ரக படத்துல இருந்து சின்ன சின்ன வண்ண கூயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா புதுதாத ஆனந்தம்
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதே பாடல் இதோ உங்களுக்காக.

0: नमस्कार
1: नमस्कार।
2: एशियन गेम्स 2026 आईची नगोया।
3: நேயர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த தற்போதைய நிலவரத்தை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் அடுத்த பாடல் யாருடைய? வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டிலிருந்து கலியில் சார்.
3: சொல்லுங்க கலியில், உங்களுடைய விருப்ப பாடல் சொல்லுங்க.
4: எனக்கு திரைப்படம் ஜோதா அக்பர் சார்.
3: ஜோதா அக்பர்,
4: அதுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டு போடுங்க சார்.
3: அப்படியா, அது தொடக்க யார் பாடின பாடல் சொல்லுங்க.
4: அதுங்களா, அது யார் பாடினது தெரியல, ரொம்ப இசை சூப்பரா இருக்காது.
3: அப்படியா, ஏன்னா தொடக்க வரிகள் நீங்க சொல்ற மாதிரி இல்லையே.
4: அப்படி அப்படிங்களா,
3: மகிழ்ச்சி. இதோ உங்களுக்காக வரப்போகுது அந்த பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.
4: ஓகே ஓகே.

0: ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது நமக்கான நிகழ்ச்சி, தொடர்ந்து பேசுவோம் நேயர்களோடு. வணக்கம், யார் எங்கிறது?
1: சார், மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: வணக்கம் பட்டாபி சார்.
1: எனக்கு வந்து பாண்டவர் பூமி படம் பாடல் பாத்தீங்கன்னா, அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள்.
0: அப்பா, எவ்வளவு மாற்றங்கள் இல்லையா?
1: ஆமா,
0: மகிழ்ச்சி. நல்ல மனசுக்கு ரொம்ப நிறைவான பாடல்கள்ல ஒண்ணு இது உங்களுக்காக.
2: எங்க குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷம் ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஈத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: அன்னை ஊற்றிய பிடு அன்னை ஊட்டிய பிடிசோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம்னு ரொம்ப இனிமையான வரிகளை சுமந்த பாண்டவர் பூமி படத்தினுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. தொடர்ந்து கேட்கலாம் யாருடைய விருப்ப பாடல். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கிவிசத்திலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க செல்வம்.
1: நல்லா இருந்த சார்,
0: மகிழ்ச்சியா இருக்கேன். சொல்லுங்க உங்க விருப்ப பாடல்.
1: படம் வந்து சக்கரவர்த்தி.
0: சக்கரவர்த்தி,
1: ஆமா. அதில் வந்து வாழைத்தோப்புக்குள்ள வாலி குத்தி காத்தடிக்கு அந்த பாட்டு சார்.
0: அப்படியா, வேற ஏதாவது பாடல்?
1: வேற பாடலா?
0: ம்,
1: சரி. வில்லுப்பாட்டுக்காரன் படத்தில் கொடுங்க.
0: வில்லுப்பாட்டுக்காரன்,
1: ஆமா.
0: அதில் என்ன பாடல் சொல்லுங்க?
1: அந்த பாடல் இல்லைங்களா சார்?
0: வில்லுப்பாட்டுக்காரன் படத்தில் என்ன பாடல் செல்வம்?
1: கலைவாணியோ ராணியோ. அந்த
0: கலைவாணியோ ராணியோ, ஆஹா, நல்ல பாடல். இதோ உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள்.
1: சரி.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் எண்ணற்ற நேயர்கள் விதவிதமான பாடல்கள் கேட்டாலும் கூட இந்த ஒரு மணி நேரத்தில் நம்மளால் அதிகபட்சமாக 10 பாடல்கள் ஒளிபரப்ப முடியும். அந்த 10வது பாடலாக யாருடைய பாடல், இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக வர இருக்கிற அந்த பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர், வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: பத்மாவதி சார்.
0: சொல்லுங்க பத்மாவதி மேடம்.
1: படம் வந்து பூ சார். அந்த சிவகாசி நதிய பாட்டு சார். சார் நீங்க பாருங்க பாரு, அதுவே போதும் சார். நீங்க அவ்வளவு பாருங்க சார்.
0: என்ன நான் பாடவே இல்லையே, பேசதானே செஞ்சேன். சிவகாசி ரதியே, ரைட். மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது நிறைவு பாடல்.
1: மீண்டும்
0: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி உள்ளூரில் வேலைவாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இதுகுறித்து எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக அளவில் இந்தியா சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பொருளாதார வாய்ப்பாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாதது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாளொன்றுக்கு 30 நிமிடம் தூய்மை பணிகளுக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கல்வி நிறுவனங்களில் மட்டுமின்றி வீடுகளிலும் பொது இடங்களிலும் தூய்மையை பராமரிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று திரு பிரலாத் ஜோஷி கேட்டுக்கொண்டார். விநியோகஸ்தர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பு 1000 குவிண்டாலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வரும் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இது அமலில் இருக்கும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கூறியுள்ளது. மேலும் சர்க்கரை இருப்பு வைக்கும் கால அளவு 15 நாட்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரையை பதுக்கி வைப்பதை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தூய்மை இந்தியா இயக்கம்

மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இயக்கத்தின் மூலம் மக்களிடையே தூய்மை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். புதுதில்லி ஐஐஎம்சி கல்விக் கழகத்தில் தூய்மையே சேவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் கல்விக் கழக வளாகத்தில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றை நட்டு வைத்தார். தமிழக மக்கள் அனைவரும் கதர் ஆடைகளை வாங்கி கைவினைஞர்கள் வாழ்வை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தி நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கிராமப் பொருட்களை வாங்கி நூற்பாளர்கள், நெசவாளர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். அஹிம்சை என்ற ஆயுதத்தை ஏந்திய காந்தியடிகள் ராட்டை என்னும் நூற்பு சக்கரத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பொருளாதார சுதந்திரத்தையும் சுயசார்பையும் பெற்றுத்தந்தார் என்று அவர் தெரிவித்துள்ளார். கதர் ஆடையை வாங்குவது நெசவாளர்களின் கைத்திறனுக்கு அளிக்கும் அங்கீகாரம் என்றும் திரு விஜய் கூறியுள்ளார். தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கிடைப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தொழில் நிறுவனங்கள் இரவு நேரங்களில் ஜெனரேட்டர்களை இயக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவுறுத்தியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், 24 மணி நேரமும் சீரான மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தொழில்துறையினரின் நலனையும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் காக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் சுங்கச்சாவடியில் தடையற்ற தானியங்கி சுங்க கட்டண வசதி நடைமுறைக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் அடையாளம் காணும் கருவியும் வாகனங்களின் எண்களை பதிவு செய்யும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய தானியங்கி பதிவு எண் அடையாளம் காணும் கேமராக்களையும் இணைத்து இது செயல்படுத்தப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது. திருச்சி, நாமக்கல், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 23 வெள்ளி, 32 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 281 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 2வது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 28 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி, நமக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனதை மயக்கும் மெல்லிசை பாடல்களின் சங்கமமான இந்த ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் அன்பு நண்பன் மணி.
1: ரெயின்போ ராகங்கள்
0: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி வர இருக்கிற முதல் பாடல் நம் மனங்களை எல்லாம் துள்ள வைக்கும் ஒரு துள்ளலான பாடல். வேதாளம் திரைப்படத்திற்காக அன்பு ரவிச்சந்தர் பாடிய பாடல் இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள்.

0: பத்தி சொல்றேன். தமிழையா
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் மணி. நேயர்களே, தொடர்ந்து நமக்காக வர இருக்கிற பாடல் யாகாவர் ஆயினும் நா காக்க திரைப்படத்திலிருந்து பாடல். New Year's Eve.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி

0: கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட.
1: நானும் ரவுடிதான் திரைப்படத்துல இருந்து தொடரும்.

ராஜா, உனது தலையை உனது கிரீடம் தோழாத்தீயாய் எழுந்து வாடா, திசைகள் கடந்தும் பயணம் போடா போடா.

ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ 91.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி கேட்டு மகிழ்ந்தோம் நேயர்களே. இனி தொடர்வது ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் குறித்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இனி கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 தொடரும் நிகழ்வு ரெயின்போ ரிவைண்ட்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
0: தொடரும் பாடல் ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து.
2: Good night.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம், செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: வானம்பாடி திரைப்படத்திலிருந்து தொடரும் பாடல்,
2: கடவுள்

உள்ளத்திலே பூசிவிட்டா ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டா.

ஆசையில் மிதக்க விட்டு ஆடடாடு என்று ஆட வைத்து பார்த்திருப்பேன். அவனை அழைத்து வந்து

ஒளிமயமான பாடல்களின் சங்கமமான இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேயர்களே, நம் மனதை கொள்ளை கொள்ளும் பாடல்களின் அணிவகுப்பில் அடுத்து நமக்காக வர இருக்கிற பாடல் மணியோசை திரைப்படத்திற்காக சதன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட், காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவகுப்பாக அற்றை திங்கள் அந்நிலவில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை எங்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் இன்றைக்கி தீமாக வரப்போகிறது பறவைகள் பற்றிய பாடல்கள் தான். அதில் குறிப்பாக எந்த பறவையிலிருந்து பாடல்கள் வரப்போகுதுன்னு முதல் பாடலை தெரிஞ்சுக்கலாம். அதிசய பிறவி படத்தில் மலேசிய வாசுதேவன் பாடிய பாடல்.
4: அன்னக்கிளியே, சொர்ணக்கிளியே, சந்தேகம்

அன்பான மனங்களுக்கு இடையில சில நேரங்களில் சில சந்தேகங்கள் சண்டைகள் காரணமாக வரும். அந்த சந்தேகத்தை அன்பில் சந்தேகம் வரக்கூடாது, இந்த சந்தேகம் உனக்கு ஏனம்மா அப்படிங்கிற மாதிரி தான் பாடல் வரிகள் இருந்துச்சு. ஒரு மெலோடியான ஒரு பாடல் தான், ஆனால் பாடல் கேட்கும்போது ஒரு சின்ன மனசுல ஒரு துள்ளல் இசை இருந்து கொண்டே இருக்கும். இளையராஜாவினுடைய இசையில் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான் கேட்டு ரசித்தோம்.

பறவைகளில் பல விதம் இருந்தாலும் கிளிகள் மேல் நமக்கு அத்தனை ஒரு அன்பும் பாசம் இருக்கும். நம்ம அதை பேசி பழக வைப்போம், அது நம்ம அழகாக பழகும், அது பார்வைக்கும் ரொம்ப எளிதாக இருக்கும், ரொம்ப மனசை கொள்ளை கொள்ளும் விதமாக இருக்கும். அதனால் கிளிகளை வைத்து பாடல்களை நிறைய கவிஞர் எழுதியிருக்காங்க. இது சின்ன கிளி வண்ணக்கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி அப்படின்னு சொல்லி பாடல் மூலமாக எழுதியிருப்பாங்க. ரெண்டு பேரும் இணைந்து அந்த பாடல் அந்த பேக்ரவுண்டில் அந்த கிளிகள் அது அப்படி சத்தம் போட்டிருக்க மாதிரி அந்த பாடல் காட்சி அமைச்சிருப்பாங்க. இளையராஜாவினுடைய சில ஆர்வி உதயகுமார் அவருடைய பாடல் வரிகள் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் ஒரு கிளி ஒரு கிளி அப்படிங்கிற பாடல், லீலை படத்திலிருந்து சதீஷ் சக்கரவர்த்தி மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்களில்.

கேட்டு பாடல் கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான். சதீஷ் சக்கரவர்த்தி தான் இசையமைச்சினா பாடலில் இணைந்து பாடினாங்க. பாடலில் பழைய கிளாசிக் திருக்குறள்லேருந்து ஒரு அழகான வரிகளை எடுத்து அந்த வரிகளில் இருக்கக்கூடிய ஒரு வரியை பாடல் வரியில் பயன்படுத்தியிருந்தார். இமைகளின் இடையில் நீ இமைப்பதை நான் தவிர்க்கிறேன், விழிகளின் வழியில் நீ உறக்கம் வந்தால் தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். பால் வரியெல்லாமே அவருடைய ஐகானிக் வரிகள் தான் இருந்திருக்கும். விழியல்ல விரல் இது ஓர் மடல் தான் வரைந்தது, உயிரல்ல உயில் இது உனக்குத்தான் உரியது அப்படின்னு எழுதியிருப்பார். காதல் தான் என்னாலும் ஒரு வார்த்தைக்குள் வராதது, காலங்கள் சென்றாலும் அந்த வானம் போல் விழாதது அப்படின்னு எழுதியிருப்பார். பால் வரிகள் அமைப்புது கவிதை வரிகள் தான் அழகான சூப்பரான இந்த இரவு நேரத்துக்கான ஒரு இனிமையான மெலடியை அந்த பாடலை கேட்டோம். தூரத்து மேகத்தை துரத்தி செல்லும் பறவை போல் தோகிய உரை நான் தேடியே வந்தேன் இங்கே, பொய்கள் போல் கிடந்தவன் பார்வை எனும் கல் எறிந்தாய் கலங்கினேன் உன் கையில் விளங்கினேன் என்னை இன்றே அப்படின்னு சொல்லி அழகழகாக அதை வரிகளை எழுதியிருப்பார். ஒரு கிளி ஒரு கிளி உன்னை தொடவே அனுமதி அப்படின்னு சொல்லி பாடல்கள் இருந்தது. பாடல் வரிகளை கேட்டு ரசித்தோம்.

நேரம் இரவு 11:17. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பரமசிவன் படத்திலிருந்து மது பாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல், ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேஜி ஏசுதாஸ் மற்றும் சித்ரா குரல்களில் ஒலிக்க இருப்பது பூவிழி வாசலிலே படப்பாடல்.

கேஜேஎஸ் தாஸ் சித்ரா அவர்கள் இணைந்து பாடினாலும் பாடலை கோர செக்ஷன் பாடலை ரொம்ப இன்னும் அழகாக வச்சுருந்துச்சுன்னா அந்த பாடல் அந்த ஹம்மிங் அந்த இடையில் வரக்கூடிய அந்த லலலல்லா எல்லாமே அந்த பாடல் வரிகளோடு இணைந்து வந்திருந்தது. முத்திரத்தின உனக்கு சூட முத்திரை கவி இசைந்து பாட நித்தம் நித்திரை கரைந்து ஓட சித்தம் நித்தமும் நினைந்து கூட சிறுமலலை மொழிகளிலே இனிமை தவள இதயம் மகிழ இருமலரின் விழிகளிலே இரவும் மறைய பகலும் தெரிய ஆசையால் உன்னை அள்ள வேண்டும் அன்பினால் உன்னை கொள்ள வேண்டும் சேரும் நாள் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது அந்த லலலல்லா இணைந்து அந்த பாடலை இன்னும் அழகாக இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைக்கான அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பாடல் அமைந்திருந்தது. கங்கை அம்மன் அவர்களுடைய வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் உழைப்பாளி படத்திலிருந்து ஒரு கோலக்கிளி. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: கிட்ட நிக்குது நிக்குது முன்னே.
1: நேர்களை நேரம் இரவு 11:33. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணைய அலைவரிசையில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில்

மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் பறவைகள் பற்றின கிளிகள் பற்றின பாடல்கள் தான் இன்றைக்கி மனசுமயங்கும் நிகழ்ச்சியில் அலங்கரிச்சிடும் கிளிகளாக பாடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு கேட்க போகிற பாடல் பொன் விலங்கு படத்திலிருந்து பாடல், பி ஜெயச்சந்திரன், சுனந்தா குரல்களில்.

வாழ்க்கையில் சில நேரங்களில் சோகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்களை கேட்கும்போது மனசுக்குள்ளே அந்த சோகங்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பாடல் நம்மளை ஆறுதல் படுத்துகிற மாதிரி பாடல் இருந்தது. அந்த பாடல் அழகாக ஜெயச்சந்திரன் அவர்களும் சுனந்தா அவர்களும் ரொம்ப அழகாக பாடினாங்க. கோயில் சன்னதி உள்ளே சென்றாலே கிண்கிணி மணியும், ஓசை தந்ததே ஒன்றாக வாழ சொன்னதே வழியும், காலம் இணைத்ததே பிரித்திட இங்கு யாரும் இல்லையே, வாழ்க்கை கிடைத்தனே நம்பி விடு எந்த சொல்லையே அப்படின்னு சொல்லும்போது இடையில் அவர் அந்த ஜெயச்சந்திரன் அவர் அந்த ராகத்தை அழகாக இழுத்து அதை கொண்டு போய் முடிப்பாங்க. ஒரு மாலை எனக்கு கொடுக்க வருங்காலம் முழுதும் இணைக்க, அந்த காதலின் கோயிலில் கூட்டிலே வாழ்ந்திடும் கோலக்கிளி சொன்னதே உண்மையா உண்மையா, அது பேசும் பிள்ளை மொழியே நன்மையா நன்மையா, அதெல்லாம் ஒரு அழகான ஒரு ஓமையாக வச்சுக்கிறார் கவிஞர் அவர்கள். ரோஜாவிலே முள்ளில்லாத பூவில்லையே, ராசாத்தியே முல்லை பூவில் முள்ளில்லையே அப்படிங்கிற மாதிரி பாடல் சொல்கிறாரு காமக்கோடியான். அவங்க தான் பாடல் வரிகள் எழுதியிருந்தாங்க. இளையராஜாவினுடைய இசை பாடல் கேட்டவுடனே நமக்கு தெரிஞ்சிருக்கும்.

மனசமயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோலை கிளிகள் ரெண்டு கொஞ்சி கொஞ்சி குலவுதையா அப்படிங்கிற ஒரு பாடல் கோயில் காலை படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரலில் வருது, கேட்டு ரசிப்போம்.

நேரம் இரவு 11:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்கள் யாருன்னு பார்த்துடலாம்.

நிகழ்ச்சிக்கு பர்வதவர்த்தினி நேயர் அவங்க நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரை ஒலித்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு கிளியின் தனிமையிலே உறவு, உழைப்பாளி படத்தில் இடம்பெற்ற கோலக்கிளி பாடல், அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதிசய பிறவி படத்தில் ஒலித்த பாடலையும் குறிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் நிகழ்ச்சியை கேட்டிருக்கோம், நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் மனசுமே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரமா ரவி அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து மனசுமயம் நிகழ்ச்சியின் இன்றைய தீம் பாடல்களுக்கு பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. ராசாமகன் ஹரிச்சந்திரன் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் மற்றும் மனசுமயம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ராஜீவ் நல்லன் அவங்களும் இனிப்பான பாடல்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் கவிதை வரிகள் எழுதியிருக்காங்க. கண்களை ஈர்த்த பதாகை, செவிகளை கவர்ந்த கீதமலை, நீலாம்பரி ராகம் வந்தது, நித்திரை மறந்து மனம் மயங்கியது, கிள்ளை மொழியில் பாடல்கள் கிரங்கடித்து வழியில் சென்றது, பிள்ளை தமிழில் இனித்தது, பரவசம் மனதில் நிலைத்தது, நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க கவிதையாக கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், பறவைகள் பாடல்கள் அருமை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மேற்கு மாம்பலம் சென்னையிலேருந்து அவங்க கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மீனா திருநெல்வேலிருந்து இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அம்மு நிகழ்ச்சிக்கு இனிய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரல்களில் அந்த இனிய ஹம்மிங்கோடு, அல்லி அர்ஜுனா படத்திலிருந்து சொல்லாயோ சோலை கிளி.

பாடல் துவக்கத்தில் கேட்ட அந்த ஹம்மிங் பாடல் முடியும் போதும் அந்த பாடல் ஹம்மிங்கோடு முடிந்தது. மனசை விட்டு நீங்காமல் அந்த பாடல் மனசுக்குள்ள ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. அந்த பாடல் வரிகளில் எத்தனை அழகான பாடல் வரிகள், அழகான கவிதை வரிகளில் தான் அந்த பாடல் வரிகள் இழந்தது. பச்சை கிளி இலைகளுக்குள்ளே இச்சை கிளி ஒளிதல் போல இச்சைக்காதல் நானும் மறைத்தேன். பச்சை கிளி மூக்கை போல வெட்கம் முன்னை காட்டி கொடுக்க காதல் உள்ளம் கண்டுபிடித்தேன். அதை வந்து அழகாக அந்த கலவு எப்படி அவங்களுக்குள்ள வளர்ந்துச்சு, அதை எப்படி அவங்க சொன்னாங்க, நீர் இல்லாமல் சோலை இல்லை, பொய் இல்லாமல் காதல் இல்லை, பொய்யை சொல்லி காதல் வளர்த்தேன், பொய்யின் கையில் 1000 போட்டு மெய்யின் கையில் ஒற்றை சாவி எல்லா போட்டும் இன்றைய திறந்தேன் சொல்லி எஸ்பி பாலசுமணிக்கு ரொம்ப அதை ஸ்மைல் பண்ணி ரொம்ப அனுபவித்து அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அப்புறம் சேராத காதலர்க்கெல்லாம் சேர்த்து நாம் காதல் செய்வோம், காதல் கொண்டு வானை அளப்போம் அப்படின்னு எழுதி சொல்லிப்பார். புதிய கம்பன் தேடி பிடித்து லவாயனம் எழுதிட செய்வோம், நிலவில் கூடி கவிதை படிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் ஊடல் கொள்வோம், நெஞ்சம் நெஞ்சம் மோதிக்கொள்வோம், சண்டை போட்டு இன்பம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிப்பார். பூவும் பூவும் மோதிக்கொண்டால் தேனைத்தானே சிந்திச்சு தரும், கையில் அள்ளி காதல் குடிப்போம் அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளில் வரிகளாக கவிதையாக இரண்டுமே இணைந்து பலமுறை கேட்டு மனசுக்குள்ள அந்த பாடல் வரிகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஏராகமான இசையில் கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகள் தான் கேட்டு ரசித்தோம். இன்றைய மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக சிறைச்சாலை பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் ஆலோங்கலன் கிளி தோப்பிலே அந்த பாடலாம் கேட்க போகிறோம். இளையராஜாவின் இசையில் அறிவுமதியினுடைய பாடல் வரிகள் கிளிகளாக இன்று நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

நெரிலை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுர எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: பத்து பதினாறு முத்தம் முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொட்டு தரும் பாவைப்பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. வாலியேற்றி ஸ்ரீயின் இசையில் அம்மன் படத்திற்காக.

நிகழ்ச்சியினை ஜெய்ராம் பாலசுப்ரமணியம் குரலில், பா விஜயின் பாடல் வரிகள் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் இசையில், மூக்குத்தி அம்மன் படத்திற்காக.

திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் காலை 4:10 நேர்களை கேட்கலாம். பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி.வி. சண்முகம் மற்றும் பி.வி. ரகுராமன் ஆகியோர் இணைந்து வாசித்திருக்கும் நாகஸ்வர இசை, வடபழனி எஸ். வடிவேலு அவர்கள் தவில்.

நேர்களை இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சேலையூர் பி வி சண்முகம் மற்றும் பி வி ரகுராமன் ஆகியோர் இணைந்து வாசித்திருந்த நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேல் அவர்கள் தவில்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நிலை நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். நிகழ்ச்சியில் துவக்கமாக என் சி சௌந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம்.